குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில் பூவை செங்குட்டுவன் பாடல் வரிகள். டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியது திருமலை தென்குமரி என்ற படத்திலிருந்து. இந்த இனிய காலை நேரத்தில் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இணைந்திருக்கின்றோம். இசை அமுதம் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் சங்கர் கணேஷ் இசையில் வர இருக்கிறது. இணைந்திருங்கள் தொடர்ந்து புதிய தோரணங்கள் என்ற படத்திலிருந்து.

புதிய தோரணங்கள் என்ற படத்திற்காக டி எம் சவுந்தரராஜனுடன் குழுவினர் பாடிய பாடல் கேட்டு முடித்தோம். 5:40:57 இது 103.3 ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசை அமுதத்துடன் இணைந்திருக்கின்றோம் இந்த இனிய காலை நேரத்தில். நிகழ்ச்சியில் தொடர்ந்து இனி எங்க ஒரு ராசாத்தி என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று உங்களுக்காக இந்த நேரத்தில் இசை அமுதம் தருகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களை.

எங்கள் ஊர்

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இந்த இனிய காலை வேளையில் இணைந்திருக்கின்றோம். இசை அமுதம். 5:46 கடந்து கொண்டிருக்கும் இந்த இனிய காலை வேளையில் இசை அமுதம் தரக்கூடிய அடுத்த பாடலானது அம்மன் கோவில் வாசலிலே என்ற படத்திலிருந்து கேட்கலாம். இணைந்திருங்கள் நேயர்களே.

5:50 45 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இசை அமுதம் இணைந்திருக்கும் இந்த நேரத்தில் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி அரண்மனை கிளி என்ற படத்திலிருந்து பாடல் ஒன்று.

0: நிறைவுக்கு வருகிறது இசை அமுதம். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. காலை 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு தினம், இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சேலம் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் மேற்கொண்ட வாகன சோதனையில் 336 கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து

திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 111 பேர் உயிரிழந்தனர், 87 பேர் காயமடைந்தனர். ஈரான் மீது அமெரிக்க கடற்படை தாக்குதலை நிறுத்தும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என்று ஈரான் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. நேரம் சரியாக 6:03:30.

இந்த இனிய காலை வேளையில் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தொடங்குகிறது புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக சேவை செய்திகள் இப்போது கேட்கலாம். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருள்மிகு நாச்சியார் திருக்கோயில் ஸ்ரீ ஆண்டாள் திரு ஆடிப்புற திருவிழாவின் இன்று 6 திருநாள். 11/8/2026 ஆடி மாதம் 26 நாள் செவ்வாய்க்கிழமை. இன்று காலை 8:30 ஸ்ரீ ஆண்டாளுக்கு தங்கப்பல்லக்கு, ஸ்ரீ ரங்கமன்னர் அவர்களுக்கும் தங்கப்பல்லக்கு. இந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது இன்று காலை 8:30. கேட்டோம் சேவை செய்திகள். 6:04:45. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி ஒரு திரைப்பட பாடல் ஒன்று கேட்கலாம். புன்னகை மன்னன் என்ற படத்திலிருந்து.

0: புதிய கலை நிகழ்ச்சியில் திரைப்பட பாடல் ஒன்று வளம் வந்தது. புன்னகை மன்னன் என்ற படத்திலிருந்து இளையராஜாவின் இசையில் கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய பாடல் வரிகள். பாடலுக்கு குரல் தந்தார் கே எச் சித்ரா. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. புதிய காலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம்.
1: ஆகாஷ்வாணி இசை

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூற்று 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேரம் காலை 6:10. இனி தொடர்வது
2: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: நட்பு, நல்ல நண்பர்கள் ஒருவனுக்கு கிடைத்துவிட்டால் அவனுக்கு வாழ்வில் அனைத்து நல்லனவும் கிடைத்துவிடும். நட்பு என்பது நாம தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் உறவாகும். இந்த உறவினை தேர்ந்தெடுக்க பெற்றோர் மற்றும் உறவினர்கள் தலையீடுகள் தேவையில்லை. இது இனம், மொழி, மதம், வயது, இடையெல்லை என அனைத்தையும் கடந்ததாக தோன்றுவது. அதன் காரணமாகவே புணர்ச்சி பழகுதல் வேண்டாம், உணர்ச்சிதான் நட்பாம் கிளமை தரும் என்றனர். நட்பு என்பது ஒருவர் மீது ஒருவருக்கு ஏற்படும் ஆழமான புரிதல் மற்றும் நம்பிக்கை காரணமாக தோன்றுவதாகும். உண்மையான நட்பு வாழ்நாள் முழுவதும் உடன் இருக்கும். இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக ஓடிவரும். அதிலும் குறிப்பாக துன்பத்தில் உடனிருந்து அதனை களைவதே உண்மையான நட்பு. வள்ளுவரும் இடுக்கண் களைவதான் நட்பு என்கிறார். ஒரு தவறு செய்யும் போது அவரை கண்டுகொள்ளாமல் விடுவது உண்மையான நட்பாகாது. தவறு செய்யும் நேரத்தில் இடித்துரைத்து நல்வழிப்படுத்துவதே உண்மையான நட்பாகும். நகுதல் பொருட்டண்டு நற்றல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. நல்லவர்களுடைய நட்பு மழை பொழிவது போன்ற பயனை தரும். தீயவர்களின் நட்பு மழை பொழியாமல் வறண்டு போகும் காலத்தினை போல துன்பத்தினை தருவதாகும். சீரியார் கேண்மை சிறந்த சிறப்பிற்றாய் மாறி போல் மாண்ட பயத்ததாம். மாறி வரந்தக்கால் போலுமே வாழருவி நாட சிறந்தக்கால் சீரியார் நட்பு என்கிறது நாளடியார். இதனையே வள்ளுவரும் நல்லவர்களுடைய நட்பு வளர்ப்பிறை போல வளரும் என்றும் அறிவில்லாதவர்களுடைய நட்பு தேய்பிறை போல தேய்ந்துவிடும் என்றும் கூறுகிறார். நிறை நீர நீரவர் கேண்மை பிறைமதி பின்னீர பேதையர் நட்பு. உண்மையான நட்பிற்கு கண்டு பழக வேண்டியதில்லை. இரத்த உறவினர்களாகவோ தெரிந்தவர்களாகவோ இருக்க வேண்டிய தேவையில்லை. நமக்கு தொடர்பே இல்லாதவர்களோடு சிறிய இணக்கம் ஏற்பட்டு பின்பு நாளடைவில் அது உயிரை கொடுக்கும் நட்பாக மாறிவிடும். காணாமலே நட்பு கொண்டு நிலை பெற்று புகழ் பெற்றவர்கள் இன்றும் நம்மிடையே புகழுடம்பில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் காணாமலே பழகின

0: ஆனாலும் கோப்பெருஞ்சோழனுக்காக வடக்கிருந்து உயிர்விட்ட பிஸ்ராந்தியாரின் நட்பு நட்பிற்கு இலக்கணமாக இன்றளவும் திகழ்கின்றது. உண்மையான நட்பு உயிரை கொடுக்கும் என்பதற்கு பிஸ்ராந்தியார் சான்றாக உள்ளார். அதே வேளையில் உண்மையான நட்பு உயிரை காக்கும் என்பதற்கு அதியமானின் நட்பு சான்றாகிறது. பல ஆண்டுகள் வாழ வைக்கும் சாவா மருந்தாகிய நெல்லிக்கனியை அவையார் மீது கொண்ட நட்பு காரணமாக அவருக்கு வழங்கினான். உண்மையான நட்பு உயிரை காக்கும் என்பதற்கு சான்றாக திகழ்கிறான் அதியன். அவ்வாறே நல்ல நட்பு துன்பத்தில் பங்கு கொள்ளும், பிறர் துன்பத்தை தன் துன்பமாக ஏற்கும். பாரி மீது நட்பு கொண்ட கபிலர் பாரியின் மறைவுக்கு பின் பாரியின் மகளிரின் துன்பத்தை போக்க முயன்று பயணப்பட்டதனை அறிய முடிகின்றது. எனவே நல்லவர்களுடன் கொண்ட நட்பானது கரும்பினை நுனியிலிருந்து தின்பது போல முதலில் கசப்பினை தந்தாலும் போக போக இனிப்பு சுவையினை வழங்கும். தீயவர்களுடன் கொள்கின்ற நட்பானது கரும்பின் அடிப்பகுதியிலிருந்து தின்று நுனைக்கு வருவதனைப் போல முதலில் இனிப்பாக தோன்றினாலும் போக போக அது துன்பத்தை வழங்கும். கருத்துணர்ந்து கற்றறிந்தார் கேண்மை எஞ்ஞான்றும் குறுத்திற் கரும்பு தின்றற்றே, குறுத்திற்கு எதிர் செல தின்று அன்னதகைத்து அரோ என்றும் மதுரம் இலாளர் தொடர்பு என்று நாளடி உணர்த்தும் கூற்றே மூத்தோர் சொல் முதுநெல்லிக்கனி போல் முன்னர் கசக்கும் பின்னர் இனிக்கும் என்ற பொழமொழியாக உருவானது. உண்மையான நட்பில் பிடிவாதம், பொய், பொறாமை, சுயநலம் என்பது இருக்காது. ஒருவர் மற்றவர் நலத்தின் மீது அக்கறை கொள்வதும் அன்பு பாராட்டுவதும் மட்டுமே உண்டு. இந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறான பிரச்சனைகள் நட்பெனும் சக்கரத்திற்குள் ஊடுருவ இயலாததாகும். எப்போதும் மனதை மகிழ்ச்சியாகவும் உத்வேகத்துடனும் இயங்க பெரும் ஆற்றலை வழங்க வல்லது நட்பாகும். அத்தகு ஆற்றலை வழங்குகின்ற நட்பில் குறைகள் தெரிவதில்லை. குற்றம் குறைகள் ஏற்பட்டாலும் அதனை பொறுத்துக் கொள்வர். தன்னிடம் குறையில்லாத ஒருவன் தன் நண்பனிடம் குறையை கண்டால் அதனை தன் குறையாகவே கருதி பொறுத்துக் கொண்டாலே போதும், அவர்கள் எப்போதும் நண்பர்களாக இருக்கலாம். இதனை பழமொழி நானொரு தம் தீமை இல்லாதார் நட்டவர் தீமையும் எம் தீமை என்றே உணர்வர். அம் தன் பொறுதிரை வந்து உலாம் பொங்கு நீர் சேர்ப்ப ஒருவர் பொறை இருவர் நட்பு என்கிறது. நட்பு என்ற உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு மூதுரை அற்ற குளத்தின் அருநீர் பறவை போல் உற்றொழி தீர்வார் உறவல்லர், அக்குளத்தில் கொட்டியும் ஆம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவார் உறவு என்பதன் வழி விளக்குகிறார். ஒரு அழகிய குளத்தில் நீர் இருக்கின்ற போது அங்கு நிறைய பறவைகள் வந்து தங்கும். அதோடு தாமரை, நெய்தல், அல்லி முதலான செடிகளும் வளர்ந்து பூத்திருக்கும். அதே குளம் கோடைக்காலத்தில் நீரின்றி வறண்டு போய்விட்டால் அதுவரையில் அக்குளத்தினால் நன்மை பெற்று வந்த பறவைகள் அக்குளத்தினை விட்டு போய்விடும். ஆனால் அந்த குளத்தில் தோன்றிய செடிகளான தாமரை, அல்லி, நெய்தல் அக்குளத்திலேயே தானும் வாடி பிரியாமல் இருக்கும். நட்பல்லாதவர்கள் செல்வம் உள்ள போது இணைந்திருப்பதும் வறுமையற்ற போது பிரிந்து சென்று விடுவதுமான கீழான செயல்களை செய்வர். உண்மையான நட்பு கொண்டவர்கள் எந்த சூழ்நிலையிலும் நண்பர்களை விட்டு பிரிந்து செல்ல மாட்டார்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
3: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
4: 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. நேரம் காலை 6:15.
5: ஒரு காபி போடு, உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
6: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
7: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
8: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
9: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
8: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம் இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
9: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இனிய காலை நேரத்தில் 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய காலை புதிய காலை நிகழ்ச்சியில் இனி தொடர்வது
10: இந்நாளின் சிறப்பு. ஆகஸ்ட் 11 தேதியான இன்று ஜப்பானில் மழை நாள் கொண்டாடப்படுகிறது.
11: சாட் நாட்டில் விடுதலை நாள் கொண்டாடப்படுகிறது. இனி தொடர்ந்து கேட்கலாம் இன்றைய நிகழ்வுகள்.
10: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாளில் தான் மலேசியாவின் பினாங்கில் கேப்டன் பிரான்சிஸ் லைட் பிரித்தானிய குடியேற்றத்தை ஆரம்பித்த ஆண்டு 1786.
11: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாள்ல தான் புனித ரோம பேரரசர் இரண்டாம் பிரான்சிஸ் ஆஸ்திரியாவின் முதலாவது மன்னராக முடிசூடப்பட்ட ஆண்டு 1804.
10: இதே நாள்ல தான் இலங்கையில் பேராதனை தாவரவியல் பூங்கா

0: அமைக்கப்பட்ட ஆண்டு 1812.
1: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாள தான் லாத்வியாவின் அதிகாரத்தை ரஷ்யாவிடம் வழங்கும் உடன்பாடு எட்டப்பட்ட ஆண்டு 1920.
0: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாள தான் சாட் நாடு பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்ற ஆண்டு 1960.
1: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாள தான் வஸ்தோக் 3 விண்கலம் பைக்கனூரிலிருந்து ஏவப்பட்ட ஆண்டு 1962.
0: இதே நாள்தான் பிரித்தானியாவின் நீராவி தொடர்ந்து தனது கடைசி பயணிகள் சேவையை நடத்திய ஆண்டு 1968.
1: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாள்தான் ஐரோப்பாவிலும் ஆசியாவிலும் முழுமையான சூரிய கிரகணம் தென்பட்ட ஆண்டு 1999.
0: ஆகஸ்ட் 11 தேதியான இதே நாளில் நோபல் பரிசு பெற்ற திரினிதாது ஆங்கிலேய எழுத்தாளர் வி சு நைபால் அவர்கள் மறைந்த ஆண்டு 2018.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

0: நோபலில் நோபல் பரிசு பெற்ற திரினிதாது ஆங்கிலேய எழுத்தாளர் வி. சு. நைபால் அவர்கள் மறைந்த ஆண்டு 2018.
1: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.
2: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய காலை 6:18:24. இனி தொடர்வது நிகழ்ச்சியும் நேரமும். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:30 நாம் கேட்கலாம் இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சிகள் இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க. அரிப்புத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற இருக்கிறது. 6:55 பூந்தளிர். இன்று காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். தொடர்ந்து 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள். சந்தவாசல் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலின் சிறப்புகள். வழங்குபவர் பரமக்குடி மீ. சீனிவாசன் அவர்கள். 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடர்ந்து இடம்பெறும். 8 செய்தி சுருக்கம். 8:02 பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பாக. தொடர்ந்து காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9 செய்தி சுருக்கம். 9:02 ட்ரைடைம் கிட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. இன்று காலை 10 செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்கள் விருந்தினர் விருப்பம். விருந்தினர் விருப்பத்தில் பங்கேற்கிறார் அம்பிகா. தொடர்ந்து 10:30 ஒருபட பாடல்கள். பராசக்தி என்ற படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 11 செய்தி சுருக்கம். 11:02 கண்ணாடி மாளிகை. கண்ணாடி மாளிகையில் இன்று கனவு மெய்ப்பட வேண்டும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ். சுப்பையா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ. விக்னேஷ். நண்பகல் 12 செய்தி சுருக்கம். 12:02 நேரலையாக சிநேகிதியை. பகல் 1 இனிமையான பாடல்களை தர வசந்த கானங்கள். 1:55 மெல்லிசை இடம்பெறும். 2 தெம்மாங்கு பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3 செய்தி சுருக்கம். 3:02 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:32 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 4:02 ஆட்டக்களம். நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி அது. 5 செய்தி சுருக்கம். 5:02 இனிமையான மாலை நேர இசையில் மாலை தென்றல் ரசிக்கலாம். 6 செய்தி சுருக்கம் கேட்கலாம். 6:02 சேவை செய்திகள் இடம்பெறும். இன்று மாலை 6:05 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 6:30 அந்திப்பூக்கள் இடம்பெறும். 27 பாட்டு இது ஹிட்டு. 8 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். நேரலையாக அன்பு தம்பி தங்கைகள் தொலைபேசி வழியாக பங்கு பெற்று விருப்ப பாடல் கேட்கும் நிகழ்ச்சி அது. 8:30 இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி இடம்பெறும். இதில் இணையம் இல்லாத ஒரு வாரம் கலந்துரையாடல். மாணவிகள் கே. சிந்திஜா மற்றும் எம். லேகா. செமி கண்டக்டர் கலந்துரையாடல் மாணவிகள் கே. ஜி. பிரீத்தி மற்றும் கே. சிந்துஜா. தொடர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட்டா ஃபேக் ஃபுட்டா கலந்துரையாடல் மாணவிகள் ஆர். கமலி மற்றும் ஏ. எவாஞ்சலின் குளோரி. தொடர்ந்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள். இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை வழங்குகிறார் எஸ். ராதா. இன்று 8:30 இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இந்த பகுதிகள் இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து 9 நாம் கேட்கலாம் காற்றில் விரியும் கடித மலர்கள். இன்று 10 பட்டுச்சிறகு பாடல் தொகுப்புடன் ஆர். சாந்தினி. 10:59 நமது ராமேஸ்வரம் பண்பலையில் ஒளிபரப்பு நிறைவுக்கு வரும். முன்னிரவு 11 நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு தொடரும். 11:05 இனிமையான இரவு நேரத்தில் பழைய திரைப்பட பாடல்களை தர காத்திருக்கிறது தேனும் பாலும். நள்ளிரவு 12 முதல் காலை 4:45 வரை சென்னை விவிதி பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகள் இடைவிடாத இசையாக சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று வளம் வர இருக்கும் எமது நிகழ்ச்சிகள். 6:22 கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அழகான காலை வேளையில் நாம் இணைந்திருக்கின்றோம் புதிய காலை. புதிய காலை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று முத்து என்ற படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியன் குரலில் கேட்க போகிறோம். பாடல் வருகிறது, இணைந்து

போன்றவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாடி, விதிய நினைப்பவன் ஏமாடி, அதை வென்று முடிப்பவன் அறிவாடி. பூமியை

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்னைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
0: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: இது 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். புதிய காலையில் இனி தொடர்வது.
5: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் MK மணிமேகலை அவர்கள்.
6: மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பல ஆறுகள் உற்பத்தி ஆகுது. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒரு பகுதியான பழனி மலையில், கொடைக்கானலுக்கு அருகில் இருக்கிற உயர்ந்த மலைப்பகுதியில் மழை நீரின் மூலம் உருவாகும் ஆறு தான் தலையாறு. மலைப்பகுதியில் கொஞ்ச தூரம் ஓடி பிறகு கீழ் நோக்கி அருவியாக கொட்டுது. இதன் உயரம் சுமார் 297 மீட்டர். அடர்ந்த காடுகளில் உற்பத்தியாகி ஓடி அருவியாக விழும் இடமும் அடர்ந்த காடுகளாக இருப்பதால் யாரும் அருகில் செல்ல முடியாத நிலை இருக்குது. இந்த அருவிக்கு என்னங்க சிறப்பு? தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி என்பது தாங்க அது. மேற்கு தொடர்ச்சி மலையே ஒரு பல்லுயிர் பெருக்க மண்டலந்தாங்க. அங்கு உற்பத்தியாகி ஓடி வரும் தலையாறு பாயும் இடமும் பல்வேறு வகையான தாவரங்கள் நிறைந்து வனவிலங்குகள், பறவைகள், ஊர்வன போன்ற பல உயிரினங்களின் வாழ்விடமாக இருக்கு. அருவியாக விழும் தலையாறு மஞ்சள் ஆற்றோடு கலக்குது. இந்த மஞ்சள் ஆறு வைகை ஆற்றின் துணை ஆறுகளில் ஒன்று. இந்த நீர்வீழ்ச்சி உலகின் உயரமான நீர்வீழ்ச்சிகள் பட்டியலையும் இடம்பெற்றிருக்கு. இது ஒற்றை வீழ்ச்சி, ஹாஸ்டைல் வாட்டர்ஃபால் வகையை சார்ந்தது. தூரத்தில் இருந்து பார்க்கும்போது மிக உயரமான பாறையின் மீது மெல்லிய வெள்ளை கோடு மாதிரி தெரியும். அது பார்ப்பதற்கு எலியோட வால் மாதிரி இருக்கிறதால ராட் டெயில் ஃபால்ஸ்னு சொல்கிறாங்க. கருங்கல் பாறைகளின் மீது நேராக விழுறதால கண்கவர் காட்சியாக இருக்கும். மழைக்காலத்தில் அருவி மிகுந்த நீரோட்டத்தோடு காணப்படும். கொடைக்கானல் செல்லும் பாதையில் இருப்பதால் சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தையும் இது பெற்றிருக்கு. பழனி மலைகளின் நீர் வளத்தையும் பல்லுயிர் வளத்தையும் பாதுகாக்கும் முக்கியமான இயற்கை கூறு இந்த அருவி. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நீர்வீழ்ச்சிக்கு இருக்கும் சூழல் இடையூறுகளும் ஏராளம். சட்ட விரோதமாக மரங்களை வெட்டுறது, காடுகளை வேளாண்மை நிலங்களாக மாற்றுவது நீர்பிடிப்பு பகுதியை பாதிக்கின்றது. இதன் காரணமாக நீர்வரத்தும் குறையுது. மழைப்பொழிவு முறையில் ஏற்படுற மாற்றங்களால் ஆண்டு முழுவதும் அருவியில் ஒரே அளவு நீரோட்டம் இருக்காது. வறட்சி காலங்களில் நீர்வரத்து குறையுது. மலைச்சரிவுகளில் தாவரங்கள் குறையிறதால மண் அரிப்பு அதிகரிக்குது. இதன் காரணமாக ஆற்றுகளில் வண்டல் படிந்து நீரின் ஓட்டமும் பாதிக்கப்படுது. பிளாஸ்டிக் கழிவு மற்றும் உணவு கழிவுகளால் காடு மற்றும் நீர்நிலைகள் மாசுபடுது. வனவிலங்குகளின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்படுது.

0: அடிக்கடி இப்பகுதிகளில் காட்டு தீயும் ஏற்படும் அபாயமும் இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் அரிய தாவரங்கள், பறவைகள், விலங்குகள் ஆகியவற்றின் வாழ்விடமும் சுருங்கும் அபாயம் இருக்குது. இயற்கையை அதன் வழியிலேயே விட்டு விடுறது தான் இத்தகைய அச்சுறுத்தல்களில் இருந்து மீள்வதற்கான வழி. இதனை மாற்ற நினைக்கும்போது எதிர்மறையான விளைவுகளை மனித சமுதாயம் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. சிந்திப்போம், செயல்படுவோம், இயற்கையை மீட்டெடுப்போம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் எம் கே மணிமேகலை அவர்கள்.

0: 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நூற்று 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 26 செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 6:35. அன்பார்ந்த உழவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒலிக்க இருப்பது ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி.
2: அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்ட தொழில் மையத்தில் பிரதான் மந்திரியின் உணவு பதப்படுத்தும் குறு நிறுவனங்களை முறைப்படுத்தும் திட்ட பயனாளிகளுக்கு தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்ட பயிற்சியாக இன்று August 11, நாளை August 12 மற்றும் நாளை மறுநாள் August 13 ஆகிய 3 தேனி மாவட்ட மக்களுக்காக மட்டும் காலை 10 முதல் மாலை 5 வரை இலவச பயிற்சி நடைபெற உள்ளது. பயிற்சியில் தொழில் முனைவு அறிமுகம், சந்தை ஆராய்ச்சி, தயாரிப்பு மேம்பாடு, வணிக பதிவு, சந்தைப்படுத்துதல் மற்றும் விற்பனை, நிதி மேலாண்மை மற்றும் வணிக விரிவாக்கம் போன்ற தலைப்புகளில் விரிவான விளக்கங்கள் அளிக்கப்படும். முன் பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறலாம். இவ்வாறு தேனி மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் இன்று 11 செவ்வாய்க்கிழமை விவசாயிகளுக்கான பல்வேறு சந்தைப்படுத்துதல் வழிமுறைகள் குறித்த பயிற்சி நாகலாபுரத்தில் நடைபெற உள்ளது. ஆர்வமுள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடையுமாறு தேனி மாவட்டம் காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டியில் அமைந்துள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையத்தில் இம்மாதம் 11 செவ்வாய்க்கிழமை மண்புழு உரம் தயாரித்தல் பற்றிய இலவச பயிற்சி காலை 10 முதல் மாலை 5 வரை நடைபெறும். முன்பதிவு அவசியம். முன்பதிவு செய்து கொண்டவர்கள் பயிற்சியில் கலந்து கொண்டு பயனடையுமாறு பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மைய இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த விவசாயிகளே, வாழையில் சமச்சீராக உரமிடுவது அதிகமான விளைச்சலுக்கும் தரத்திற்கும் நோய் எதிர்ப்பு திறனுக்கும் மிக முக்கியமானதாகும். மிக குறைவான விவசாயிகளே நுண்ணூட்ட சத்தினை தங்கள் தோட்டங்களில் இடுகிறார்கள். நிலங்களில் குறைவான அளவில் அங்கக சத்துக்கள் இருப்பது, அதிக அளவிற்கு ரசாயன உரங்களை பயன்படுத்துவது, உயர் விளைச்சல் ரகங்களை பயிரிடுவது போன்ற காரணங்களால் தற்போது நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாடுகள் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. மண் வளம் பாதிக்கப்படுவது, போதிய வேர் வளர்ச்சியின்மை, பாஸ்பரஸ்

0: உரங்களை அதிகமாக பயன்படுத்துவது போன்ற காரணங்களால் நுண்ணூட்டு சத்தை மண்ணில் இட்டு நிவர்த்தி செய்வது கடினமானதாகும். மண்ணில் இடப்பட்ட நுண்ணூட்ட சத்தில் 3 முதல் 5% மட்டுமே பயிர்களால் கிரகிக்கப்படும். எனவே விளைச்சல் மற்றும் தரத்தை அதிகப்படுத்துவதற்காக நுண்ணூட்ட சத்துக்களை இலை வழி தெளித்தல் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தில் மிக முக்கியமான அங்கமாகும். சென்டெக் வேளாண் அறிவியல் மையத்தில் உருவாக்கப்பட்ட வாழை நுண்ணூட்ட ஸ்பெஷல் பயன்படுத்துவதால் வாழை நுண்ணூட்ட சத்து குறைபாடு நீக்கப்படுகின்றது, உரத்தின் அளவு குறைக்கப்படுகின்றது, பயிரின் வளர்ச்சி துரிதப்படுத்தப்படுகின்றது, நல்ல தரமான பெரிய வாழை குலைகள் கிடைக்கின்றன. தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: நன்மை செய்யும் பூச்சி இனங்களில் பல்வேறு வகைகள் உள்ளன. முக்கியமாக நம்ம வேளாண்மை துறையின் மூலமாக பயன்படுத்தப்படக்கூடிய ட்ரைகோக்ரமா கைடோனிக் என்ற முட்டை ஒட்டுண்ணி குளவியை பற்றி பார்க்கலாம். இந்த முட்டை ஒட்டுண்ணி குளவி என்பது மிகச்சிறிய குளவி இனமாகும். நாம் எழுதக்கூடிய பேராமுனையில் உள்ள தந்து சின்ன உருண்ட மாதிரி இருக்கும், அதிலும் மிக சிறிதான அளவு உடைய இந்த ஒட்டுமை குளவி. இந்த ஒட்டுமை குளவி பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் இருக்கக்கூடிய காய்ப்புழுக்கள், தந்து துடைப்பான் போன்ற புழுக்களால் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்புகளை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இது எவ்வாறு வேலை செய்கிறது என்று பார்த்தால், நம் வயலில் இருக்கக்கூடிய புழுக்கள் முதிர்ச்சி அடைந்து பட்டாம்பூச்சியாகவோ பரவி அதனுடைய முட்டைகளை அங்காங்கு வயல்களில் இடும் பொழுது அந்த முட்டைகளை தாக்கி அளிப்பதில் இந்த ஒட்டுமை குளவிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உதாரணத்துக்கு அந்த புழுக்களினுடைய முட்டைகளில் இந்த குளவியானது தனது முட்டையினை இட்டு அந்த முட்டைகளில் உள்ள கருக்களை உண்டு அதனை அளிக்கின்றது. இதனை நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கலாம். நெல் வயல் 2 cc என்ற அளவில் 30 நாள் இடைவெளிக்கு பின் 6 முறை பயன்படுத்தலாம். 1 cc அட்டை என்பது, ஒரு ஒட்டுண்ணி அட்டை என்பது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஒட்டுண்ணி அட்டையில 18,000 to 20,000 என்ற அளவில் ஒட்டுண்ணி குளவிகள் இருக்கும். இதனை வாங்கி பயன்படுத்துவதுதான் மிக முக்கியமானது. ஒட்டுணி குளவி அட்டையினை வாங்கி வயலுக்கு சென்றவுடன் உடனடியாக 3 நாட்களுக்குள் பயன்படுத்த வேண்டும். பருத்தி வயலுக்கு 3 cc அதாவது 3 அட்டை என்ற விதத்தில் வாங்கி பயன்படுத்தலாம். கரும்பு பயிருக்கு 90 நாட்களுக்கு பின் 6 முறை இந்த அட்டைகளை வாங்கி பயன்படுத்தலாம். பயறு மற்றும் காய்கறி பயிர்களுக்கு 5 cc அதாவது ஏக்கருக்கு 5 அட்டைகள் என்ற வீதம் 30 நாட்களுக்கு பின்னர் 3 முறை பயன்படுத்தலாம். இந்த அட்டையினை பயன்படுத்தும் போது அந்த அட்டையினை இலைகளில் டேபர்பின் வைத்தோ அல்லது நூல் வைத்தோ நேரடியாக சூரிய வெப்பம் படாத இடங்களில் இலைகளுக்கு அடியில் வைத்து கட்ட வேண்டும். இந்த ஒட்டுண்ணி குளவிகளை கட்டிய 15 நாட்களுக்கு எந்த ஒரு ரசாயன பூச்சிக்கொள்ளும் மருந்துகளையும் வயலில் தெளிக்கக்கூடாது. இந்த ஒட்டுண்ணி குளவிகள் தீமை செய்யக்கூடிய புழுக்களை முட்டை பருவத்திலே தாக்கி அழிப்பதனால் நமக்கு வயல்களில் ஏற்படக்கூடிய பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் 60% to 70% வரை குறைய வாய்ப்புள்ளது. மேலும் ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளின் தேவைகளும் குறைவாக உள்ளது. பூச்சிகளையும் நோய்களையும் கட்டுப்படுத்துவதற்குண்டான உயிரியல் கட்டுப்பாட்டு காரணிகள் என்ற மருந்துகளை பற்றி பார்ப்போம். தற்போது வயலில் உரமிட வேண்டும், ரசாயன உரங்களுக்கு பதிலாக எவ்வாறு வேற என்ன உரங்கள் இடலாம் என்பது பற்றி ஒரு பார்வை பார்க்கலாம். ரசாயன உரங்களுக்கு பதிலாக நம்ம திரவ உயிர் உரம் என்ற வழியில் வேளாண்மை துறையின் மூலமாக பல்வேறு திரவ உயிர் உரங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன. உதாரணத்துக்கு திரவ பொட்டாஸ், திரவ பாக்டீரியா, திரவ பாஸ்போ பாக்டீரியா, திரவ அசோஸ்பைரினம், திரவ ஐசோபியம், திரவ துத்தநாக பாக்டீரியா என பல்வேறு சத்துக்களை வழங்கக்கூடிய உயிரியல் மருந்துகள், உயிர் உர மருந்துகள் நம்ம வந்து உற்பத்தி செய்து வழங்கப்பட்டு வருகின்றது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பயிருக்கு ஏற்றவாறும் பயன்படுத்த வேண்டும். உதாரணத்திற்கு ரைசோபியம் என்று சொல்லக்கூடிய உயிர் மருந்துகளை பயிர் வகை பயிர்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அசோஸ்பைரினம் என்று சொல்லக்கூடிய திரவ உயிர் மருந்துகளை நெல் போன்ற தானிய வகை பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். திரவ உயிர் உரங்களை பயன்படுத்தும் போது இதனால் பயிர்களுக்கு நன்மை செய்யும் நுண்ணுயிரியல் கொண்ட உயிரியல் மருந்துகள் பயிர்களுக்கு கிட்டான நிலையில் கிடைக்கக்கூடிய அதாவது பயிர்களால் எடுத்துக்கொள்ள முடியாத பேரூட்ட சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்களை பயிர் எளிதில் எடுத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த உயிர் உரங்கள் வந்து நமக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு பயன்படுத்துவது என்பது பற்றி பார்க்கலாம். பரிந்துரை செய்யப்படும் அளவுகள் மிக நேர்த்தி மூலமாக 1 acre 50 mL திரவ உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும். 1 acre 50 mL நாற்றுக்களை நனைத்து நடுவதற்கு 1 acre 150 நன்றி.

0: என்ற அளவில் பயன்படுத்தலாம். நேரடியாக வயலில் இடும்பொழுது ஒரு ஏக்கருக்கு 200 மில்லி என்ற அளவில் மக்கிய தொழு உரங்களுடன் கலந்து இடலாம்.
1: இதுவரை நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாடு ஆய்வக வேளாண்மை அலுவலர் கே அரிபுத்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
2: நேயர்களின் நினைவிற்கு நமது முதன்மை அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். 7:30 சென்னை அஞ்சலாக இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் சி எஸ் அருண்மான் அவர்களின் உரை இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே சண்முகம் சுந்தரம் அவர்கள். படைப்பு தருமபுரி வானொலி நிலையம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி. கேட்டு பயன்பெறுகள் நேயர்களை, எமது முதன்மை அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில், 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம். இது புதிய காலை ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 6:45 கடந்து கொண்டு இருக்கிறது இந்த அழகான காலை வேளை. உங்களோடு இணைந்திருக்கிறோம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 புதிய காலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக எஸ்ஏ ராஜ்குமார் இசையில் கவிஞர் முத்துலிங்கம் எழுதிய பாடல், எஸ்பி பாலசுப்ரமணியம் தனித்து பாடியது, புது வசந்தம் என்ற படத்திலிருந்து ஒரு பாடல் இந்த நேரத்தில் அலங்கரிக்க வருகிறது. இணைந்திருங்கள் தொடர்ந்து.
2: 1 2 1 2 3 4

6:49 54 கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். புதிய காலை இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை ரெயின்போ பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி தொடரும் பாடல் சிற்பியின் இசையில் தேடினேன் வந்தது என்ற படத்திலிருந்து.

0: மீனாட்சி பிரமாதம்.
1: என்ன நான் சொல்றேன்,
0: இன்றைக்கு காஃபி பிரமாதம்.
1: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
0: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. அக்கா எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
2: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப ரெண்டு விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
0: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: புதிய காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் காலை 6:55. 42:00. இனி தொடர்வது

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 செல்ல குழந்தைகளின் மழலை பிச்சை கேட்டு ரசிப்போம் பூந்தளிர் நிகழ்ச்சியில். இன்று பூந்தளிர் நிகழ்ச்சியில் நம்முடன் உரையாட காத்திருக்கும் குழந்தை செல்வம் யாரு, உங்க பேர் சொல்லுங்க. சாத்விகா ஸ்ரீ, எத்தனா ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? உங்க அம்மா அப்பா பேர் சொல்லுங்க.
1: சுகன்யா.
0: உங்க அப்பா பேரு?
1: படிவர்.
0: உங்க அக்கா பேரு என்ன?
1: அகஸ்தியா.
0: அக்கா கூட என்னென்னலாம் செய்வீங்க?
1: என்ன
0: விளையாடுவீங்க? உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் பேர் என்ன?
1: ஜனனி.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: பிடிக்கும்.
0: ஜனனி கூட என்னென்ன
1: விளையாடுவீங்க?
0: வருங்காலத்துல என்ன ஆக ஆசைப்படுறீங்க?
1: டாக்டர்.
0: இன்னைக்கு நிகழ்ச்சியில எங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க?

நிகழ்ச்சியில் வேற

0: என்னங்களுக்காக சொல்றீங்க?
1: ஜானி ஜானி.
0: அப்படியா, எங்க சொல்லுங்க.
1: ஜானி ஜானி எஸ் பாப்பா, இட் இஸ் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் நைஸ் நோ பாப்பா, ஓபன் யுவர் மவுத், ஹா ஹா ஹா.
2: நிகழ்ச்சியில வேற ஏதாவது சொல்றீங்களா?
1: தாலே ஊரு ராமா, தனஞ்சு வசிக்கும் ராமா, சோலே சோறும் ராமா, சோம்பு நிக்க ராமா, மாலை நேர பல்லையே, புதிர் படிக்கும் ராமா, தாளத்தைய வாழலே, சேர்ந்து போய் ராமா. நன்றி.
2: இன்று நம்முடன் அழகாக உரையாடிய சாத்விகா ஸ்ரீ வருங்காலத்தில் டாக்டராக ஆகாஷ்வாணி மதுரை ரெயின்போ பண்பலை சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இதுவரை கேட்டது புதிய காலையில் சேவை செய்திகள். தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க, அதனைத் தொடர்ந்து இந்த நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள். தொடர்ந்து ஒரு சொல் கேளிர் இன்று ஒரு செய்தி, அதனைத் தொடர்ந்து பாடல்கள் பூந்தளிர் என இன்றைய புதிய காலை நிகழ்ச்சி அலங்கரித்தது. மீண்டும் நாளை காலை 6-2 புதிய காலை கேட்கலாம். நன்றி நேயர்களே.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி நாம் கேட்டு ரசிக்க இந்த இனிய காலை வேளையில் வளமருகிறது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இதில் உள்ளூர் செய்திகள் மற்றும் வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் பொது அறிவிப்புகள் என இடையிடையே பாடல்களும் வழங்க இருக்கிறது இன்றைய நிகழ்ச்சி.

அந்த வகையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ய பூக்கள் நிகழ்ச்சியில் முதலில் இடம்பெறுகிறது உள்ளூர் செய்திகள். இன்றைய உள்ளூர் செய்திகள் பகுதியில் தேசிய கடிதம் எழுதும் போட்டி. தபால் துறை சார்பில் இந்த ஆண்டுக்கான தேசிய கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் மாதம் 31 வரை நடக்கிறது. அதாவது தேசிய கடிதம் எழுதும் போட்டி தபால் துறை சார்பில் இந்த ஆண்டுக்கான தேசிய கடிதம் எழுதும் போட்டி அக்டோபர் மாதம் 31 வரை நடக்கிறது. தொடர்ந்து மோட்டார் வாகன ஓட்டுநர் இலவச பயிற்சி ஆஸ்டின்பட்டி ரூட்செட் பயிற்சி நிலையத்தில் ஆகஸ்ட் மாதம் 13 முதல் 30 நாட்களுக்கு இலகு ரக மோட்டார் வாகன ஓட்டுநர் இலவச பயிற்சி முகாம் நடக்க

இருக்கிறது. இலவச விவசாயமின் இணைப்பிற்கான தட்கல் திட்டத்தில் 10,000 இணைப்புக்கான இலக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிட்டுள்ளதாக மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மதுரை கள்ளழகர் கோவிலில் ரூபாய் 1.29 கோடி உண்டியல் காணிக்கை கிடைக்கப்பெற்று இருக்கிறது. கேட்டோம் உள்ளூர் செய்திகள். 7:03, இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். இனி ஒரு திரைப்பட பாடல் ஒன்று நாம் கேட்டுவிடலாம். ஹரிஹரன் குரலில் வர இருக்கிறது பிரியமான தோழி என்ற படத்திலிருந்து.

0: காலை 8:50 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போவில் நாம் இணைந்திருக்கின்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்யே பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சிற்பியின் இசையில் பழனி பாரதி என்ற பாடல் ஆசிரியர் எழுதிய பாட்டு ஒன்று தான் கேட்க போகிறோம். மனு சுஜாதா குரலில் வருகிறது, உள்ளத்தை அள்ளித்தா என்ற படத்திலிருந்து. பாடலோடு இணைந்திருக்கலாம் இந்த இனிய காலை வேளையில்.

இது 103.3 மதுரை எஃப்எம். நேரம் காலை 7:14 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இணைந்திருக்கின்றோம். இந்த இனிய காலை வேளையில் இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். இனி அடுத்ததாக வேலைவாய்ப்பு செய்திகள் இப்போது இடம்பெறுகிறது, கேட்கலாம். பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகி உள்ளது. இதில் வந்து 154 இடங்கள் வேலைக்கான வாய்ப்பாக இருக்கிறது. கெமிக்கல் டெக்னீஷியன் 60 இடங்களுக்கும், கெமிக்கல் ஆப்ரேட்டர் 64 இடங்களுக்கும், மெக்கானிக்கல் டெக்னீஷியன் 13 இடங்களுக்கும், எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன் 17 இடங்களுக்கும் என மொத்தம் 154 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ஏதேனும் டிப்ளமோ படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை, ஆன்லைன் தேர்வு, ஸ்கில் தேர்வு ஆகிய இரு முறைகளில் தேர்வு முறை தேர்ச்சி முறை நடைபெறும். விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன் முறையே விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணம் ₹590. பொது பிரிவினருக்கும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் எதுவும் இல்லை. கடைசி நாள் வருகிற 13/8/2026 ஆகும். வயது வரம்பு 18 முதல் 25 வரை, அதாவது கடந்த மாதம் 1/7/2026 18 முதல் 25 வரை இருக்க வேண்டும். இந்த பாரத் பெட்ரோலியம் நிறுவனத்தில் காலி பணியினருக்கு கடைசி நாள் வருகிற 13/8/2026 ஆகும். கேட்டோம் வேலைவாய்ப்பு செய்திகள். 7:16:29 இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியாக. அடுத்ததாக ஒரு பாடல் ஒன்று நாம் கேட்க இருக்கின்றோம்.

இந்தியன் என்ற படத்திலிருந்து பாடல் வர இருக்கின்றது, இணைந்திருங்கள். தொடர்ந்து ஹரிஹரன் ஹரிணி குரலில் பாடலை கேட்கலாம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள்.
1: வணக்கம், நான் உங்க பின்னணி பாடகி பத்மலதா பேசுறேன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. உங்களோட சேர்ந்து நானும் இதுல வர ஸ்வீட்டான பாடல்களை கேட்டுட்டு இருக்கேன்.

0: இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கின்றோம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 நாம் கேட்கலாம். சிவகங்கை மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல்களை தர காத்திருக்கிறது இன்றைய பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம் 04-52 மதுரையின் முன் இணைப்பு எண் 25-30-170 மற்றொரு எண் 25-30-171. இந்த எண்களை தொட்டு சிவகங்கை மாவட்ட நேயர்கள் பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நேரம் காலை 7:25. இனி தொடர்வது
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செய்தியில் மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செய்தியில் மதுரை. இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
2: அன்பர்களே, இன்று சந்தவாசல் ஸ்ரீ கங்கையம்மன் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். திருவண்ணாமலையிலிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூரிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள சந்தவாசலில் இந்த கோவில் உள்ளது. தமிழக மக்கள் கங்காதேவியை பார்வதியின் அம்சமாகவும் கிராம தேவதையாகவும் கருதி வழிபடுகின்றார்கள். அந்த வகையில் சந்தவாசல் ஸ்ரீ கங்கையம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. 13ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை ஆண்ட சம்புவராய மன்னர் ராஜகம்பீரன் பெயரால் ஜவ்வாது மலைத்தொடரின் ஒரு பகுதி ராஜகம்பீர மலை எனப்படுகிறது. இந்த மன்னன் சந்தவாசல் அருகில் உள்ள படவேடு பகுதியை தலைநகராக கொண்டிருந்தான். ராஜகம்பீர மலையின் அடிவாரத்தில் சுமார் 800 ஆண்டு பழமையான சந்தவாசல் கங்கையம்மன் ஆலயம் உள்ளது. இந்த கோவில் பிரசாதமாக அம்மனுக்கு அபிஷேகம் செய்ய பெற்ற புனித நீரே கங்கை நீராக பக்தர்களுக்கு வழங்கப்படுவதுதான் தனி சிறப்பு. தக்ஷன் சிவபெருமானை அழைக்காமல் யாகம் செய்து அவமதித்ததால் சிவபெருமான் கடும் சினம் கொண்டு வீரபத்ரர் மூலம் யாகத்தை அழித்தார். தேவி தாக்ஷாயினி சிவனிடமிருந்து மறைந்தாள். சிவபெருமானின் சின தீயை அவரது ஜடையில் இருந்த கங்கையாலும் குளிர வைக்க இயலவில்லை. தனது இடது பாதத்தை சந்தவாசல் ராஜகம்பீர மலைக்குன்றில் வைக்க குன்றின் ஒரு பகுதி பூமிக்குள் அழுந்தியது. சிவன் மிதித்த மலை மிதி மலை என அழைக்கப்படுகிறது. மற்றொரு பாதத்தை திருவண்ணாமலையில் அடி அண்ணாமலையில் வைத்திட அங்கு ஏற்பட்ட குளத்தில் இறைவன் பாதச்சுவடு இன்றும் உள்ளது. சிவபெருமானின் சினத்தை தணிக்க திருமாலை கங்காதேவி வேண்டிட திருமாலும்

0: ராஜகம்பீர மலையை சுற்றிலும் பெருமாள் குளம், ஊற்று பெருமாள் குளம், காட்டு பெருமாள் குளம், வாணிய பெருமாள் குளம், கோமுட்டி பெருமாள் குளம், குட்டக்கரை குளம், பெருங்குளம் எனப்படும் ஏழு நீர்நிலைகளை உருவாக்கி சிவபெருமானை குளிர்வித்தார். கங்காதேவி திருமாலை துதித்தாள். எனவே இந்த கோவில் திருமால் சன்னதியும் இருக்கிறது. ஹரிஹரர் புக்கர் என்னும் விஜயநகர பேரரசின் தளபதி வீரகம்பண்ண உடையாரின் மனைவி கங்காதேவி சந்தவாசலின் புனிதத்தை அறிந்து இந்த கங்கையம்மனின் கோவிலை கட்டினாள். கோவிலின் முன் கருங்கல் தீபஸ்தம்பம் உள்ளது. கருவறையில் கங்காதேவி சிரசின் மீது ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க, பின் வலக்கரத்தில் நெற்கதிர், இடக்கரத்தில் நாகம் சுற்றிய உடுக்கை, முன் வலக்கரத்தில் தண்டம், இடக்கரத்தில் நீர்க்கலசம் ஆகியவற்றை ஏந்தி வலது காலை தொங்கவிட்டு இடது காலை மடக்கி அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறாள். மூலவரின் பின்புறம் தேவியின் சுதை சிற்பமும் முன்புறம் உற்சவரும் உள்ளன. தலமரம், வில்வம், தீர்த்தம் பெருமாள் தீர்த்தம், துணிகள் போக்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் தரும் சந்தவாசல் கங்கையம்மனை வழிபட்டு பேரருள் பெறுவோமாக. ஓம் சக்தி பராசக்தி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி விதி போத்தி செதில் மதுரை.
2: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி செதில் மதுரை.
1: நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர். ஆகாஷ்வாணி இசைத்தூர்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இந்த இனிய காலை நேரத்தில் நாம் கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 7:31 கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் இனி திரைப்பட பாடல் ஒன்று கேட்க இருக்கின்றோம். அவ்வை சண்முகி என்ற படத்திலிருந்து ஹரிகரன் சுஜாதா குரலில் கேட்கலாம். இணைந்திருங்கள் தொடர்ந்து.

7:36 இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை போக்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்த பாடல் காதலர் தினம் என்ற படத்திலிருந்து தேவன், யுகேந்திரன் மற்றும் பெபி குரலில் பாடல் கேட்கலாம். தொடர்ந்து இசையோடு இணைந்திருங்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று முற்பகல் 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கனவு மெய்ப்பட வேண்டும் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்கள் உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். 7:45 கடந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய காலை வேளையில் நாம் இசையோடு இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து நித்யஸ்ரீ பாடிய ஒரு பாடல் ஒன்று ஜீன்ஸ் என்ற படத்திலிருந்து.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. 7:49:38 கடந்து கொண்டிருக்கும் இந்த அழகிய காலை வேளையில் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்ய பூக்கள் நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 8:02 பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம், விருப்ப பாடல் கேட்கலாம். தொட வேண்டிய எண்கள் இருக்கிறது. மதுரையின் முன் இணைப்பாக 452-25-30-170 இருக்கிறது. 25-30-171 என்ற இலக்கம் இருக்கிறது. இந்த இரு இலக்கங்களில் நீங்கள் தொட்டு பேசலாம், விருப்பமான பாடலும் கேட்கலாம். இன்று காலை 8:02 உங்களுக்காக பாட்டு வேணுமா, இன்று சிவகங்கை மாவட்ட நேர்களின் விருப்பத்தில். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒன்று கேட்கலாம். உன்னிகிருஷ்ணன் குரலில் வருகிறது பூவெல்லாம் கேட்டுப்பார்.

நாம் இணைந்திருக்கின்றோம் 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பைகை பூக்கள் நிகழ்ச்சி. நிறைவாக சித்ரா பாடின ஒரு பாட்டு தான் நீ வருவாய் என என்ற படத்திலிருந்து.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இல் நாம் இதுவரை கேட்டது பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7 மணிக்கு. நிகழ்ச்சியில் வளம் வந்த பாடல்களை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் நாம் கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்திச் சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக.

0: நேரம் 8 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். கலை மற்றும் கலாச்சார திட்டத்தின் கீழ் தமிழகத்தைச் சேர்ந்த கலைஞர்களுக்கு மத்திய அரசின் சார்பில் நிதி உதவி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டுமென்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறி நாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொலம்பியாவில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் மதுரை அணி 36 ரன் வித்தியாசத்தில் சேலம் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போது நாம் கேட்கலாம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். நீங்களும் தொடர்பு கொண்டு பேசலாம். அழைக்க வேண்டிய எண்கள் இருக்கிறது 0452, இது மதுரையின் முன் இணைப்பு எண், 25 30 170, மற்றொரு எண் 25 30 171. இந்த எண்களில் தொட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம், விருப்பமான பாடலும் கேட்கலாம். இன்று நாம் கேட்டிருக்கோம் சிவகங்கை மாவட்ட நேயர்களை வரவேற்று. வணக்கம், யார் எங்கிருந்து பேசலாம்?
1: உள்ளங்கள் பள்ளமான நல்ல எண்ணங்கள் கொண்டு நிரப்பும் என்று
0: நலமாக இருக்கிறேன். நன்றி, அருமையான வாசகத்தோடு தொடங்கியிருக்கீங்க. உள்ளங்கள் பள்ளமானால் எண்ணங்கள் கொண்டு நிரப்புவோம்
1: அப்படின்ட்டு.
0: நல்ல எண்ணங்களை போட்டு அப்படியே நிறைச்சிடலாம், சரிங்களா? நல்லதுங்க, உங்களோட பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. என்ன பாடல் உங்கள் தெரிவாக நாம் கொடுக்கலாம்?
1: கடல் படத்துல இருந்து மூங்கில் தோட்டம் மூலிகை வாசம், அந்த பாட்டு அனைவருக்கும் கொடுக்கும்.
0: சரி, உங்களுக்காக உங்கள் இல்லம் தேடி வருகிறது. நன்றிங்க.
1: நன்றி.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அன்பான அழைப்பாளர் யார், எங்கிருந்து கேட்டலாம்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டம் கட்டிக்குளத்து அழகர்.
0: அழகர் ஐயா, நலமாக இருக்கீங்களா?
1: நலமா இருக்கீங்க, நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நிலையத்தில் அனைவரும் நல்ல சுகம் ஆரோக்கியத்துடன் இருக்கிறோம், சரிங்களா?
1: நன்றி.
0: என்ன பாடல் உங்களுக்காக?
1: வாத்தி படத்துல இருந்து ஒரு தல காதலுக்குள்ள வந்து கொடுத்தோம்.
0: சரி, உங்களுக்காக பாடல் வருகிறது, பாடல் கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றிங்க.

0: தோள்பட்டையில இருந்து விரல் நுனி வரைக்கும் என்ன தொந்தரவா இருந்தாலும் சரி, அப்புறம் விபத்தால செயலற்ற முழு கையையும் சரி செய்வதற்கும்,
1: எலும்பு முறிவுக்கு வழியில்லா மாவு கட்டு மற்றும் அறுவை சிகிச்சை, முடக்குவாதம், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பாதத்தில் புண்ணை சரி செய்வதற்கும் சிறந்த சிகிச்சை மையம்
0: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க், 217 மேலமாசி வீதி, மதுரை.

0: 8:15, 18 கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த இனிய காலை நேரத்தில் உற்சாகமாக நாம் கேட்டுட்ருக்கோம் பாட்டு வேணுமா. இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். நீங்களும் பங்கு பெற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் தொடர்புகளெல்லாம் 0452, இது மதுரையின் முன் இணைப்பு எண், 2530170 என்ற ஒரு எண்ணும் இருக்கிறது, 2530171 என்ற எண்ணும் இருக்கிறது. இந்த இரு எண்களை நீங்கள் தொட்டு வரலாம், விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். அந்த வகையில் இணைப்பில் காத்திருப்பதை யார், எங்கிருந்து கேட்டலாம்? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம். இளம் காலை பொழுதில் மனமிங்கு மனை வீசிக் கொண்டிருக்கும் எமது மதுரை பண்பலைக்கும் எமது அன்பின் அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கும் இனிய காலை வணக்கம் கூறுவது சிவகங்கை மாவட்டம் எலியான்குடியில் இருந்து இக்பால். ஐயா வணக்கம். ஐயா இனிய காலை வணக்கம். ஐயா
0: உற்சாகமான காலை வணக்கம். இக்பால், என்ன பாடல் உங்களுக்காக இன்று?
1: ஐயா வந்து தலைவன் தலைவியில் இருந்து அடியே அந்த பாடல். ஐயா
0: சரி, உங்களுக்காக ஏதோ பாடல் வருகிறது பண்பலையில, கேட்டலாமா?
1: நன்றிங்க.

0: எட்டு மணி 20 நிமிடம் 12 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அழகான காலை வேளையில் நாம் கேட்டு ரசிக்கின்றோம் பாட்டு வேணுமா. தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல் கேட்கும் நிகழ்ச்சி இது. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம், அதாவது சிவகங்கை மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண், 25 30 170 மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்களை தொட்டு வாங்க. அந்த வகையில் நம்மோடு பேசுறதுக்காக காத்திருக்கும் அடுத்த அன்பான நேயர் யார், எங்கிருந்து பேசலாம்? வாங்க, வணக்கம்.
1: காற்று மன்னருக்கு கல்கண்டு மன்னர் மதுரை பண்பலின் பாட்டு வேண்டுமா நிகழ்ச்சியையும் அன்பான அறிவிப்பாளர் வணங்குவது காரைக்குடியிலிருந்து சொக்கலிங்கம்.
0: சொக்கலிங்கம் ஐயா வணக்கம், காலை வணக்கம். சரிங்களா,
1: வணக்கம் வணக்கம்.
0: என்ன பாடல் உங்களுக்காக இன்று?
1: விடுதலை படத்துல இருந்து வழிநடைய காட்டுமொழி என்ற பாடலை சிவகங்கை மாவட்ட அனைத்து நேயர்களுக்காகவும் போடுங்க.
0: சரி, அனைவருக்காகவும் வருகிறது, உங்களுக்காகவும் வருகிறது. பாடலை கேட்கலாமா?
1: நன்றி
0: நன்றி நன்றி. இளையராஜாவின் இசையில் இளையராஜா பாடல் எழுதி அனன்யா பட் மற்றும் இளையராஜா பாடியது. பாடல் வருகிறது அன்பின் நேயர்க்காக, இணைந்திருங்கள் தொடர்ந்து. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இது பாட்டு வேணுமா.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: 8:27 40 நொடி. இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நாம் இப்போது கேட்டு ரசிக்கும் இந்த நிகழ்ச்சியானது பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இப்போ யாரை நாம் சந்திக்க இருக்கின்றோம்? வாங்க, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுகிறீங்க? சிவகங்கை பகுதியிலிருந்து வனிதா. ஏன் மௌனமாக பேசுகிறீங்க? நல்லா சத்தமாக பேசலாமே. சரி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுக்காக. என்ன பாடல் உங்களுக்காக கேட்கலாம்? பொன்னி நதி பார்க்கணுமே. சரி, பாடல் உங்களுக்காக வருகிறது, கேட்கலாமா?
3: கேட்கலாம்.
2: நன்றிமா, நன்றிமா.

இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இணைந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி பாட்டு வேணுமா சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்போடு வந்துட்டு இருக்கு. அருமையாக பேசிட்டு இருக்காங்க, விருப்பமான பாடல்களும் கேட்டு ரசித்த வண்ணம் இருக்கிறாங்க.

அந்த வகையில் நம்மோடு பேசுறதுக்காக அடுத்த அன்பான நேயர் காத்திருக்கிறார். யார், எங்கேருந்து பேசலாம்? வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். சரி, அவருடைய இணைப்பு வந்து தானாக விடுபட்டு விட்டது.

0: தொடர்ந்து இணைந்திருக்கலாம். இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ. அடுத்த நேர நாம் சந்திக்கலாம். யார் இணைப்பில் இருக்கிறாங்கன்னு பேசிடலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில்
1: வணக்கம் சார். சிவகங்கை மாவட்டம், சிவா.
0: சிவகங்கை மாவட்டத்திலிருந்து சிவா.
1: ஆமாம் சார்.
0: சொல்லுங்க சிவா, நலமாக இருக்கீங்களா?
1: நான் நல்லா நலமாக இருக்கேன் சார்.
0: என்ன பாடல், புது பாட்டு கேட்கலாம்?
1: புதுப்பாட்டு பண்பலை பாடவே கொடுத்துருங்க சார்.
0: சரி, உங்களுக்காகவும் முன்பு பேசின ஒரு நேயர் இருக்காங்க, சிவகங்கை கோனார்பட்டியிலிருந்து சௌந்தர பாண்டியன். இரண்டு பேருக்குமே பண்பலை பாட்டை கொடுத்துடலாம், சரிங்களா?
1: மிக்க நன்றி சார்.
0: நன்றிங்க.
1: நன்றி.
0: பாட்டு மொட்ட சிவா கெட்ட சிவா என்ற படத்திலிருந்து வந்து கொண்டு இருக்கிறது. மக்கள் திலகம், டாக்டர் எம்ஜிஆர் இன்

0: காலை 8:40 20 நொடி. இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பாட்டு வேணுமா கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம். இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சி சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில். இப்போ நம்மோடு பேசுறதுக்காக காத்திருக்கும் அடுத்த அன்பான அழைப்பாளர் யார், எங்கிருந்து பேசலாம்? வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: சிவகங்கை மாவட்டத்திலிருந்து எலையாங்குடியிலிருந்து குமரப்பாயா.
0: குமரப்பா, நலமாக இருக்கீங்களா? அனைவரும் நல்ல சுகம், சரிங்களா? ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசினதுக்காக. இன்று உங்களுடைய பாடல் தெரிவு
1: என்ன? பாட்டு
0: உங்களுக்காக அந்த படத்துல இருந்து ஒரு பாட்டு தருகிறோம். நன்றிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு.
2: மஞ்சள் விழா, மன கொஞ்சல் விழா, பந்தல் விழா, மலர் சிந்தல் விழா, இசையார வாரங்களா இரு நெஞ்சங்கள் கூடும் விழா. கல்யாணம் கல்யாணமே, தங்க மீனாட்சி கல்யாணமே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 8:46 கடந்து கொண்டிருக்கிறது. இந்த இனிய காலை நேரத்தில் பாட்டு வேணுமா? இன்று சிவகங்கை மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இந்த நிகழ்ச்சியில் நிறைவாக இன்று பேச இருக்கும் நேயர் யார் அப்படின்னு கேட்டுடலாம். வாங்க, வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
2: நான் முத்துக்குமார் பேசுறேன். சிவகங்கை மாவட்டம் கல்குச்சாங்கிலிருந்து முத்துக்குமார்.
1: முழு முகவரியும் சொல்லிட்டீங்க.
2: ஆமா ஆமா,
1: ரொம்ப மகிழ்ச்சி. என்ன பாடல் உங்களுக்காக?
2: கபால் இருந்துப்பட்டுருங்க, ஏதாவது
1: ஒரு பாட்டு. சரி, உங்களுக்காக பாட்டு வந்துட்டு இருக்குங்க. நன்றி முத்துக்குமார், தொடர்ந்து நிகழ்ச்சி.
2: தேங்க்யூ.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிதே நிறைவுக்கு வருகிறது. இன்றைய பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பங்கு பெற்றாங்க சிவகங்கை மாவட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல. இனி
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேரம் காலை 8:50. இனி தொடர்வது
2: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: முகத்தில்
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஒரு வயசான அம்மா பெருவழியா போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் என்னத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்க கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியமா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பாருப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தகம் மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன். பார்க்குறவங்க கூட கேள்வி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷனாகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல் தான் இல்லை, என் புள்ள அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னு நாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகன்னா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. சாமியை பார்த்து, கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாக ஆயிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவுடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னு நாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது, தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்து

0: அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயும் நாலு பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது. அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: 8:55 தொடர்வது திரை இசை 103.3 மதுரை FM மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 ஆல் இன் ஆல் அழகுராஜா என்ற படத்திலிருந்து விஜய் யேசுதாஸ் ஸ்ரீ வர்த்தினி குரலில் கேட்கலாம்.

நிறைவுக்கு வருகிறது திரை இசை. இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இனி தொடர்வது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து நாம் கேட்கலாம் டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. நிகழ்ச்சி தொகுப்பில் டயானா காத்திருக்கிறாங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் இசையோடு.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு இளையோர் சக்தி 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட செயல் கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஊட்டச்சத்து இயக்கத்தின் கீழ் தமிழகத்திற்கு போதிய உணவு தானியங்கள் வழங்கப்படுவதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு கல்வியியல் கல்லூரிகளில் எம்எட் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று முதல் தொடங்குவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளின் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி முகாம் இன்று தொடங்குகிறது. சதுரகிரி மலையில் காட்டுத்தீ பரவியதை அடுத்து பொதுமக்கள் இன்று சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்க சுவாமி திருக்கோயில் செல்வதற்கு அனுமதி கிடையாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகைக்கு கல்லட்டி மலைப்பாதை வழியாக வாகனங்கள் செல்வதற்கு மீண்டும் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. கொலம்பியாவில் நேற்று நேரிட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. பிரான்ஸ்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களே, இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிக்கலாம். குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட துள்ளலிசை மெட்டுக்களுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை.

சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அல்ல நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன். அர்ஜி டயனா, வணக்கம் நேர்களே. காலையில உற்சாகமா கிளம்பும் போது அந்த டேயே நமக்கு வந்து அப்படியே ஃபுல்ஃபில்லாக ஃபுல் வைபோட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எனர்ஜி நமக்கு காலையில வேணுங்க. அதுக்கு வந்து நல்ல நல்ல பாசிட்டிவான தாட்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருக்கணும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். இந்த தாட்டோட இந்த டேயை நம்ம ஸ்பெஷலாக ஸ்டார்ட் பண்ணலாங்க. ட்ரைடம் பீச்சில் நாம் முதல்ல தெரிஞ்சுக்க போகிற தகவல் August 11th. இன்றைய தினத்தோட சிறப்பை தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஹிப்ஹாப் டே, அதாவது இந்த ஹிப்ஹாப் இசை வகையை தொடங்கி வைத்த டிஜே ஹூல் ஹெர்க் அவர்களின் நினைவாக இந்த நாள் வந்து ஹிப்ஹாப் டேவாக கொண்டாடப்படுது. கண்ணும் கொள்ளையெடுத்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது காற்றலைகளில். இணைந்திருங்கள் நேர்களில்.

இட்டத்திற்கும் ஒளிக்கும் எங்கள் இசை ஆகாஷ்வாணி மதுரா எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. டாடா பீட்ஸ் கத்திருக்கு நிறமில்லை. ஆகஸ்ட் 11 இந்த நாள் இன்னொரு முக்கிய நாளாகவும் அனுசரிக்கப்படுது. அது எதற்காக அப்படின்னு தெரிஞ்சு

0: இருக்கலாம். இளம் இந்திய சுதந்திர போராட்ட வீரரான குதிராம் போஸ் அவர்களின் நினைவு நாள் வந்து இந்த நாள் தான் அனுசரிக்கப்படுகிறது. தகவல் கேட்டுடும் பாடல் வருது வேட்டையின் திரைப்படத்திலிருந்து. ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல ராட்டைம் பீட்ஸ் கத்திருக்க நேரமில்லை.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

இப்படி சூடு.

நேரம் 9:14 கேட்டுட்டு இருக்கீங்க கத்திற்கு நேரமில்லை. அடுத்ததா பிஎம் ஸ்கீம் வித்யாலட்சுமி திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நாம இப்ப கேட்க போறோம் நேர்களே. இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்தியாவில் உள்ள தரமான அரசு மற்றும் தனியார் உயர் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் கல்வி பயின்றிட தேவையான கல்வி கடன் உதவிகளை பெறுவதற்காக தான் இந்த திட்டம் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. தேசிய கல்விக் கொள்கை 2020 மற்றொரு முக்கிய திட்டம் தான் இந்த பிஎம் ஸ்கீம் வித்யாலட்சுமி திட்டம். பாடல் விருது மெர்சல் திரைப்படத்தில் இருந்து தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் 100.9 MHz.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கும் நீரமில்லை. நேரம் 9:20 ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து மீண்டும் இணையலாம். நீர்களே இணைந்திருங்கள் இசையோடு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ல கேட்டுட்டு இருக்கீங்க ட்ரை டைம் பீட்ஸ் கத்திருக்கு நீரமில்லை. நேரம் 9:20 ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் இணையலாம். நீர்களே இணைந்திருங்கள் இசையோடு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர்கள் மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
2: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

ஸ்வீட்ஸ் கத்திருக்கேன் நீர்மலை கேட்டுட்டே இருக்கீங்க. அடுத்ததா பிஎம் ஸ்கீம் வித்யாலட்சுமி திட்டத்தோட இன்னொரு முக்கிய அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு பிணையம் அதாவது செக்யூரிட்டி மற்றும் மூன்றாம் தரப்பு உத்தரவாதம் இல்லாமல் கல்வி கடன் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக வந்து வழங்கப்படுதுங்க.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் 9:31, 17 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அதோட அதிரடி பாடல்களுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை. பிஎம் ஸ்கீம் வித்யாலட்சுமி திட்டம். இந்த திட்டத்தில் மாணவர்கள் வந்து பயன்பெறுவதற்கு டிஜிட்டல் இணையதளம் அதாவது ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பங்கள் வந்து அனுப்ப முடியும்.
3: கேட்டலாம் பாய்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: என்றென்றும் இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸோட அதிரடி பாடல்களுமாய் டிரைவ் டைம் பீட்ஸ் கத்திருக்கு நேரமில்லை. வித்யாலட்சுமி திட்டம் இதை பற்றிய தகவல்களை தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அடுத்ததான் இன்னொரு தகவல். இந்த திட்டத்தில் NIRF தரவரிசையின் அடிப்படையில் இடம்பெற்ற உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்றிடவும் கல்விக்கடன் பெற்றிட இந்த திட்டம் வந்து உதவி செய்து, அதே மாதிரி ஒவ்வொரு வங்கியிலும் இந்த திட்டத்தின் மூலம் வந்து மாணவர்கள் வந்து உதவி பெறுவதற்கு அந்தந்த வங்கிகள் வந்து சில வழிமுறைகளை வந்து வச்சுருக்காங்க. நீங்கள் எந்த பேங்க்கில் வந்துட்டு இந்த திட்டத்தின் மூலமாக கல்வி கடன் பெறணும் நினைக்கிறீங்களோ மாணவர்கள் அந்த வங்கிக்கு சென்று அதனுடைய வழிமுறைகளை கேட்டு அறிந்து கொள்ளலாம். தகவலுடன் பாடல் வருகிறது சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்டு இருக்கீங்க ட்ராக் டைம் பீட்ஸ் கத்திரிக்க நிறமில்லை. பிஎம் ஸ்கீம் வித்யாலட்சுமி திட்டம், இந்த திட்டம் பற்றிய தகவல்கள் தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோங்க. அடுத்ததாக இந்த திட்டத்தில் பயன்பெறதுக்கு ஆண்டு வருமானம், அதாவது ரூபாய் 800,000 வரை உள்ள ஆண்டு வருமானம் இருக்க வேணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும். இதில் அரசு கல்வி நிறுவனங்களை சேர்ந்த தொழில்நுட்பம் மற்றும் தொழில்முறை படிப்புகளை தேர்ந்தெடுத்த மாணவர்களுக்கு வந்து இந்த திட்டத்தில் சேர்றதுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுது. திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்னடாமா, எந்த ஒரு பிளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாட சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
1: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேனா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸோட துளலிசை மெட்டுக்கொழுமை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரம் இல்லை. பிஎம் ஸ்கீம் வித்யாலட்சுமி திட்டம், இந்த திட்டத்தோட ஒரு நிறைவான தகவல் என்ன அப்படின்னா, மாணவர்கள் இந்த திட்டத்தில் சேர்றதற்கு சமர்ப்பிக்க வேண்டிய சான்றுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்க போகிறோம் நேர்களே. ஆதார் அட்டை, பேன் அட்டை, முகவரி சான்று மற்றும் மதிப்பெண் சான்று, புகைப்படம், அதாவது கட்டண அமைப்பு வந்து ஒவ்வொரு கல்லூரியிலிருந்து கொடுத்துருப்பாங்க, அந்த கட்டண அமைப்போட நகல், அடுத்தது வருமான வரி சான்றிதழ், இந்த எல்லா சான்றுகளும் தான் நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய சான்றுகள். வருகிறது பைசன் திரைப்படத்திலிருந்து.

கலங்காத, வாயிடா நீ பதுங்காத, தேடுடா நீ தயங்காத, விளையாடுடா.

ஏய் உன்னைத்தான் வாடா.

0: அம்மா அம்மா, நம்ம ஊர் திருவிழாவுக்கு எல்லாரையும் கூப்பிடணுமா? மறந்துடாத, எல்லா நண்பர்களுக்கும் எல்லா உறவினர்களுக்கும் கால் பண்ணுங்கம்மா.
1: என்கிட்ட இருக்கிற எல்லா நம்பருக்கும் சொல்லிட்டேன்ப்பா, ஆனா இன்னும் நிறைய பேருக்கிட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: அதுக்கு இதுக்கு இவ்வளவு யோசனை? நம்ம ஆல் இந்திய ரேடியோல சேவை செய்திகள் பகுதிக்கு நம்ம ஊர் திருவிழாவை பத்தி எழுதி அனுப்பினா போச்சு.
1: அப்போ அனுப்ப வேண்டிய முகவரி?
0: இலையே இயக்குனர், சேவை செய்திகள் பகுதி,
1: ஆல் இந்தியா ரேடியோ, சின்ன சுக்கி குளம்,
0: மதுரை 2.
1: அது சரி, செய்தி அனுப்பினா மட்டும் போதுமா? நம்ம ஊர் ஆலய திருவிழாவை ரேடியோல நேரலியா ஒளிபரப்ப என்ன செய்யணும்?
0: அதுக்கும் எழுதி அனுப்பலாமே. நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
1: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம்,
0: மதுரை 2. மீண்டும் ஒருமுறை முகவரி உங்களுக்காக.
1: நிலைய இயக்குனர், விளம்பர பகுதி,
0: ஆல் இண்டியா ரேடியோ, சின்ன சொக்கி குளம், மதுரை 2.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

நேற்றில் இதுவரை கேட்டு ரசித்த ட்ரைடம் பீட்ஸ் கத்திருக்க நிருமலை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். டயனா.

0: சொல்வது 10 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே இசையோடு.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். நாட்டின் 80வது சுதந்திர தின கொண்டாட்டங்களின் போது தேசிய பாடலான வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு, இளையோர் சக்தி மற்றும் 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோரின் பங்களிப்பு ஆகியவை முன்னிலைப்படுத்தப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாணவர்களுக்கு உரிய நேரத்தில் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுவதன் மூலம் அவர்கள் தங்களது கல்வியில் திறம்பட கவனம் செலுத்த முடியும் என்று மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளின் தரத்தை மேம்படுத்துவதற்கு ஆக்கப்பூர்வமான வழிமுறைகளை கண்டறிய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் மாநில அரசை வலியுறுத்தியுள்ளார். மெரினா மற்றும் பெசன் நகர் கடற்கரை பகுதிகளில் 32 இடங்களில் இலவச வைஃபை வசதி சீர் செய்யப்பட்டு நேற்று முதல் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து திப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. பிரான்பர்க் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் பிரதான சுற்றுக்கு இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் திருப்பூர் கோவை அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் காலை 10:03. இனி தொடர்வது

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். அம்பிகா ராஜன் அவர்களுடன் நிகழ்ச்சியில் இணையலாம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்புறம் நீங்க என்ன மேற்படிப்பு படிச்சீங்க?
1: பிஜிடிசியை முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் துறையில வேலை பார்க்கணுங்கிற ஆர்வம் வந்ததுல நான் முத முறையா எங்க ஃபேமிலியில ஒரு சிங்கிள் கிராஜுவேட்டா ஒரு பொண்ணா இதுவரைக்கும் யாரும் வெளியூர் போனதில்ல. அப்புறம் தான் நான் பெங்களூர் போனேன். இப்போ ஒரு மலையாள பொண்ணு வந்து எனக்கு வந்து மலையாளம் தெரியாது, அந்த பொண்ணுக்கு வந்து தமிழ் தெரியாது. ஆனாலும் நாங்கள் ஏதோ பேசிப்போம், எப்படி பேசுகிறோம், எப்படி நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறோன்னு எங்களுக்கே தெரியாது. அதில் எனக்கு அவள் இங்கிலீஷ் வேறு சொல்லித்தருவான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கிட்டே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அந்த பொண்ணு அவளோட கம்பெனியில் என்னை வேலைக்கு ரெஃபர் பண்ணான். இன்னொரு ஒரு பையன், மலையாளி பையன், அவங்க மூலியமாக எனக்கு சப்போர்ட் கொடுத்து லாங்குவேஜை கற்றுக் கொடுங்க இவங்களுக்குன்னு சொல்லவும் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்கெல்லாம்.
0: இந்த நேரத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக ஒரு பாட்டு ஒன்று டெடிகேட் பண்ணிடுவோமா?
1: கண்டிப்பாக. யூத் படத்துலேருந்து சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம்னு வரும் அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ எப்போ நான் ரொம்ப டவுன் ஆகுறேன்னா அப்போல்லாம் இந்த பாட்டை கேட்பேன்.
0: நேயர்களே, விருந்தினரின் விருப்ப கானம் கேட்டுவிட்டு மீண்டும் இணைவோம்.

0: உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்காக ஹெல்ப் பண்ணாங்கன்னு சொன்னீங்க.
1: அந்த எம்என்சி கம்பெனியில் நான் கான்ட்ராக்டில் வேலைக்கு ஜாயின் பண்ணேன். 6 மாத கான்ட்ராக்ட்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே வந்து நிரந்தர பணியிடம் கிடைக்கிற மாதிரி எனக்கு ஆயிடுச்சு. அது வந்து என்னோட வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம், எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம், என் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா, அவங்க பேரை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு பேரும் அங்கே இருக்கரசி, அவங்க அம்மா அப்பாவை சண்முக சுந்தரி, அப்பா பேர் வந்து தவமணி. அவர் அவ்வளவு எனக்கு உதவிகரமாக இருந்து இன்னைக்கு நான் இங்கே வந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன் போல்டானா அதுக்கு அவங்க தான் காரணம். காக எவ்வளோ பிரார்த்தனை பண்ணியிருப்பாங்களோ அதுக்கு தான் எனக்கு இந்த அளவு ஒரு உயர்ந்த இடத்துல நான் உட்கார்ற மாதிரி கடவுள் எனக்கு அமைச்சு கொடுத்தாரு. இவ்வளோ வருடங்கள், கிட்டத்தட்ட 14 வருடங்கள் வீட்டை விட்டு வெளியே இருந்து இந்த 2016-21 வரைதான் அம்மா கூட இருக்கிற ஒரு பெரிய வாய்ப்பை கடவுள் கொடுத்தாரு. அந்த வாய்ப்புக்கு அப்புறம் அம்மா வந்து தவறிட்டாங்க. ஒரு எதிர்பாராத விதமாக திடீர்னு ஒரு நாள் நைட்டு அவங்களுக்கு முடியாமல் போய் அன்னைக்கே தவறிட்டாங்க. இது வந்து என்னை வந்து என் வாழ்க்கையிலேருந்து என்னை மீள விடலை. இந்த இடத்துல எனக்கு அம்மா

0: அம்மாவை பற்றி நான் நினைக்கும் போது என்னோட அம்மா அவங்களுக்காக நான் இந்த சாங்கை டெடிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
1: என்ன படத்தில்?
0: வேலையில்லா பட்டதாரி படத்துலேருந்து அம்மா அம்மா சாங்.
1: நேர்களே, பாடலுக்கு பிறகு மீண்டும் இணைவோம் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருக்கிறோம் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில். இன்றைய விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் அம்பிகா ராஜன் அவர்களுடன் இணைந்திருக்கிறோம். நேயர்களே, அம்மாவோட இழப்புக்கு பிறகு உங்க லைஃப்ல எப்படி அடுத்த ஸ்டேஜ் போனீங்க?
1: இப்ப இன்பமும் துன்பமும் நம்மளை கடந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்னும் போது மனிதர்களும் மாறிக்கிட்டே இருக்காங்க, யாரும் நிலை இல்ல அப்படின்னும் போது நிலையானது எதுங்கிற தேடலுக்குள்ள நான் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் இந்த ஹீலிங்கிறது, வர்மங்கிறது, இதெல்லாம் எதனோட அடிப்படையில வேலை செய்யுதுன்னும் போது ஆற்றல் அடிப்படையில வேலை செய்யுது. இப்ப அந்த ஆற்றல் நம்மளுக்குள்ள எப்படி இருக்கு, நம்ம எப்படி அதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு ஆற்றல் தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபட்டு நிறைய பயிற்சிகள், நிறைய கோர்சஸ்ன்னு பண்ணி இன்னைக்கு வர்மத்தில் நான் சர்டிஃபிகேட்டும் வாங்கி அதுலேயும் பயிற்சி எடுத்து அதுலேயும் நிபுணர் தன்மையை நான் அடைஞ்சிக்கிட்டே இருக்கேன். இதனால் எனக்கு வந்து ஹீலிங்ன்ற வகையிலையும் எனக்கு நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது, வர்மம் தொடர்பாகவும் பண்ண முடியுது. இது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தவங்களோட துன்பத்தை நீக்கி அதில் இன்பம் காண்றதுங்கிறது எனக்கு ஒரு அலாதி மகிழ்ச்சி, ஆனந்தம் அப்படின்னாலும் வர்ணிக்கலாம். என்னோட குரு அவர்களுடைய வழிகாட்டுதலின் படி நீ வந்து மனவியல் படித்தா ரொம்ப நல்லதுமா, உனக்கு அது நல்லா வரும்னு சொல்லவும் எம்எஸ்சி அப்ளைட் சைக்காலஜிங்கிற கோர்ஸை முடித்ததுனால எனக்கு அது இன்னும் கூடுதல் மதிப்பாகி நிறைய பேருக்கு நான் கவுன்சிலிங்கும் கொடுத்துட்ருக்கேன்.
0: இந்த நேரத்தில் உங்களுக்கு விருப்ப பாடல் ஒன்று கேட்டுவிட்டே அனைவரும் நிகழ்ச்சியில்.
1: கண்டிப்பாக இதில் வந்து மூக்குத்தி அம்மனுங்கிற படத்தில் இருந்து பார்த்தேனே உயிரின் வழியே அந்த ஒரு சாங் ரொம்ப அருமையான சாங்காக இருக்கும். இது
0: விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் விருந்தினரின் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நமது நிகழ்ச்சியில் இணைவோம் நேயர்களே.

0: அம்மா அப்பா, அப்புறம் வந்து வாழ்க்கையில வந்து எவ்வளவோ வந்து போகுது, இளமை காலம் எல்லாம் கடந்து கடந்து போகும்போது கடைசியில நம்ம ஆன்மீகம்ங்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்து நிக்கிறேன். ஏன்னா பலருக்கு சிகிச்சை இந்த மாதிரி கொடுத்து ஆறுதலான வார்த்தைகள் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லி அவங்க ஆறுதல் அடையும் போது அவங்க கண்ணில் தெரிகிற சந்தோஷத்தை பார்க்கும்போது அன்புங்கிறது மட்டும்தான் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லி அந்த அன்பின் வழியே போயிடணும் அப்படின்னு நம்ம மனசுக்கு வந்து தெரிய வருது.
1: பிரபஞ்சம் இயங்குறதே வந்து
0: அன்புக்காக மட்டும்தான். அன்புதான் இங்க எல்லாமே. அந்த அன்பை வச்சுதான் நிறைய இங்க சாதிக்கிறாங்க. அதுதான் இங்க வந்து மந்திர கோல். அப்போ அந்த அன்பை வந்து நான் வெளியே தேடுறதை விட நான் எனக்குள்ளேயே தேடணும், எனக்குள்ளேயே தான் அது இருக்குன்னு என்னோட தேடல் வெளியே இருந்தது சுருங்கி எனக்குள்ள போக ஆரம்பிச்ச தருணம் தான் நான் முருக கடவுளை வணங்க ஆரம்பிச்சேன். நீனே எனக்கு வழிகாட்டுன்னு சொல்லி அவர்கிட்டயே தஞ்சம் புகுந்துட்டேன். இனியும் அவர் தான் வழிகாட்டுவார்ன்றத பரிபூர்ணமா நம்புறேன்.
1: நிகழ்ச்சி நிறைவா உங்களோட விருப்ப பாடல் என்ன?
0: கண்டிப்பா பில்லாங்கிற படத்துல இருந்து முருகனோட பாட்டு சேவர் கொடி பறக்குதலா.

0: இவ்வளவு நேரம் நம்மளோட விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் தங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு தன்னுடைய அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்ட அம்பிகா ராஜன் அவர்களுக்கு நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: நன்றி சார்.
0: இதுவரை அம்பிகா ராஜன் அவர்கள் கலந்து கொண்ட விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டுதான் பாப்போமே.
6: சாப்பிட்டுதான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
7: தொண்டைக்கு பதமா, காளா, மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பு நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
6: அக்கா, 2 காளான் சூப்பு தாங்க.
5: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
6: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
7: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
6: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
5: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
6: காசு கொடுத்தான வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
7: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
6: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
5: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
8: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
9: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:30 மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்களை இனி கேட்டு ரசிக்கலாம் ஒருபட பாடல்கள்.

இன்னைக்கு ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சியில நாம எந்த திரைப்படத்துல இருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் அப்படின்னா 2026 அதாவது இந்த வருஷம் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்துல இருந்துதான் பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் நேர்களே. இந்த திரைப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைச்சிருக்காங்க. இந்த படத்துல சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா மற்றும் ஸ்ரீலீலா மற்றும் பலர் வந்து நடிச்சிருக்காங்க. முதல் பாடலா ஷான் ரோல்டன் தி இணைந்து பாடிய பாடல் வரிகள் ஏகாதேசி பாடல் இதோ கச்சலிகள் நேர்களுக்காக.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 வளம் வர காத்திருக்கிறது கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் சிறப்பு நிகழ்ச்சியாக கனவு மெய்ப்பட வேண்டும் நீர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்கள். உடன் உரையாடுபவர் ஏ விக்னேஷ். மறந்துவிடாமல் கேளுங்கள் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகையில் கனவு மெய்ப்பட வேண்டும். நேரம் 10:36 கேட்டுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.
1: வணக்கம், நான் செங்கர் சுப்லாஷினி பேசுறேன். எப்போதும் உற்சாகமா இருக்க தொடர்ந்து கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் காலை 10:42:29 கேட்டுட்டு இருக்கீங்க ஒருபட பாடல்கள் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ்ல. பராசக்தி திரைப்படத்திலிருந்து தான் பாடல்கள் கேட்டுகிட்டே இருக்கோங்க. அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாட்டு ஹரிச்சரண், அசீஸ் மற்றும் வேல்முருகன் ஆகியோர் இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: பிரியா, ஃபங்க்ஷனுக்கு நேரமாச்சு, சீக்கிரம் வாயன்.
1: ரியர் வியூ கண்ணாடியை தொடச்சு நேரா வச்சிருக்கலாம்ல?
0: அதெல்லாம் சரியா தாம இருக்கு. நீ ஏறி உட்காரு, வண்டி எப்படி போகுதுன்னு மட்டும் பாரு.
1: முதல்ல ஹெல்மெட்டை போட்டு லாக் பண்ணுங்க.
0: போட்டாச்சு போட்டாச்சு.
1: ஏன் இப்படி ரைட்ல திரும்பினா அப்படியே ரைட்ல ஓட்டி திரும்புவீங்களா? எதுத்தாப்புல வண்டி வர வேண்டாமாங்க.
0: அதான் பிரேக் பிடிக்கட்டுமே. அடடா, ரெட் சிக்னல் வேற போட்டாச்சா?
1: வெயிட் பண்ணி போங்க.
0: இடது பக்கமா ரோட்டை விட்டு இறங்கி அப்படி முன்னால போயிடலாம்.
1: ஐயோ பல்லோ பல்லோ,
0: இங்க உட்காரங்கி நான் பாத்துக்கிறேன்.
1: அடிப்படையில
2: ஏன் சார், ரோந்து வாகனத்தில் வரும்போது பார்த்துட்டே தான் வரேன். சிக்னலை மதிக்கல, பயங்கர வேகம், வண்டி ஓட்டிட்டே ஹெல்மெட்டை கழட்டி மடியில் வைக்கிறீங்க, ஃபோன் பேசிட்டு பெரிய வாகனத்தை கேப் இல்லாத இடத்துல முந்த போய் இப்போ பாருங்க விழுந்து கிடக்குறீங்க. நல்ல வேலை தப்பிச்சிங்க. சாலை பாதுகாப்பு விதிகள் அப்படிங்கிறது உங்கள் சுதந்திரத்தை பறிக்கிறதுக்குன்னு நினைக்காதீங்க. வண்டியை எடுக்கும் போதே உங்களை நம்பி உள்ளவங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எடுங்க.
3: போக்குவரத்து விதிகளை பின்பற்றி பாதுகாப்பாய் பயணிப்போம்.
4: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி, that's lit.

நேர்களின் நினைவிற்காக இன்று காலை மணி 11:02 தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகை இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக கனவு மெய்ப்பட வேண்டும். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்கள். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ். இன்று காலை மணி 11:02 மறந்துவிடாதீர்கள் நேர்களே, கண்ணாடி மாளிகையின் சிறப்பு நிகழ்ச்சியாக கனவு மெய்ப்பட வேண்டும்.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றல்களில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸ். ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோம். பராசக்தி திரைப்படத்திலிருந்து அடுத்ததா நாம் கேட்க போற பாட்டு யுகபாரதி வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

0: நடுத்தருவில் நின்று சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்காக காலையிலேருந்து வாக்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்ணுறீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோவில் கேட்டேன், நிறையா ஆரோக்கியம் பற்றி பேசுனாங்க, உடல்நலம் பற்றி பேசுனாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ நாளையிலேருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாகிடலான்னு ஒரு முடிவில் இருக்கேன்க்கா.
2: ஓவராக ரிஸ்க் எடுத்துட்டுருக்குங்க.
3: ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: புதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் நாளை காலை 10:30 கேட்கலாம் மற்றொரு திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள். இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 MHz.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று நடைபெற்ற தேசிய

ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அரசு மின்னணு சந்தை மூலம் உரிய நேரத்தில் தேவையான பொருட்களை கொள்முதல் செய்ய முடிவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மாணவர்கள் தொடர்பான அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காண்பதற்கு அரசு தயாராக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் வெறிநாய் கடி நோய் தடுப்பூசி மற்றும் அகப்புற ஒட்டுண்ணி மருந்து செலுத்தும் முகாம் இன்று தொடங்குகிறது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரன் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகன் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவிருக்கும் ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:02. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மகாஹர்ட்ஸில் கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பையா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். உடன் உரையாடுகிறார் ஏ விக்னேஷ்.
3: வணக்கம் நேர்களே. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம், அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்னவாயினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், கோயில் கட்டி தருதல், அன்னதானம் செய்தல் உள்ளிட்ட எல்லா தர்ம செயல்களையும் விட புண்ணியம் தருவது எது தெரியுமானீர்களே? ஒரு ஏழைக்கு கல்வி கண் திறப்பதே எல்லா தர்மங்களிலும் தலை சிறந்தது. இத்தகு தர்ம செயல்களால் தான் கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாரங்கும் வீசும் தமிழ்நாடு என பாடினார் மகாகவி பாரதியார். பாரதியாரின் இவ்வரிகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து கொண்டிருக்கும் ஒரு நபரைத்தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம் நேர்களே. இவர் சிறந்த கல்வியாளர், பேராசிரியர், காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர், இப்போது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்களை தான் நாம இந்த நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கின்றோம் நேர்களே. வணக்கம் சார்.
4: வணக்கம்.
3: தொடக்கத்திலே உங்களை சொல்லியிருக்கேன் சார், ஒரு சிறந்த கல்வியாளர், பண்பாளர், ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கீங்க, பல்கலைக்கழகத்துல துணைவேந்தராகவும் இருந்திருக்கீங்க. உங்க சொந்த ஊரே இந்த சிவகங்கை மாவட்டம் தானா? உங்களுடைய பூர்வீகம் எது? நீங்க பிறந்து வளர்ந்த ஊர் அதை பத்தி சொல்லுங்களேன்.
4: என்னுடைய சொந்த ஊர் காரைக்குடி இல்ல, நான் புதுக்கோட்டை மாவட்டத்துல ஆவுடையார் கோயில் தாலுகா பெரிய பட்டமங்கலம் என்ற ஒரு சிறிய கிராமத்தில் நான் பிறந்தேன். அங்கு நான் பள்ளி படிப்பை கல்லூரி படிப்பை முடிக்கிற வரை பேருந்து வசதியோ எலக்ட்ரிசிட்டி மின்சார வசதியோ கிடையாது.
3: பேருந்து வசதியும் கிடையாது, மின்சார வசதி கூட கிடையாது அப்படின்னு இருக்கீங்க. அப்ப ஆரம்ப காலத்துல உங்களுடைய பள்ளி படிப்பு எந்த ஊர்ல இருந்துச்சு? நீங்க எப்படி பயணித்து உங்களுடைய ஆரம்ப பள்ளி படிப்பை தொடங்கினீங்க சார்? எந்த வருடம் ஞாபகம் இருக்கா?
4: என்னுடைய பள்ளி படிப்பு, அதாவது உயர்நிலை பள்ளி படிப்பை வந்து 1970

0: நான்காவது வருடம் புன்பேத்தி என்ற கிராமம், எங்களுடைய பெரிய பட்டமங்கலம் கிராமத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள புன்பேத்தி என்ற கிராமத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் என்னுடைய பள்ளி படிப்பை முடித்தேன். பள்ளி படிப்பை தொடர்வதற்காக எங்கள் கிராமத்திலிருந்து தினந்தோறும் 6 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். மழை பெய்துவிட்டால் ஏரியை சுற்றி செல்வதற்காக 8 கிலோமீட்டர் தினந்தோறும் நடந்து சென்று நான் படித்தேன். அடுத்து சில ஆண்டுகள் கழித்து அங்கு ஒரு அரசு விடுதி தொடங்கப்பட்டது, பொன்பேத்தியில் இலவச அரசு விடுதி. அந்த விடுதியில் தங்கி படித்தேன். நான் பள்ளி படிப்பை முடிக்கிற பொழுது அந்த பள்ளியில் 9ஆம் வகுப்பு செல்லும் பொழுதுதான் கூரை கொட்டகை ஒன்று இருக்கும். அதுவரையிலும் வேப்ப மரத்து நிழல் தான் எங்களுடைய வகுப்பறையாக இருந்தது. நான் அந்த பள்ளியில் படித்து 11ஆம் வகுப்பில் முதல் மாணவனாக முதல் மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றேன். அந்த பள்ளியில் ஒரே ஒரு ஆண்டு விழாதான் என்னுடைய 6ஆம் வகுப்பிலிருந்து 11ஆம் வகுப்பு வரை படிக்கிற பொழுது நடந்தது. அது நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அந்த ஆண்டு விழா நடந்தது. அந்த ஆண்டு விழாவிற்காக பல்வேறு போட்டிகள் நடத்தினார்கள், அதில் பேச்சு போட்டி நடத்தினார்கள். அந்த பேச்சு போட்டியில் நான் கலந்து கொண்டு பேசினால் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. முதல் பரிசாக ஒரு பேனா கொடுத்தார்கள். அது என்னுடைய வாழ்க்கையில் என்னால் பேச முடியும், எனக்கு பேசுகிற திறமை இருக்கிறது என்பதை அந்த பேனா தான் எனக்கு உணர்த்தியது, தன்னம்பிக்கையை வளர்த்தது. அந்த தன்னம்பிக்கையின் மூலமாக தான் இன்று பல்வேறு மேடைகளில் கிட்டத்தட்ட 30 நாடுகள் நான் வெளிநாடுகள் சென்றிருக்கிறேன். அங்குள்ள பல்வேறு சர்வதேச கருத்தரங்களிலெல்லாம் என்னால் பேச முடிகிறது என்றால் பள்ளியில் அந்த பேச்சு போட்டியில் எனக்கு கிடைத்த அந்த பேனா என்ற பரிசு தான் என்னை பேசுவதற்கு ஊக்குவித்தது. ஆகவே மாணவர்களை அவர்கள் நன்றாக செயல்படுகிற பொழுது, வெற்றி பெறுகிற பொழுது அவர்களை பாராட்டினால் நிச்சயமாக அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும் என்பதை என்னுடைய பள்ளி அனுபவத்திலிருந்து நான் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு பக்கத்துல இருக்கிற கடைக்கு நம்ம போகணும் அப்படின்னாலுமே இருசக்கர வாகனம் இல்லாம யாருமே பயணிக்கிறது கிடையாது, நடந்து போறதே இப்ப பெரும்பாலும் குறைஞ்சிருச்சு. ஆனா நீங்க வந்து 1974 கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் பயணித்து அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்பட்டெல்லாம் படிப்பை படிச்சிருக்கீங்க. அந்த பள்ளி வாழ்க்கையில ஒரு பேனா வந்து நம்மளாலையும் பேச முடியும், அந்த பேனா பரிசா கிடைச்சதை ரொம்ப பெருமையா எடுத்து சொல்றீங்க. அதே நேரத்துல உங்க பள்ளி ஆசிரியர் அவர்களை பற்றி அங்க ஏற்பட்ட அனுபவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
0: நான் அந்த பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது ஒரு நிகழ்வு நடந்தது. அதாவது என்னுடைய ஆசிரியர் எம்ஏ அனங்சி என்ற ஒரு ஆசிரியர், அவர் ஒரு நாள் என்னுடைய வகுப்பிற்கு வந்து, நாங்கள் தேர்வு எழுதியிருந்தோம், அரையாண்டு தேர்வு எழுதியிருந்தோம். அப்பொழுது அந்த அரையாண்டு தேர்வு விடைத்தாள்களை கொடுத்து கொண்டிருந்தார். கொடுக்கும் பொழுது என்னுடைய விடைத்தாளை மட்டும் வைத்து கொண்டு எல்லோருடைய விடைத்தாளையும் கொடுத்து விட்டு இறுதியாக என்னுடைய விடைத்தாளை எடுத்து அவர் படித்து சொன்னார். அவர் என்ன சொன்னார் என்றால், ஆங்கிலத்தில் எல்லோரும் ஸ்டார் கைடு என்ற ஒரு கைடு அப்ப இருந்துச்சு இங்கிலீஷ்க்கு, அதுல உள்ள எஸ்ஏ தான் எல்லாரும் எழுதியிருந்தாங்க. ஆனா நான் வந்து சொந்தமா, அதாவது 8th படிக்கும் பொழுதே சொந்தமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வாக்கியம் அமைத்து ஆங்கிலத்தில் ஒரு கட்டுரையை நான் எழுதியிருந்தேன், லால் பகதூர் சாஸ்திரியை பற்றி. அதில் ஒரு சில தவறுகள் இருந்தாலும் நான் சொந்தமாக கட்டுரை எழுதியிருந்ததால் எனக்கு முதல் மதிப்பெண் கிடைத்தது. அதுவரையிலும் நான் 6வது 7வது ரேங்க் பெற்றுக் கொண்டிருந்தேன். அந்த தேர்வில் இருந்து நான் முதல் மதிப்பெண் பெற ஆரம்பித்தேன். 11ஆம் வகுப்பு முடிக்கிற வரையில் நான் தான் முதல் மதிப்பெண் பெற்று, அந்த பள்ளியினுடைய முதல் மதிப்பெண் பெற்றவர்கள் பெயரை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதில் என்னுடைய பெயர் இருக்கிறது. அது நான் ஒவ்வொரு முறை பார்க்கிற பொழுதும் எனக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னொன்று என்னவென்றால், நான் அங்கு படிக்கிற பொழுது 11ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது எங்களுக்கு தமிழுக்கு மட்டும்தான் ஆசிரியர் இருந்தார், வேறு எதற்கும் நிரந்தர ஆசிரியர் இல்லை. குறிப்பாக என்னோடு படித்த 30 பேரில் நாங்கள் 2 பேர் தான் தேர்வில் வெற்றி பெற்றோம். பாக்கி 28 பேர் சயின்ஸில் தோல்விவிட்டார்கள், விஞ்ஞான பாடத்தில் தோல்வி அடைந்தார்கள். ஆனால் நான் அந்த பாடத்தில் தான் முதல் மதிப்பெண் எடுத்து 78 மார்க் எடுத்திருந்தேன். அது என்னுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியது என்றால், நான் அடுத்து கல்லூரிக்கு செல்லும் பொழுது தேவகோட்டை சேவகனண்ணாமலை கல்லூரிக்கு என்னுடைய தந்தை அழைத்து சென்றார். ஏற்கனவே அங்கு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர் என்னுடைய அந்த மதிப்பெண் சான்றிதழை பார்த்து விட்டு, அதில் நான் விஞ்ஞானத்தில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறேன் என்று தெரிந்தவுடன் சயின்ஸ் குரூப்பை அவரே எனக்காக செலக்ட் பண்ணி, நான் என்ன குரூப் எடுக்கணும்னு எனக்கு தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது, அவர் கல்வி அறிவு இல்லாதவர் அந்த மாணவர், அவரே செலக்ட் பண்ணி கொடுத்தாரு. அந்த சயின்ஸ் குரூப்ல நான் வந்து சேர்ந்து படித்தேன்.
1: இப்போ வரைக்குமே நம்மளுக்கு வந்து மேக்ஸ் சயின்ஸ் அப்படின்னா ஒரு 8ஆ கனியா தான் இப்ப இருக்கிற மாணவர்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா நீங்க +1 படிக்கும் போதே ஆசிரியரே இல்லாம அறிவியல்ல வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. கல்லூரியில சேரும் போது என்ன துறை எடுக்கணும் அப்படின்னே ஒரு நாலேஜ் இல்லாம நம்ம போய் அவங்களா பார்த்து

0: கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பள்ளி படிப்புக்கும் கல்லூரி படிப்புக்கும் நிறைய பாடத்திட்டங்கள் மாறுபாடு இருக்கும், உங்களுக்கு அது சிரமமா தெரியலையா?
1: நான் பள்ளியில் தமிழ் வழிக்கல்வி தான் பெற்றேன், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் இங்கே வந்து எப்படின்னா இங்கிலீஷ் மீடியம், வருகிற ஆசிரியர்கள் எல்லோரும் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசினார்கள். என்னால் புரிந்து கொள்வது சில நாட்கள் கடினமாக இருந்தது. அதற்கு பிறகு நான் எல்லோரை போலவும் நன்றாக அந்த பாடங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை எனக்கும் கிடைத்தது. முதல் ஒரு மாதம் முடிந்ததும் ஒரு தேர்வு வைத்தார்கள். அந்த தேர்வில் என்னுடைய வகுப்பு தோழர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தேர்வு எழுதிய பொழுது, அந்த தேர்வுக்கான அந்த விடைத்தாள்களை கொடுக்கிற பொழுது நான் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தேன். ஜுவாலஜி பாடத்தில் நான் முதல் மதிப்பெண் பெற்றிருந்தேன். அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய வகுப்பு தோழர்கள் இப்பொழுது மருத்துவராக இருக்கிறார் திரு தண்டபாணி, இன்னொருவர் என்னோடு இருப்பார் சந்திரசேகர், அவர்களெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல படித்தவங்க. அவர்களை விட என்னால் நான் ஆங்கிலத்தில் எழுதி சப்ஜெக்டில் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க முடியுது அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை கொடுத்தது. கல்லூரியில் படிக்கிற பொழுது நிறைய பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த டிபார்ட்மெண்ட்டில் நடக்கிற பல விழாக்களுக்கு நான் செல்வேன். அப்பொழுது அவர்கள் ஆங்கிலத்திலேயே வெல்கம் அட்ரஸ்ஸு, ஓட் ஆஃப் தேங்க்ஸு, வெளியிலேருந்து வந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. அது என்னை மிகவும் கவர்ந்தது. அப்போதே நான் வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் என்னுடைய தந்தை நான் வந்து ஒரு மருத்துவராக ஆக வேண்டும் என்று நினைத்தார். அது என்னுடைய புகுமுக வகுப்பில் பியூசி படிக்கிற பொழுது என்னால் 59% தான் எடுக்க முடிஞ்சு, ப்ராக்டிக்கலில் மார்க் குறைஞ்சிருச்சு. 60% இருந்தால் தான் மெடிக்கல் காலேஜ் அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து நான் டிகிரி வந்து சயின்ஸ் குரூப் ஜுவாலஜி படித்தா அதில் ஒரு 10% வந்து மெடிக்கல் காலேஜ் போகலாம் அப்படின்னு சொல்லி கோட்டா ஒதுக்கியிருந்தாங்க. அதனால அழகப்பா கல்லூரியில் பிஎஸ்சி ஜுவாலஜி சேர்ந்து நான் படித்தேன். அது முடிச்சு நான் வந்து 63% வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் எம்பிபிஎஸ் இன்டர்வியூ நடந்துச்சு. நான் எம்பிபிஎஸ் இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டேன். இன்டர்வியூ நல்லா ஓரல் இன்டர்வியூ நான் நல்லா பண்ணேன். பட் வந்து இன்டர்வியூவையும் மார்க்கையும் ஆட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு 0.5% நான் மிஸ் பண்ணேன். அந்த மெடிக்கல் சீட் எனக்கு கிடைக்கல. என்னுடைய நண்பன் நாராயணசாமி அப்படிங்கிற மாணவனுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடச்சி அவன் வந்து தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் படித்தான். நான் டிகிரியை முடிச்சுட்டு பூண்டி காலேஜில் போய் எம்ஏ இங்கிலீஷ் ஜாயின் பண்ணேன். நான் ஆக்சுவலாக எம்எஸ்சி சுவாலஜி அப்ளை பண்ணேன், எனக்கு சீட்டு கிடைக்கல. அப்போ நான் பிரின்சிபல்கிட்ட போயிட்டு எனக்கு வந்து ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்து பாஸ் பண்ண முடியாது அப்படின்னாரு. இல்லை நான் பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அட்மிஷன் வாங்கி எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்தேன். நான் சேர்ந்து முதல் வகுப்பு போனோடனே என்னுடைய இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் வந்து என்ன யார் யாரெல்லாம் வந்து கிராஸ் டிகிரி வந்திருக்குது, அதாவது பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்காம பிஏ வேற எக்கனாமிக்ஸோ ஹிஸ்டரியோ இல்லாட்டி பிஎஸ்சியோ படிச்சுட்டு யார் யார் வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டாரு. ரெண்டு பேரும் எந்திரிச்சு நின்னோம். அப்ப என்னை பார்த்து சொன்னாரு, இட் இஸ் பெட்டர் டு லீவ் த கோர்ஸ், இந்த கோர்ஸை விட்டு போயிடுறது நல்லது. ஏன்னா இந்த காலேஜ் ஆரம்பிச்சதுலேருந்து கிராஸ் டிகிரி வந்தவங்க யாருமே எம்ஏ இங்கிலீஷ் பாஸ் பண்ணதில்லை, அதனால நீ வேற பிஎஸ்சி படிச்சிருக்கிறதுனால எம்எஸ்சி போயிரு அப்படின்னு சொல்லி என்னை கம்பல் பண்ணாரு. நான் ஆனால் போல்டா அவர்கிட்ட சொன்னேன், இல்லை சார் நான் எம்ஏ இங்கிலீஷ் பாஸ் பண்ணிடுவேன், எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு சொன்னேன். இது நடந்து முடிஞ்சு கரெக்டாக ஒரு மாசத்துல வந்து ஒரு ஆங்கில கட்டுரை போட்டி நடந்துச்சு. எங்க காலேஜில் நாங்கள் 6000 பேர் படித்தோம், பூண்டி காலேஜ் சவுத் இந்தியாவிலே பெரிய காலேஜ். அதில் கிட்டத்தட்ட 700 பேர் வந்து இந்த கட்டுரை போட்டியில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய மாணவர்கள், நான் வந்து எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர் படித்தேன், செகண்ட் இயர் படிக்கிறவங்க பிஹெச்டி படிக்கிறவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எனக்கு கிடச்சிச்சு. டாபிக் வந்து பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நான் எழுதின கட்டுறேன். அந்த ப்ரைஸை கொடுக்கறதுக்கு எங்கள் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் எனக்கு அந்த கிளாஸை விட்டு போச்சு சொன்னார்ல, அவர் வந்தார். அவர் வந்து பார்த்துட்டு, பரவாயில்லையே கட்டுரை போட்டியில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கியா, அப்போ நீ இதிலேயே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணார். அது மாதிரி அந்த காலேஜில் ஒரு பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணேன். அதுவரையும் கிராஸ் டிகிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்காமல் எம்ஏ இங்கிலீஷ் படித்தவங்க யாருமே பாஸ் பண்ணலை, நான் தான் முத முதன்னு பாஸ் பண்ணி வெளியில் வந்தேன். அது எனக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்துச்சு. நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்கிறப்ப நிறைய நாவல்கள், நிறைய ஷேக்ஸ்பியர், வேர்ட்ஸ்வர்த், ஷெல்லி, ஹீட்ஸ் இவங்களெல்லாம் படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஆங்கில அறிவை நான் வளர்த்துக் கொள்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது.
2: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பியா

0: அவருடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்களே,
1: பிஎஸ்சி ல வந்து ஜுவாலஜி எடுத்திருக்கீங்க. அப்பாவுடைய கனவு வந்து ஒரு மருத்துவர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்க சென்னைக்கு போறீங்க. எம்எம்சி ல உங்களுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க மனம் துவளாமல் எப்படி நீங்க எம்ஏ இங்கிலீஷ் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எப்படி வந்தது? ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஒரு 10th மார்க்ல நம்ம ஃபெயில் ஆயிட்டா கூட அதவே அந்த தோல்வியே தாங்க முடியல. அப்பாவுடைய விருப்பம் ஒரு பக்கம், மருத்துவர் நீங்க அப்ளை பண்றீங்க ஆனா கிடைக்கல, எம்ஏ ஆங்கிலம் எடுத்து படிக்கணும்ன்றப்ப உங்களுக்குன்னு ஏதாவது கனவுகள் அப்படின்னு எதுவும் நீங்க வச்சுக்கிட்டது இல்லையா? அதை பத்தி சொல்லுங்களேன். அதே போல ஒரு பேராசிரியர் வந்து நீ எல்லாம் படிக்கிறது கஷ்டம், வேற கோர்ஸ் எடுத்து போ அப்படின்னு சொன்னாரு, அவரு செய்தது சரிதானா? ஒரு பேராசிரியரா நீங்க எப்படி பாக்குறீங்க?
2: நான் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி எம்பிபிஎஸ் கிடைக்கலன்னு நான் கவலைப்படலை. ஏன்னா அடுத்து வந்து நம்ம எம்ஏ இப்போ எம்எஸ்சி போயிடலாம், பிஜி போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பிஜி நான் அப்ளை பண்ணேன். பட் எம்எஸ்சி அப்ளை பண்ணியிருந்தா கூட நான் ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஒன்லி. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பியூசி படிக்கும்போது அந்த பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நடத்துகிற விழாக்கள்லாம் நான் போய் பார்த்து அதிலே நான் வந்து லிட்ரேச்சரில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதனால எனக்கு வந்து எப்படியா இருந்தாலும் எம்எஸ்சி கிடைக்கலனாலும் எம்ஏ இங்கிலீஷ் மனசுக்குள்ளது நிச்சயமா ஒரு ஆங்கில ஆசிரியரா எங்க வேணாலும் போய் ஜாயின் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நம்மளே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதுல வந்து நான் இருந்தேன். அதே மாதிரி நான் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சு ரிசல்ட் வந்தோடனே அடுத்த நாளே புதுக்கோட்டையில அரிமளத்தில் இருந்த டியூஷன் சென்டர்ல நான் போய் பிளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இங்கிலீஷ் எடுக்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு வந்து ஒரு மாசத்துக்கு 250 ரூபா சேலரி கொடுத்தாங்க. நான் இங்கே கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னாடி நெக்ஸ்ட் இயரே நானே வந்து புதுக்கோட்டையில ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சேன். அது ஒரு 6-7 வருஷம் அந்த டியூஷன் சென்டர் நடத்தினேன். கிட்டத்தட்ட 400-500 பேர் வந்து அங்கே படித்தாங்க. இங்கே மேரேஜ் ஆகும்போது எனக்கு நிரந்தரமான வேலையெல்லாம் இல்லை. எனக்கு பொண்ணு கொடுத்த மாமனார் வந்து டியூஷன் சென்டரை வந்து பார்த்துட்டு தான் எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. அப்போ அந்த அளவுக்கு வந்து அந்த டியூஷன் சென்டரை ஒரு காலேஜ் மாதிரி, ஒரு டியூட்டோரியல் காலேஜ்னு பேர் போட்டு அதை ஒரு காலேஜ் மாதிரியே நடத்தினேன். கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது ஒரு 300 பேர் இருந்தாங்க, அப்புறம் 400-500 கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட இங்கே படித்தாங்க. என்டம் சென்டரில் படித்தா இங்கிலீஷ் பாஸ் பண்ணிடலான்னு வருவாங்க. அது மாதிரி நான் ஒரு சிறந்த ஆங்கில ஆசிரியரா, ஆங்கில ஆசிரியர்னா திறமையாக நான் பாடம் நடத்துவேன், அதை விட என்னுடைய மாணவர்களை எப்படி பாஸ் பண்ண வைக்கிறது, வெற்றி பெற வைக்கிறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிறந்த சிரத்தை எடுத்து அவர் நிறைய மாணவர்களே நான் வெற்றி பெற வைத்திருக்கிறேன். அப்படி படிச்ச நிறைய பேர் வந்து இப்ப நல்ல நிலையில வெளிநாடுகள்ல இருக்காங்க என்னோட டியூஷன் சென்டர்ல. இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி ஒரு விழாவுக்கு போயிருக்கப்போ ஒரு மாணவர் என்னை பார்த்து நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாரு. எனக்கு ஆச்சரியம், அவரை பார்த்ததே இல்லை எப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்தா டியூஷன் சென்டரில் நான் படித்தேன் அப்படின்னாரு. இன்னொரு மாணவர் துபாயிலேருந்து ஃபோன் பண்ணாரு, இப்ராஹிம்னு சொல்லி அவர் ஃபோன் பண்ணி நான் உங்கள் டியூஷன் சென்டரை படித்த மாணவர், இப்போ வந்து இங்கே நல்ல பொசிஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதுவே நான் அந்த எம்ஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு வேலையே இல்லைன்னா கூட செல்ஃபாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பித்து நடத்துகிற அளவுக்கு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால எனக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கல அப்படிங்கிறத பற்றி நான் கவலைப்படலை. பிற்காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா நான் வைஸ் சான்சலர் ஆன பின்னாடி நானே வந்து எம்பிபிஎஸ் டாக்டர் பல்கலைக்கழகத்திற்காக அப்பாயின்மெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு பொசிஷன் கிடைச்சிச்சு. நான் அப்ப நினைச்சுக்கிட்டேன் நமக்கு அது கிடைக்கலைனாலும் மருத்துவரை ஆக முடியலைனாலும் ஒரு மருத்துவரை வந்து நம்ம பணியமர்த்துற அளவுக்கு நம்ம முன்னேறி இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு பெருமை இருந்துச்சு. நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிக்கிறப்ப ஒரு பேராசிரியர் என்னை டிஸ்கரேஜ் பண்ணார். அது அவரோட கேரக்டர் வந்து யார் வந்தாலும் அது மாதிரி டிஸ்கரேஜ் பண்றதா. நிறைய பேர் என்னோட 2 பேர் நாங்க இதுல போனதுல ஒருத்தன் போயிட்டான், பயந்துகிட்டு போயிட்டான். அதனால நான் அதை வந்து நான் ஸ்போர்ட்டிவா எடுத்து நான் ஆசிரியரா வந்த பின்னாடி என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா எந்த ஸ்டூடெண்டா இருந்தாலும் நான் பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவேன். நீ வந்திருக்கியா, இந்த கோர்ஸ்ல நீ நிச்சயம் பாஸ் பண்ணலாம், நீ நிச்சயமா வெற்றி அடையலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து பாசிட்டிவா, என்னோட பாசிட்டிவான மைண்ட் செட் உருவாகிறதுக்கு காரணமே நெகட்டிவா ட்ரீட் பண்ண அந்த ஆசிரியர் தான். அதனால என்னோட பேராசிரியர் வாழ்க்கையில பல பேரை வந்து நல்ல பொசிஷனுக்கு என்கிட்ட படிச்ச நிறைய மாணவர்கள், இப்ப 45 பேருக்கு வந்து PhD கைட் பண்ணியிருக்கேன், ஒரு 80 பேருக்கு மேல MPhil கைட் பண்ணியிருக்கேன். என்னோட படிச்ச 45 பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 40 பேருக்கு மேல இப்ப அரசு வேலையில பல்கலைக்கழகத்துல கல்லூரிகள்ல பேராசிரியர்களா இருக்காங்க, நல்ல பொசிஷன்ல இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் நான் அவங்களை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுவேன், எந்த நேரத்திலும் டிஸ்கரேஜ் பண்ண மாட்டேன். ஒரு ஆசிரியர் என்பவர் மாணவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், தன்னம்பிக்கையை வளர்க்க வேண்டும். அது எனக்கு வந்து எனக்கு கிடைச்ச ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்.

0: இதிலிருந்து நான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக எடுத்துக்கிட்டேன். அது
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஒரு ஆசிரியர் வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கணுமே தவிர வந்து அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கீங்க.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாலை நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பியா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள்.

0: சார், இப்ப நீங்க வந்து பிஜி முடிக்கவுமே ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சீங்க, அது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு. ஒரு பேராசிரியரா உங்களுக்கு எப்ப வந்து எங்க பணி வாய்ப்பு கிடைத்தது அதை சொல்லுங்களேன்.
1: நான் டியூஷன் சென்டர் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு வந்து தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன்லேருந்து ஒரு இன்டர்வியூ வந்துச்சு. நான் போய் அட்டன் பண்ணேன், அதில் செலக்ட் ஆகிட்டேன். சும்மா டெம்பரரி ஜாப்பு, எனக்கு சேலரி வந்து 350 ரூபீஸ் தான், 350 ரூபா தான் சேலரி. பட் நான் அதில் போய் ஜாயின் பண்ணி ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து சேலரி 350 ரூபாய் இருந்தாலும் நான் ஐ கெயின்ட் லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் தட் சீஷன். என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு பில் கிளர்க் அது, அதில் வந்து தினந்தோறும் வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம்னு சொல்லி என்னோடய பர்ச்சேஸ் ஆஃபீஸர் வந்து பணம் கொடுப்பாரு. நான் வந்து பேடி பர்ச்சேஸ் பண்ணணும், பர்ச்சேஸ் பண்ணி வைப்பேன். அதில் என்ன எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா, அந்த எனக்கு கொடுக்குற அந்த 20 லட்சத்துக்கு நான் கணக்கு எழுதணும். என்னென்னா எழுதணும்னா, பில் புக்கு, டே புக்கு, பர்ச்சேஸ் டே புக்கு, கேஷ் புக்கு. 20 லட்சத்துக்கு நான் கணக்கு எழுதுவேன். அதுக்கு எவ்வளவு 20 லட்சம் இன்கம், 20 லட்சம் ரிசிப்ட்டு, எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு, மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கரெக்டாக வச்சுருக்கணும். இன்ஸ்பெக்ஷன் வரும்பொழுது விஜிலன்ஸ் எல்லாம் வருவாங்க. எவ்வளவு நான் கேஷ் புக்கில் வந்து பேலன்ஸ் இருக்கோ அதே பேலன்ஸ் வந்து கையில் என்கிட்ட இருக்கணும் அந்த கேஷ். அதே மாதிரி எத்தனை பேடி வாங்குறக்காண்டி சாக்கு கொடுத்துருக்காங்களோ, அது எத்தனை மூட்டை நம்ம வாங்கியிருக்கோமோ அது போக அது கரெக்டாக இருக்கணும். ஸோ இது ஒரு பர்ஃபெக்டாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு கணக்கு எழுதணும் அப்படிங்கிறத. இது எப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்கிறப்ப அங்கே ஒரு ஹாஸ்டல் வார்டன் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டார். அவர்கிட்ட இருந்த பணத்தை வந்து ஒரு 10 லட்சம் ரூபாய் வந்து அவர் கையாடல் பண்ணிட்டார்னு ஒரு இது வந்துச்சு. அப்போ நான் வந்து அவரை என்கொயரி கமிட்டியில் நான் இருந்தேன். அவரை கேட்குறப்ப அந்த இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொடுங்கன்னு கேட்டால், அங்கே அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லை. என்னன்னு கேட்டால், அவங்களுக்கு எப்படி அக்கௌண்ட்ஸ் எழுதுறதுங்கிறதே அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அப்போ நான் வந்து 2005 பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டலில் எப்படி அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி என்னோட அந்த ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். எப்படி பில் புக்கில் எப்படி நீங்கள் பில் போடுறது, எப்படி டே புக் எழுதுறது, எப்படி கேஷ் புக் எழுதுறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து, அதுக்கு பின்னாடி வந்து அதில் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வந்து செக் பண்ணுற அளவுக்கு அப்போ தான் கணக்கே கரெக்டாக வந்து நான் இருந்து சொல்லிக் கொடுத்தேன். அது மட்டும் இல்லை, எனக்கு நான் 20 லட்சம் ரூபாய்க்கு நான் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுறேங்கிறத அந்த சாதாரண 350 ரூபா சம்பளத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது எப்படி எனக்கு பிற்காலத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால், பல்கலைக்கழகத்தினுடைய 200 கோடி ரூபா ஒரு வருஷத்தில் இன்கம் வருது அப்படின்னு சொன்னால், அதுக்கு பட்ஜெட் எப்படி போடுறது, எப்படி அது அக்கௌண்ட்ஸ் வந்து பார்க்கறது, எப்படி அக்கௌண்ட்ஸை செக் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வேலையில் இருந்த தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனில் சாதாரண பில் கிளர்க்காக வேலையில் இருந்த பொழுது கிடைத்த அனுபவத்திலிருந்து, நான் துணைவேந்தராக இருந்த பொழுது எளிதாக அந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, செலவாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் ஈஸியாக நான் வெரிஃபை பண்ணுறதுக்கு உடனே கேஷ் புக்கை வாங்கி பார்க்கறது, டே புக்கை வாங்கி பார்க்கறது, எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும், எப்படி பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணணும், எல்லாத்தையுமே ஒரு சாதாரண வேலையிலிருந்து நான் கற்றுக்கிட்டேன். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்பொழுது உள்ள இளைஞர்கள் எடுத்த உடனே பெரிய சம்பளத்தில் வேலைப்படணும்னு நினைக்கிறாங்க. அது தவறு. ஒரு வேலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அதில் சம்பளம் முக்கியம் இல்லை, அதில் கிடைக்கிற அனுபவம் தான் முக்கியம். ஒரு பெரிய வேலைக்கு எப்போ போக முடியும் அப்படின்னா, ஒரு பெரிய வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு போகிறப்ப வாட் இஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தான் கேட்பாங்க. அப்போ அதில் வந்து என்ன சேலரி வாங்கினீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஏற்கனவே இருக்கிற வேலை இப்போ இருக்கிற வேலையோட ஒரு தொடர்புள்ள வேலையாக இருந்தால் அனுபவம் கிடைச்சிருந்துச்சுன்னா உடனே செலக்ட் பண்ணுவாங்க. அதனால கிடைக்கிற சம்பளம் குறைவாக இருந்தாலும் அதில் கிடைக்கிற அனுபவம் தான் முக்கியம் என்பதை கருத்தில் கொண்டு இப்பொழுது உள்ள இளைஞர்கள் கிடைக்கிற வேலையை பார்த்து நல்ல அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய அறிவுரை.
0: பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அதை பற்றி சொன்னீங்க, ஆட்சிக்குழு உறுப்பினர் எப்படி உங்களை தேடி வந்தது?
1: ஆட்சிக்குழு உறுப்பினராக நான் வந்து பாரதிதாசனில் 3 முறை இருந்திருக்கேன். 9 ஆண்டுகள் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தேன், 12 ஆண்டுகள் வந்து பேரவை உறுப்பினராக இருந்தேன். நான் எப்படி ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆனேங்கிறது ஒரு அது ஒரு பெரிய என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணணும். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அழகப்பா கல்லூரியில் பிஎஸ்சி ஜுவாலஜி முடிச்சுட்டு அந்த டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறக்காண்டி கான்வெகேஷனுக்கு பட்டமளிப்பு விழாவுக்கு வந்திருந்தேன். அந்த பட்டமளிப்பு விழா அரங்கில் நான் வந்து இருக்கிறப்ப எங்களுடைய கல்லூரி என்னுடைய செக்ரட்டரி

0: டாக்டர் உமையால் ராமநாதன் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த சிறப்பு விருந்தினர் வரல. நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிறப்பு விருந்தினருக்காண்டி எங்களுடைய கல்லூரி செயலரும் அழகப்ப செட்டியாரோட புதல்வி டாக்டர் உமையால் ராமநாதன் அவங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ என்னுடைய நண்பர்கிட்ட கேட்டேன், எதுக்காக டிலே ஆகிட்டு இருக்குன்னு கேட்டேன். சீஃப் கெஸ்ட்டு மதுரையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு, அவர் பேர் வந்து திரு பிடிஆர் பழனிவேல் ராஜன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அவர் என்னவா இருக்காருன்னு கேட்டேன். அவர் சிண்டிகேட் மெம்பர், ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்காரு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில். இப்போ மதுரை பல்கலைக்கழகம், மதுரை பல்கலைக்கழகத்தில் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருக்காரு, அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன், சிண்டிகேட் உறுப்பினர் அதாவது ஆட்சிக்குழு உறுப்பினர்னா அது ஒரு பவர்ஃபுல் போஸ்ட் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே எனக்குள்ள ஒரு ஆர்வம் என்னன்னா, எங்களுடைய கல்லூரி செயலாளரே வந்து திரு பிடிஆர் பன்னவேல் ராஜனுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அந்த அவர் இருக்கிற அந்த ஆட்சிக்குழு உறுப்பினருங்கிற பதவி பெரிய பதவி, அதனால நம்மளும் அந்த மாதிரி ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆகணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள ஒரு உந்துதல் ஏற்படுது. 1986 கரெக்டா 10 வருஷத்துல 1996 பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல செனட் எலெக்ஷன் வந்து கால் ஃபார் பண்ணிருந்தாங்க. அதுல என்னுடைய நண்பர்கள் வந்து என்ன வந்து அந்த எலெக்ஷன்ல நிக்க சொன்னாங்க. நான் எலெக்ஷன்ல நின்னேன், பேரவை உறுப்பினரா செனட் உறுப்பினரா நான் செலக்ட் ஆகிட்டேன். அப்புறம் சிண்டிகேட் உறுப்பினரா நான் கண்டஸ்ட் பண்ணேன், அந்த சிண்டிகேட்லயும் நான் ஜெயிச்சிட்டேன். அந்த சிண்டிகேட் உறுப்பினரா நான் இருக்கிறப்ப எனக்கு வந்து ஓட்டு போட்டவங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க. ரைட்டர் ஜெயகாந்தன் வந்து எனக்கு ஓட்டு போட்டாரு, VKN அப்படிங்கிற ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து எனக்கு ஓட்டு போட்டாரு, 7 MLAs வந்து ஓட்டு போட்டாங்க, அவங்க எல்லாம் வந்து கவர்னர் நாமினியா வந்து எனக்கு ஓட்டு போட்டாங்க. நான் 6 ஓட்டு வித்தியாசத்துல நான் அந்த இதுல ஜெயிச்சேன். நான் ஆட்சிக்குழு உறுப்பினரா ஜெயிச்ச பின்னாடிதான் முதல் முதலா ஒரு பல்கலைக்கழகத்திற்கே போற வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு செனட் மீட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு, சிண்டிகேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்பதான் முதன் முதலா பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர்னா யாரு, பதிவாளர்னா யாரு, கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு நான் சிண்டிகேட் உறுப்பினர் ஆகி அந்த பல்கலைக்கழகத்துக்கு போன பின்னாடி தான் தெரிஞ்சிச்சு. நான் இங்க போய் அந்த வைஸ் சான்சலரை பார்த்து அந்த கூட்டங்கள்ல எல்லாம் அவர் தான் சிண்டிகேட் மெம்பரா ஒரு 20 பேர் இருப்போம். அதுல வந்து 10 பேர் வந்து IAS ஆபீசர்ஸ், செக்ரட்டரி லெவல்ல உள்ளவங்க, அவங்க எக்ஸ் அபிஷியோ மெம்பரா இருப்பாங்க. நான் சிண்டிகேட் மெம்பரா இருக்கிறப்ப பழைய அதாவது எக்ஸ் மினிஸ்டர் தலித் எல்மலை வந்து என்னோட சிண்டிகேட் மெம்பராக இருந்தார், எக்ஸ் MP திரு மைத்திரேயன் என்னோட சிண்டிகேட் மெம்பராக இருந்தார், புலவர் தீரன் வந்து பேராசிரியர் தீரன் வந்து என்னோட சிண்டிகேட் மெம்பராக இருந்தார். அவங்களுக்கெல்லாம் வயசு வந்து எப்போ 50 இருந்தாங்க, நான் அப்போ எனக்கு வயசு 30 வயசு. IAS ஆஃபீஸர் எல்லாரோடும் உட்காந்து சமமாக பேசுகிற அளவுக்கு துணிச்சலாக நான் பேசுவேன். அப்போ அது மாதிரி வந்து எலெக்ஷனில் நின்று நான் ஜெயிச்சு போனேன். அப்போ அந்த வைஸ் சான்சலரை பார்க்குறப்ப எங்கள் எல்லாருக்குமே தலைவர் வந்து வைஸ் சான்சலர் தான். அப்போ அந்த வைஸ் சான்சலர் மாதிரி நம்ம ஆகணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு உந்துதல் வந்தது. அப்போ வைஸ் சான்சலர் ஆகிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நான் வெறும் MA தான் அப்போ படிச்சிருந்தேன். அப்புறம் PhD படிக்கணும் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட் MPhil முடித்தேன், அப்புறம் PhD முடித்தேன், அதுக்கிடையில MEd முடிச்சு வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நான் நிறைய புத்தகங்கள் எழுதினேன், நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணேன், நிறைய நேஷனல் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் போய் வெளியில் கலந்துக்கிட்டேன், பேப்பர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணேன். நான் ஒரு துணைவேந்தர் ஆவதற்கான தகுதியை நான் வளர்த்து கொண்டேன். பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் என்னோட சிண்டிகேட் பீரியட் முடிஞ்சோன்னா ஒரு உதவி பேராசிரியருக்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்டர்வியூ நடந்துச்சு, நான் அட்டன் பண்ணேன், செலக்ட் ஆகிட்டேன். கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டாங்க, அது எனக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்துச்சு. இருந்தாலும் அடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலேருந்து அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு கால்ஃபார் வந்துருந்துச்சு. அது ஒரு டெம்பரரி போஸ்ட்டு, லீன் போஸ்ட்டு, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு உதவி பேராசிரியர் லீன் போஸ்ட், அது வந்து அட்டன் பண்ணேன். அது 30 பேர் அட்டன் பண்ணதில் நான் செலக்ட் ஆனேன், இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணி நான் ஐசன் ப்ரொஃபஸராக இருக்கிறப்ப என்னுடைய துறை தலைவர் டாக்டர் மோகன் வந்து எங்களுடைய அந்த ஐசன் ப்ரொஃபஸர் ஒரு 10 பேர் இருந்தோம், எல்லாரையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்து உங்களுடைய வாட் இஸ் ஒரு ஆம்பிஷன் அதை எழுதி கொடுங்க அப்படின்னாரு. அப்போ நானும் எல்லாரும் எழுதி கொடுத்தாங்க, நானும் எழுதி கொடுத்தேன். நான் எழுதி கொடுக்குறப்ப ஐ விஷ் டு பிகம் a vice chancellor of any one of the universities in India அப்படின்னு நான் எழுதி கொடுத்தேன். இன் 10 இயர்ஸ், 10 வருஷத்தில் இந்தியாவில் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் நான் துணைவேந்தராக விரும்புகிறேன் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். 2007 கரெக்டாக 2015 நான் துணைவேந்தராக அழகப்பா பல்கலைக்கழகத்தில் வந்துட்டேன். நான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் லீன் போஸ்ட்டில் டெம்பரரியாக சேர்ந்தேன். அப்புறம் பர்மனன்ட் போஸ்ட்டு ஒன்று கால்ஃபார் பண்ணாங்க எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து, காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில். அங்கே வந்து இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் இங்கிலீஷ் அங்கே ஜாயின் பண்ணேன். அடுத்து ஒரு போஸ்ட் ரீடர் பொசிஷன் வந்துச்சு, அதுக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அடுத்து ஒரு பொசிஷன் ப்ரொஃபஸர் பொசிஷன் வந்துச்சு, அதுக்கு அட்டன் பண்ணேன். மொத்தம் 4 இன்டர்வியூ வந்து டைரெக்டாக அட்டன் பண்ணி, இந்த ப்ரொமோஷன்லேயே போகலை, டைரெக்டாக இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு ஜெயிச்சு ப்ரொஃபஸர் ஆனேன். ப்ரொஃபஸர் ஆகி ஒரு வருஷத்துலேயே வந்து நான் துணைவேந்தரா அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கே வந்துட்டேன். அது எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருந்துச்சு.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி

0: அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாலையின் நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பியா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். நேர்களே, ஒரு பாடலுக்கு பின் நிகழ்ச்சி தொடரும்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: 1986 போட்ட விதை தான். 96 வந்து நீங்க வந்து சிண்டிகேட் மெம்பர் ஆனீங்க. உங்க கூட இருந்த மெம்பர்ஸ் எல்லாம் பத்தி நீங்க சொன்னீங்க. அதுல முக்கியமா ஞானபீட விருது பெற்ற ஜெயகாந்தன் ஐயாவை பத்தி ரொம்ப குறிப்பிட்டிருந்தீங்க சார். அப்ப வந்து உங்களுக்கு வந்து பல போட்டிகள் ஸ்டே வாங்கினதெல்லாம் சொன்னீங்க. அந்த சூழ்நிலையில மனம் தளராமல் அந்த தோல்விகளை எப்படி நீங்க சவாலா மாத்தினீங்க, அதை பத்தி சொல்லுங்களேன். ரெண்டாவது, நீங்க எழுதின புத்தகங்கள்லாம் சொன்னீங்க, அப்படி என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்க, வெளியிட்டிருக்கீங்க, அதையும் சொல்லுங்களேன்.
2: என்னோட முதல் புத்தகம் நான் வெளியிட்டது வந்து அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு புத்தகம். அது சார்ஜ் ஆர்வல் எழுதினது. அதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அதை கிண்டல் பண்ணி எழுதியிருப்பாரு. அதை வந்து நான் இங்கிலீஷில் இருந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதினேன். விலங்கு பண்ணை அப்படின்னு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை தான் நான் என்னோட எம்ஃபில் தீசிஸாக எடுத்துக்கிட்டேன். அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். அடுத்து வந்து என்னுடைய பிஹெச்டி தீசிஸ் வந்து தி யூஸ் ஆஃப் டெக்னாலஜி இன் டீச்சிங் இங்கிலீஷ், அதையும் வந்து ஒரு புத்தகமாக வெளியிட்டேன். அடுத்து வந்து நிறைய என்னுடைய துறை சார்ந்த எஜுகேஷன் இங்கிலீஷ், இதில் வந்து மொத்தம் 13 புத்தகங்கள் வந்து நான் வெளியிட்டிருக்கேன். 6 இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் நானே ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக இருந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 30 நாடுகள் வந்து வெளிநாடுகள் போயிருக்கேன். ஒரு 20க்கு மேற்பட்ட விருதுகள் நான் வாங்கியிருக்கேன். அதில் குறிப்பாக நான் வாங்கின விருதில் வந்து நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன்லேருந்து எனக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. நான் ஒரு ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ணேன், ஒரு அந்த ப்ராஜெக்டுக்காண்டி எனக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அடுத்து வந்து பாரிஸில் நடந்த ஒரு சர்வதேச கருத்தரங்கத்தில் திருவள்ளுவர் அவார்டு கொடுத்தாங்க. அடுத்து டெல்லியில் பெஸ்ட் டீச்சர் அவார்டு கொடுத்தாங்க. அவார்டு வந்து கண்ணதாசன் புகழ் காவலர் விருது, அது மாதிரி 20 அவார்டு வந்து வாங்கியிருக்கேன். அதாவது ஒரு ஐசன் ப்ரொஃபஸர் ஆகணும்னு பெரிய கனவுல இருந்தேன். அந்த கனவுல இருக்கிறப்ப இது மாதிரி ஸ்டே வாங்கிட்டாங்க. ஸ்டே வாங்கினோடனே கொஞ்சம் வருத்தமா நான் இருந்தேன். அப்ப என்னுடைய பேராசிரியர் திரு கற்பகுமார் வேல் வந்து என்ன சொன்னார்னா, நீங்க வந்து இந்த பல்கலைக்கழகத்துல உங்களுக்கு கிடைக்கல பரவாயில்ல, அழகப்பா பல்கலைக்கழகத்துல ஒரு வேகன்சி இருக்கு, நீங்க அதுக்கு அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாரு. என்னை இன்சிஸ்ட் பண்ணி நீங்க இப்போ அவசியம் நீங்க போங்கன்னு சொன்னாரு. வந்து நான் கலந்துக்கிட்டேன். நான் இங்கே வந்து சார் ஐசன் ப்ரொஃபஸராக செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அங்கே கிடைக்கல அப்படின்னு அதே இதுலேயே நான் வந்து மனம் தளராமல் இங்கே ஒரு இன்டர்வியூவில் அட்டன் பண்ணதுனால அது வந்ததுக்கு காரணம் என்னுடைய பேராசிரியர் சொன்னது ஒன்று. இன்னொன்று வந்து நான் ஒரு வில்லி ஜாலி எழுதின ஒரு புத்தகம் படித்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு வந்து ஒரு தோல்வி வருது அப்படின்னு

0: சொன்னா அது அடுத்த வெற்றிக்கான படிக்கட்டு அப்படிம்பார். அந்த தோல்வியில தோன்றக்கூடாது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி என்னுடைய லைஃப்ல ஒன்னு ஒண்ணுமே அந்த கோர்ஸை விட்டு போங்கன்னு சொன்னார். அதை நான் சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அந்த எம்ஏ நான் பாஸ் பண்ணேன். அடுத்த நான் சிண்டிகேட் மெம்பரா எலெக்ஷன்ல நிக்கிறப்ப ஓட்டு கேட்டு போனேன். பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில சோசியாலஜி டிபார்ட்மெண்ட்ல மீன் ஹெச்ஓடி அவர் வந்து என்ன கேட்டாரு, நீங்க பாலிடெக்னிக்ல வேலை பாக்குறீங்க, உங்களுக்கும் இந்த பல்கலைக்கழகத்திற்கு என்ன சம்மந்தம், பல்கலைக்கழக பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க எல்லாம் எதுக்கு நீங்க சிண்டிகேட் மெம்பரா வந்து நிக்கிறீங்க அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணார். இல்லங்க, நான் வந்து சிண்டிகேட் மெம்பரா ஜெயிச்சு வந்தேன்னா இந்த பல்கலைக்கழகத்துல இருக்கிற ஆசிரியர்கள் பணியாளர்கள் மாணவர்கள் இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு நான் ஜெயிச்சோன்னு அதே மாதிரி நான் தீர்த்து வச்சு அடுத்த எலெக்ஷன்ல பயங்கர வித்தியாசத்துல 150 ஓட்டு போலானதுல நான் வந்து 105 ஓட்டு வாங்கியிருந்தேன். அது வந்து என்னன்னா நான் ஏற்கனவே ஆட்சிக்குழு உறுப்பினரா இருந்து நான் சிறப்பா செயல்பட்டதுனால என்னை அடுத்து எலக்ட் பண்ணாங்க. சோ நான் எல்லாத்தையுமே ஒரு சேலஞ்ச், அது மாதிரி பாரதிதாசன்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் தோல்வியில அந்த துவண்டு போயிடாம நான் அழகப்பாவுக்கு வந்ததுனால, நான் அழகப்பாவுக்கு வந்து 2007 வந்து 8 வருஷத்துல இங்க வைஸ் சான்சலர் ஆயிட்டேன். ஒரு மாற்றம் வர்றப்ப அந்த மாற்றத்தை ஒத்துக்கிறோம், நம்ம ஒத்துக்கிற மனப்பக்குவம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நமக்கு வெற்றி இருக்கும். அந்த சேஞ்சை வந்து நான் ஒத்துக்கிறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். அப்போ எனக்கு நான் படித்த புத்தகமும் என்னுடைய ஆசிரியரும் எனக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருந்து நான் அடுத்த ஸ்டேஜுக்கு வர்றதுக்கு எனக்கு உதவியாக இருந்தாங்க.
1: காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகத்தில் ஒரு உதவி பேராசிரியராக டெம்பரவரி போஸ்ட்டுக்கு வந்தீங்க. உங்களுடைய முயற்சினால் அப்படியே ப்ரமோஷன் இல்லாமல் டைரெக்டாக இன்டர்வியூவாக அட்டன் பண்ணி பெர்மனண்ட் போஸ்ட் வாங்கினீங்க. அதுக்கடுத்து துணை வேந்தரா கூட அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிருக்கீங்க. துணை வேந்தரா எத்தனை ஆண்டு காலம் அங்கே பணியாற்றினீங்க, அந்த அனுபவத்தை சொல்லுங்க. ஒரு துணை வேந்தர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அந்த பல்கலைக்கழகம் இருக்குமா அப்படிங்கறத சொல்ல முடியாது. என்னென்ன சீர்திருத்தங்கள் அந்த யூனிவர்சிட்டியில நீங்க செஞ்சீங்க, அந்த அனுபவங்களையும் சொல்லுங்க சார்.
0: அழகப்பா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தரா சேர்ந்தோடனே முதல் ப்ரெஸ் மீட், அந்த ப்ரெஸ் மீட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணேன், இந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ வந்து ஏ கிரேடாக இருக்கு, இதை வந்து அடுத்த நிலைக்கு நான் எடுத்து செல்வேன், ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேடுக்கு நான் எடுத்துகிட்டு போவேன்னு சொல்லி வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி ப்ரெஸ் மீட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். அடுத்து இந்த பல்கலைக்கழகத்தில் இப்போ இத்தனை துறைகள் இருக்கிறது, அப்போ வந்து ஒரு இருந்த துறைகள் வந்து ஒரு 25 துறைகள் இருந்துச்சு, நான் இந்த துறைகளை அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொன்னேன். அடுத்து இப்போ இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அளவுக்கு கொண்டு போவேன். அடுத்து 90th ரேங்கில் இருக்கு, இப்போ நான் இதை வந்து ஆல் இண்டியா லெவலில் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டில் நான் அனௌன்ஸ் பண்ணேன். என்னோடய துணைவேந்தர் பீரியடில் ஒவ்வொரு மாதமும் நான் எல்லா ப்ரெஸ்ஸையும் கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் நடத்துவேன். ஒவ்வொரு மாதமும் நான் இந்த பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அவங்க என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ப்ரெஸ்ஸில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நான் துணைவேந்தராக இருக்கிற வரையும் 3 ஆண்டுகள், 2015 2018 வரையும் நான் இருந்தேன். ஒவ்வொரு மாதமும் நான் ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கேன், ப்ரெஸ் மீட் நடத்தி இது பண்ணுவேன். அதே மாதிரி நான் சொன்னது மாதிரியே ஏ கிரேடாக இருந்ததை நான் என்னுடைய துணைவேந்தர் பதவி காலத்தில் ஏ ப்ளஸ் ப்ளஸ் கிரேடாக நான் மாற்றினேன். அதாவது ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் பொசிஷன் வந்தோம், தமிழ்நாடு அளவில் ஃபஸ்ட்டு பொசிஷன். ஈவன் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை ஐஐடி கூட ஏ ப்ளஸ் ப்ளஸ் வராத சமயத்தில் அழகப்பா பல்கலைக்கழகம் ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்கிச்சு. இதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு புத்தகம் படித்தேன், இட் டேக்ஸ் ஓன்லி எ மினிட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு ஒரு புத்தகம், வில்லி ஜாலி எழுதுனது. அந்த புத்தகத்தினுடைய தீம் என்ன அப்படின்னு சொன்னால், ஸ்மால் எய்ம் இஸ் அ க்ரைம், எந்த இதாக இருந்தாலும் we should have big aim, lofty aim. Small aim இருந்தால் அது வந்து கிரைம்ங்கிறார். அதே மாதிரி நான் பிசி ஆனோடனே நாக் அசஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய டீன்ஸ் ஒரு 7 பேரை வச்சு நான் மீட்டிங் போடுறேன். அந்த மீட்டிங்கில் வந்து அவங்கள்ட்ட கேட்குறேன், நான் நம்ம இப்போ ஏ கிரேடில் இருக்கிறோம், அசஸ்மெண்ட் வர போகிறாங்க, நமக்கு என்ன கிரேடு கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நான் கேட்டேன். அப்போ எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, சார் இட் இஸ் பெட்டர் டு ரீடைன் ஏ கிரேட் அப்படின்னாங்க. அதாவது இந்த ஏ கிரேடையே ரீடைன் பண்ணுறது ரீடைன் பண்ணாலே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சு, அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த புத்தகத்தை எடுத்து காமிச்சு, இந்த புத்தகத்தில் ஸ்மால் எய்ம் இஸ் அ க்ரைம்னு சொல்கிறாரு, அதனால் நான் என்னோடய எய்ம் என்னென்னா ஏ ப்ளஸ் ப்ளஸ் வாங்குறது என்னோடய எய்ம் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். அப்போ அவங்களுக்கு யாருக்கும் நம்பிக்கை இல்லை, ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை.

0: இருந்துச்சு. டீச்சிங் ஃபேக்கல்ட்டி மீட்டிங் போட்டு நம்ம வந்து A++ கிரேட் வாங்குறோம், அதுக்கு நீங்க எல்லாரும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணணும்னு சொன்னேன். அது மாதிரி ஸ்காலர்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் மீட்டிங் போட்டு நீங்க என்ன 2 வருஷத்துல டிகிரி பிஜி டிகிரி வாங்கிட்டு போறப்போ உங்க டிகிரியில A++ இருக்கணும், நிச்சயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்கள்ட்ட சொன்னேன். இதே மாதிரி நான் வந்து அந்த கான்ஃபிடென்ட்ல இருந்து நாங்கள் எல்லாம் ஒர்க் பண்ணோம். இதுக்கு முன்னாடி A++ வாங்கியிருக்கிற யூனிவர்சிட்டி காஷ்மீர் யூனிவர்சிட்டி எடுத்து மாடலாக வச்சுக்கிட்டு அங்கே என்னென்ன பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி பண்ணோம். அதே மாதிரி இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு கிரேட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப A3.64 A++ வந்துச்சு. அது ஆல் இண்டியா லெவலில் செகண்ட் பொசிஷன். அப்படி வந்ததுனால ஆல் இண்டியா லெவலில் 2வது இடத்து வந்ததுனால மொதல் 3 இடத்துல ஆல் இண்டியா லெவலில் வந்திருக்கிற நேக் கிரேடில் அதிக பாயிண்ட் வாங்கியிருக்கிற 3 யூனிவர்சிட்டிக்கு 100 கோடி ரூபாய் MHRD கொடுத்தாங்க. அதில் அழகப்பா பல்கலைக்கழகத்துக்கு 100 கோடி கொடுத்தாங்க. அந்த 100 கோடி கிடைச்சதுக்கு என்ன காரணம்னா 180 ரூபா விலையுள்ள இட் டேக்ஸ் ஓன்லி எ மினிட் டு சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படிங்கிற வில்லி ஜாலி எழுதின அந்த புத்தகம் தான் காரணம். அந்த புத்தகம் படித்து அதை அதே மாதிரி நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால 100 கோடி ரூபா கிடச்சிச்சு. 180 ரூபா புத்தகம், 320 பக்கம், என்னால் மறக்கவே முடியாது. இன்னமும் வந்து அதில் வந்து நேர மேலாண்மையை பற்றி நிறையா சொல்லுவார், நேரத்தை மதிக்கணும்னு சொல்லுவார், லாஃப்டி எய்ம் இருக்கணும்னு சொல்லுவார். அதெல்லாம் இன்றைய இளைஞர்களுக்கு முக்கியமான இது. ஒரு சாதாரண இது ஒரு சின்ன வேலை கிடைச்சாலே அதிலே சாட்டிஸ்ஃபை ஆகிறாங்க. ஒரு கம்பெனியில் வந்து ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயியாக சேர்ந்தா அந்த கம்பெனியினுடைய GM வரணும்னு நினைக்கணும், அப்போ தான் வர முடியும். நான் வந்து பாலிடெக்னிக்கில் 1993 லெக்சரராக சேர்ந்தேன். நான் அந்த காலேஜில் சேரும் பொழுதே அந்த காலேஜினுடைய இதெல்லாம் பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு காலேஜ் நம்ம ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். லெக்சரராக இருக்கும்போதே நான் ஆரம்பிக்கணும்னு நினச்சேன். அதே மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்து நான் பகப்பா பல்கலைக்கழகத்தில் வந்து 2007 சேர்ந்தேன். 2008 இந்த ராஜராஜன் கல்வி குழுமத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நான் அட்வைசராக வந்தேன். ஹானரரி ட்ரஸ்டின்னு சொல்லி எங்கள் சிண்டிகேட்டில் அப்ரூவல் வாங்கி இந்த இதுக்கு வந்து அட்வைசராக வந்தேன். அட்வைசராக வந்து முதன் வந்து பிஎட் காலேஜ் ஆரம்பித்தோம், கல்வியியல் கல்லூரி. அடுத்து இன்ஜினியரிங் காலேஜ் ஆரம்பித்தோம், அடுத்து CBSE ஸ்கூல் ஆரம்பித்தோம், இப்போ நர்சிங் ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எனக்கு வந்து ஒரு அடுத்து அடுத்து என்ன அந்த ஹையஸ்ட் பொசிஷன் என்ன அதை ரீச் பண்ணணும்னு தான் நான் பார்ப்பேன். அதுக்கு இந்த புத்தகம் வந்து ரொம்ப முக்கிய காரணம். நான் படித்த புத்தகங்கள் ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சு.
1: புத்தகங்கள் நல்ல நண்பன், நல்ல ஆசான், நம் அறிவை திறக்கும் திறவுகள் புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்று நாம் தலை குனிந்து அந்த புத்தகங்களை படித்தால் நாளை தலை நிமிர வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க பேச்சிலிருந்தே அது தெரியுது. உங்களை உயர்த்தி அந்த புத்தகம் எவ்வளவு ரூபாய் எத்தனை பக்கங்களை கொண்டது கூட நல்ல ஞாபக சக்தியோட ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க. ஒரு பேராசிரியர் இருக்கும் போதே உங்களுக்கு பல இன்னல்கள்லாம் வந்துச்சே, நீங்க துணைவேந்தர் ஆன பிறகு உங்களுக்கு எதிர்ப்புகள் இல்லாமையா இருந்திருக்கும், அதை சொல்லுங்களேன்.
0: நான் துணைவேந்தர் ஆன பின்னாடி நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்துச்சு. என்ன காரணம்னா, துணைவேந்தர் ஆனப்போ என்னுடைய வயசு 50 வயசு, என்னோட சீனியர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. நான் இங்கே பேராசிரியராக இருக்கும் பொழுது எனக்கு பதிவாளராக யார் இருந்தாங்களோ அதே பதிவாளர் நான் துணைவேந்தர் ஆன பின்னாடியும் எனக்கு இருந்தார். அவர் சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர். அதே மாதிரி நிறைய சீனியர் மோஸ்ட் ப்ரொஃபஸர்ஸ் என்னோட வயதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் சீனியராக இருந்தவங்க என்கிட்ட இருந்தாங்க. அதனால் இயல்பாக வந்து ஒரு ஜூனியர் கீழே நம்மலாம் வேலை பார்க்குறோமே அப்படிங்கிற ஒரு எதிர்ப்புகள்லாம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. பட் அதை வந்து நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன்னா, அவங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை கொடுக்கணுமோ, என்ன பொசிஷன் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து அவங்களையெல்லாம் அரவணைச்சு எல்லாரும் சேர்ந்து பணிபுரியணும் அப்படின்னு சொல்லி அந்த இதையெல்லாம் சாதாரணமாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் பொசிஷனையும் கொடுத்ததுனால அவங்க எல்லாரும் என்னோட சேர்ந்து பணிபுரிந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து உழைத்ததால் தான் பல்கலைக்கழகம் ஒரு சர்வதேச தரத்திற்கு பல்கலைக்கழகத்தை எடுத்து செல்ல முடிந்தது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியா மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட வேண்டும். சிவகங்கை

0: சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பியா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நேர்களே,
1: ரொம்ப அருமையா எடுத்து சொல்லியிருக்கீங்க சார். இப்ப வந்து ஒரு யூனிவர்சிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பல்வேறு துறைகள் இருக்கும். மாணவர்கள் நம்ம வந்து ஈஸியா படிக்கணும், நமக்கு எளிமையா புரியணும் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு வர்றாங்க. கடினமான பாடங்களை படிப்பதற்கு மாணவர்கள்ட்ட கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தான் செய்யுது. அப்ப பாடத்திட்ட வடிவமைப்பு எப்படி சார் உங்களுடைய அந்த காலகட்டத்தில், உங்களுடைய அந்த துறை சார்ந்து நீங்க வேலை பார்க்கும் போது அதை சொல்லுங்களேன்.
2: நான் துணைவேந்தரா இருந்தப்ப போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க, பாடத்திட்டத்தை வரையறுக்கக்கூடிய குழு. அந்த போர்ட் ஆஃப் ஸ்டடீஸை வந்து எப்படி ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அந்த பாடத்திட்ட குழுவில் பெரும்பாலும் ஆசிரியர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. ஆனால் நான் துணைவேந்தராக இருந்தப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் அப்படின்னு சொன்னால், வி ஹாவ் இன்வைட்டட் ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸ், வெளிநாட்டு வல்லுநர்களை நாங்கள் வரவழைத்தோம். ஒவ்வொரு இதுலேயும் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் எக்ஸ்பர்ட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்கள வரவழைச்சு அந்த பாடத்திட்ட குழுவில் அவங்கள உறுப்பினர் ஆக்கி அந்த பாடத்திட்டத்தை வரையறுக்கிற பொழுது வாட் ஆர் தி லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்ஸு, அதுக்கு அதையெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இருக்கிற அப்டேட்டட் இதை வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃபாரின் எக்ஸ்பர்ட்ஸை வந்து பாடத்திட்ட குழுவில் சேர்த்து நாங்கள் பாடத்திட்டத்தை வரையறுத்ததுனால எங்களுடைய மாணவர்கள் நிறைய பேர் வந்து நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. வெளிநாடுகளுக்கும் சென்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. நானும் நிறைய வெளிநாடுகளுக்கு சென்று நான் இருக்கிறப்ப நிறைய வெளிநாடுகளுக்கு போனேன். அப்போ வந்து சைனாவில் சீன மாணவர்கள் இங்கே வந்து படித்தாங்க, ஆராய்ச்சி இங்கே வந்து படித்தாங்க. வெளிநாட்டு மாணவர்கள் நிறைய பேர் இங்கே வந்து படித்தாங்க. இன்னொன்று வந்து நம்ம நான் இருக்கிறப்ப நம்முடைய பல்கலைக்கழகம் வந்து 1000 கோடி ரூபாய் நிதி கொடுக்குற இதுக்காக ஒரு சில யூனிவர்சிட்டிஸை செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் அழகப்பா பல்கலைக்கழகம் செலக்ட் ஆச்சு. செலக்ட் ஆகி நாங்கள் போய் ப்ரெசென்ட் பண்ணோம். 1000 கோடி ரூபாய் வாங்கிறதுக்காக உள்ள அந்த பட்ஜெட்டை வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணோம். அதில் அழகப்பா பல்கலைக்கழகத்தை தான் தமிழ்நாட்டில் இருந்து முதல்ல கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு பின்னாடி தான் அண்ணா யூனிவர்சிட்டியெல்லாம் கூப்பிட்டாங்க. அந்தளவுக்கு அந்த இதில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிற அளவுக்கு அழகப்பா பல்கலைக்கழகத்தை கன்சிடர் பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நல்ல தரவரிசையில் அழகப்பா பல்கலைக்கழகம் இருந்ததுனால தான் அதை வந்து கன்சிடர் பண்ணாங்க. நான் இருந்த பீரியடில் எல்லாத்துலேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அந்த கம்ப்யூட்டர் லேபை வந்து சவுத் கொரியா நான் போயிருந்தேன். அங்கே உள்ள கம்ப்யூட்டர் லேப் மாதிரி இங்கே வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். அது மாதிரி சிங்கப்பூர் போயிருந்தேன். சிங்கப்பூரில் உள்ள அந்த லைப்ரரி மாதிரியே இங்கே வந்து லைப்ரரியை வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோடு அந்த லைப்ரரியை வந்து நாங்கள் வடிவமைச்சிருந்தோம். அது மாதிரி ஒன்று ஒன்று நான் ஒவ்வொரு முறையும் நான் வெளிநாடுகளுக்கு செல்கிற பொழுது அங்கே உள்ள தொழில்நுட்பம் எப்படி பயன்படுத்துகிறாங்க, அங்கே உள்ள கரிக்குலம் எப்படி இருக்குது, அங்கே உள்ள பேராசிரியர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே வந்து எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால இந்த பல்கலைக்கழகம் வந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு மிகவும் உதவியாக இருந்தது.
1: சார், அதே போல் இப்போ பல்கலைக்கழகத்தில் பாடம் தவிர்த்து ஒரு சமூக சேவைகள்லாம் நீங்கள் செஞ்சுருக்கிறதா கேள்விப்பட்டோம். யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது நீங்கள் செய்த சமூக சேவைகள் அதில் குறிப்பிடத்தக்கது என்ன சார்?
2: பல்கலைக்கழகத்திற்கும் சமூகத்திற்கும் ஒரு பிணைப்பு இருக்கணும். ஒரு பல்கலைக்கழகம்னா தனியாக போயிடக்கூடாது, இந்த சமுதாயத்தோடு ஒன்றியதாக இருக்கணும், சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும். நான் அதை அடிக்கடி சொல்வேன், பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகிற ஆராய்ச்சிகள் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்வேன். அது மாதிரி நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய பல ஆராய்ச்சிகளை வந்து நம்ம துறைகளில் வந்து பண்ணாங்க. அதுவும் அடுத்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குறிப்பாக காரைக்குடியைச் சேர்ந்த மக்களுக்கும் பல்கலைக்கழகத்திற்கும் தொடர்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 5 ஏக்கரில் ஒரு பூங்கா வந்து அமைச்சோம். 1 கோடி ரூபாய் செலவில் அந்த நிதி வந்து பல்கலைக்கழக நிதியிலிருந்து இல்லாமல் முன்னாள் மாணவர்கள் கொடுத்த நிதியிலிருந்து 5 ஏக்கரில் சிறுவர்களுக்கான ஒரு பூங்கா. இப்போ நீங்கள் போய் பார்த்தா கூட ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் 1000 குழந்தைகள் அங்கே விளையாடும். பெற்றோர்கள்லாம் அவ்வளவு நிம்மதியாக இருப்பாங்க. அது சமூகத்திற்கும் சமுதாயத்திற்கும் பல்கலைக்கழகத்திற்கும் உள்ள தொடர்பை அது ஒன்று ஏற்படுத்திச்சு. அடுத்து அழகப்ப செட்டியார் அவர்கள் வந்து இந்த காரைக்குடி பகுதியையே வந்து ஒரு கல்வி கோட்டையாக மாற்றியவர். அவருக்கு ஒரு அருங்காட்சியகம், அவர் பயன்படுத்திய பொருட்கள் அப்படிங்கிறத அவ எல்லாத்தையும் காட்சிப்படுத்தி அவருடைய இளமை காலத்திலிருந்து கடைசி வரையும் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத வீடியோ பண்ணி ஒரு ஆவண படமாக இங்கே வந்து வச்சுருக்கோம். அதை வந்து

0: அழகப்ப செட்டியாருனுடைய இளமை காலத்திலேருந்து கடைசி வரையும் எப்படி இருந்தார், எவ்வளவு பெரிய வள்ளலா அவர் இருந்தாரு அப்படிங்கறது இப்ப உள்ள மாணவர்களுக்கு புத்தகமாகவும் போட்டு கொடுத்துருக்கோம். அழகப்ப செட்டியாருடைய வாழ்க்கை வரலாறுன்னு புதிதாக சேர்ற மாணவர்களுக்கு அதை கொண்டாந்து போட்டு காமிச்சிருவோம். அப்போ இது போன்ற ஒரு மனிதன் வாழ்ந்தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறப்பவே இவ்வளவு ஒரு கொடையாளன் இருந்தானா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதே மாணவர்களுக்கு வந்து சமூக பணியில் ஒரு அக்கறை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி அது ஒன்று நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தது அழகப்பா பல்கலைக்கழகத்தில் தான். அதுவும் யாருக்கு அப்படின்னா ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு, மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்காக ஒரு பள்ளி. அவங்களுக்கு தேவையான அனைத்து விதமான வசதிகளோடு அந்த பள்ளி அமைத்திருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 100 குழந்தைகள் அங்கே படிக்கிறார்கள். அந்த 100 குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தினமும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு 5 நிமிடம் ஒரு இடத்தில் அந்த குழந்தை இருக்காது, அதை பார்த்து கொள்வது கடினம். ஒரு நாள் முழுவதும் அந்த பெற்றோர்கள் அந்த குழந்தையோடு இருந்து அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். அந்த கஷ்டத்தை போக்குவதற்காக ஒரு பள்ளி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் இங்கு படிக்கிறார்கள். அது யார் இங்கு வந்தாலும் இங்கு முதலமைச்சர் வந்து பார்த்தார், கவர்னர் வந்து பார்த்தாரு. அந்த பள்ளி இந்தியாவிலேயே பல்கலைக்கழகத்தில் சிறப்பு குழந்தைகளுக்கான முதல் பள்ளியாக, மிகச்சிறந்த பள்ளியாக அது விளங்குகிறது. அது எனக்கு ஒரு மிகவும் ஆத்ம திருப்தியாக இருக்கிறது.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸ் கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் கனவு மெய்ப்பட வேண்டும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பியா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் நேர்களே.
3: அதாவது நம்ம பணியில இருக்கிறோம் துணைவேந்தர், அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு இல்லாம சமூகத்திற்கு என்ன தேவை அப்படிங்கறத அறிஞ்சு நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க சொல்றதுல இருந்தே புரியுது. இப்போ அங்க வந்து பணி நிறைவு பெற்று இப்போ இங்க வந்து காரைக்குடி அமராவதி புதூர்ல ஸ்ரீ ராஜராஜன் கல்வி குழுமத்துல நிர்வாக இயக்குநராக சேர்மனா இருக்கீங்க. இங்க வந்து ஸ்கூல் இருக்கு, பொறியியல் கல்லூரி இருக்கு, கல்வியியல் கல்லூரி இருக்கு, இப்ப சமீபத்துலதான் செவிலியர் பயிற்சி பள்ளி கூட ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் இந்த கல்வித்துறையில இதெல்லாம் செய்யலாமே இன்னும் அப்படின்னு எதிர்கால லட்சியங்கள் கனவுகள் அப்படின்னு எதிர்கா இன்னும் இந்த கல்வித்துறையில இதெல்லாம் சாதிக்கணும் செய்யணும்னு ஆசைகள் எண்ணங்கள் அப்படின்னு ஏதாவது இருக்கா சார்?
0: நிறைய பொறியியல் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. நான் இந்த பொறியியல் கல்லூரியை நாங்கள் எப்படி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசண்டாக அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் கிடச்சிருச்சு. இப்போ பாடத்திட்டத்தை கல்லூரியே வடிவமைத்து கொள்ளக்கூடிய உரிமை இருக்கிறது. இதில் வடிவமைக்கிறப்ப நாங்கள் என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், மாணவர்களுக்கு இப்போ இருக்கிற அந்த ஏஐ தொழில்நுட்பம், ரொபாட்டிக் இது மாதிரி இதில் அவர்கள் அதிக தேர்ச்சி பெறுவதற்காக அந்த கரிக்குலத்தை மாற்றிருக்கிறோம். ஒரு 35 கோர்சஸ் நடத்துகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறவன் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு பில்டிங் டிராயிங் போட கற்றுக்கிறனும் அப்படின்னா இவன் அந்த சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கலாம். ஒரு துறையிலேயே மட்டும் போகாமல் முதல் வருஷம் வந்து மெக்கானிக்கல் படிக்கிறவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிப்பான், அடுத்து மெக்கானிக்கல் படிச்சுக்கிட்டே சிவில் படிப்பான், மெக்கானிக்கல் படிச்சுக்கிட்டே எலக்ட்ரிக்கல் படிப்பான், மெக்கானிக்கல் படிச்சுக்கிட்டே அக்ரி படிப்பான். இது மாதிரி படிக்கக்கூடிய வசதி இந்த கல்லூரியில் மட்டும்தான் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதாமல் எங்கேயுமே போக முடியாது. அப்போ அந்த திறமையை வளர்த்து கொள்வதற்காக நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்னா, அந்த பேப்பர் படித்தா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டு, வங்கிகளுக்கு போகிறது, எல்லா துறைகளுக்கும் வேலைக்கு போகிறதுக்கு இந்த ஒரு பேப்பரை படித்தா போதும். ஸ்கூலில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்கூலில் அவன் சயின்ஸ் படிப்பான், தமிழ் படிப்பான், ஹிஸ்ட்ரி படிப்பான், சோசியல் சயின்ஸ் படிப்பான், இதெல்லாம் படிப்பான். ஆனால் வாழ்க்கைனா என்னன்னு படிக்க மாட்டான். வாழ்க்கையில் என்ன தேவை? ஒன்று, பணம் தேவை, நல்ல ஹெல்த் இருக்கணும், அவன் எப்படி டைமை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது தெரியணும், கோவப்படாமல் எப்படி. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு வாரத்தில் 2 கிளாஸ் வந்து ஹவு டு ஹேண்டில் மணி, ஹவு டு ஏர்ன் மணி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்குறோம். இன்னொரு 2 கிளாஸில் ஹவு டு கீப் யுவர் ஹெல்த், சரிவிகித உணவில் எத்தனை பர்சன்ட் கார்போஹைட்ரேட் இருக்கணும், எத்தனை பர்சன்ட் ப்ரோட்டீன் இருக்கணும், எத்தனை பர்சன்ட் ஃபேட் இருக்கணும்னு தெரியாது. அதே மெயின்டைன் பண்ண சொல்கிறோம், பேரண்ட்டுக்கும் நாங்கள் அதை எஜுகேட் பண்ணுறோம். இது வந்து ஹெல்த், பணம் ஹெல்த். அடுத்து டைம் மேனேஜ்மெண்ட்.

0: வந்து எப்படி பண்ணணும், எப்படி டயத்தை செலவழிக்கணும், எல்லாத்த செலவழிக்கிறதையும் பணத்தை செலவழிக்கிறத சொல்லி கொடுக்குறோம். பணத்தை கூட செலவழிச்சிட்டா திரும்ப சம்பாரிச்சிடலாம், டைமை செலவழிச்சிட்டா திரும்ப வராது. நான் எல்லாம் சொல்லி கொடுக்குறோம். ஒரு வாழ்க்கைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சிலபஸாகவே போட்டோன்னா இந்தியாவினுடைய நல்ல குடிமக்களாக அவர்களை வளர்த்து எடுத்து அனுப்ப வேண்டியது எங்களுடைய பொறுப்பு என்பதை உணர்ந்து அதற்கேற்ப நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு இலக்குகளை அமைத்து கொடுத்து அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ ஐஏஎஸ் ஆக விரும்புகிறவங்களை கலெக்டர்கிட்ட கூட்டு போகிறோம், இது மாதிரி டாக்டர்ஸ் எல்லாம் அப்போலோ கூட்டு போகிறோம், காவேரி ஹாஸ்பிட்டல். ஸோ தொடர்ந்து வந்து அவங்கள வந்து அவங்களுடைய இலக்கு என்னவோ அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற அளவுக்கு அவங்கள பக்குவப்படுத்தி அதுக்கு கைட் பண்ணி அதுவாகவே ஆக்கிறேன்.
1: படிக்கிற பாடம் மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ அல்லது மாணவியையோ ஒரு பல்துறை வித்தகராக எப்படி ஆக்கலாம், இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண மாணவனை சாதனை மாணவனாக ஆக்கக்கூடியதில் உங்கள் பங்கு வந்து அளப்பரியது சார். ஒரு நாட்டினுடைய வளம் நிலவளத்தால் மட்டும் அமைவதென்று கற்று அறிந்த சான்றோர்களாலேயே நாடு மதிக்கப்பெறுகின்றது. இதனை நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிகையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என அவ்வை பிராட்டி கற்றறிந்த சான்றோ சிறப்பை எடுத்துரைக்கிறார். உண்மையினை அறிந்து இருப்பவரும் தன்னை நாடி உள்ள தனது மாணவனின் நலத்திற்காகவே ஓய்வின்றி நன்மையை நாடுபவரே குரு என்பது ஆதி சங்கரரின் கருத்து. அத்தகைய குருவை, சிறந்த கல்வியாளரை, பேராசிரியரை, பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தரை, சமூக சேவகரை, காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குனர் முனைவர் எஸ் சுப்பையா அவர்களை சந்தித்து அவருடைய வாழ்க்கை அனுபவங்களையும் கடந்து வந்த பாதைகளையும் கேட்டு ரசித்தோம் நேயர்களே. நிகழ்ச்சியினை கேட்ட அத்தனை நேயர்களுக்கும் இது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தன்னுடைய அனுபவ கருத்துக்களை எடுத்து கூறிய முனைவர் சுப்பையா சார் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேர்களாகிய உங்களது சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மிக்க நன்றி சார்.
0: நன்றி, வணக்கம்.
2: கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சியில் இதுவரை கனவு மெய்ப்பட வேண்டும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அமராவதி புதூர் ஸ்ரீ ராஜராஜன் கல்விக் குழுமத்தின் நிறுவனரும் நிர்வாக இயக்குநருமான முனைவர் எஸ் சுப்பையா அவர்களுடன் சிறப்பு நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் ஏ விக்னேஷ்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. நண்பகல் 12 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
2: நேரம் 12 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நாடாளுமன்றத்தில் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரையிலும் மாநிலங்களவை நண்பகல் 12 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவருக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப் பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதியேற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது.

திருவண்ணாமலையில் போதைப் பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்காக்களில் 46 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து டிப்ருகருக்கு இன்று மாலை இயக்கப்படவிருந்த ரயில் சேவை ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 79.1 அடியாக உள்ளது. அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 7151 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2400 ரூபாய் உயர்ந்து 114000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் இன்று நடைபெற உள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நண்பர்கள் வணக்கத்துடன், இது 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இப்போது நாம் கேட்கலாம் சிநேகிதியை. 12:03 பத்து நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. இனிய நண்பகல் வேளையில் நாம் கேட்டு ரசிக்க இருக்கும் நிகழ்ச்சி சிநேகிதியே. சிநேகிதிகள் பங்கேற்கலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் 0452, இது மதுரையின் முன் இணைப்பு எண், 25 30 170, மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்களை தொட்டு நிகழ்ச்சியில் நீங்கள் பேசலாம். இப்போ நம்மோடு பேசுறதுக்காக காத்திருக்கிறாங்க நேயர், பேசிடலாம். வாங்க, வணக்கம்.
3: வணக்கம் சகோதரருக்கு.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: ராணி பேசுறேன் சார்.
2: சொல்லுங்க ராணி, என்ன பாடல்?
3: எனக்கு ஜல்லிக்கட்டு படத்துல இருந்து ஏ ராஜா வரணும் என்று அந்த பாடல் சார்.
2: சரி, பணிவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அந்த பணிவை நீங்க எப்படி பாக்குறீங்க?
3: அது அது வந்து பண்புங்கிறது. என்ன கேட்டீங்க?
2: பணிவு. பணிவு
3: பணிவு பணிவு அது நம்ம எல்லாத்துக்குமே பணிஞ்சு போக முடியாதுயா?
2: எல்லாத்துக்குமே பணிஞ்சு போக முடியாதா? சரி, ஒரு குகை இருக்கு, குகைக்குள்ள போகிற அளவுக்கு தான் இடம் இருக்கு.
3: அப்ப குகை இருந்துச்சுன்னா நம்ம திருத்திக்கணும் சார். அது எல்லாத்துக்குமே தப்பு சொல்றாங்கன்னா நம்ம அந்த தவறு செஞ்சோம்னா பணிஞ்சு போறதுதான் சரி. திருப்பி திருப்பி பணிஞ்சே நடந்துருப்பா கொட்ட கொட்ட குடிவாங்கல்ல.
2: அப்படி யாரும் செய்ய மாட்டாங்க. பணிந்து போற விஷயத்துக்கு நம்ம பணிந்து சென்றால் மிக நன்றி. சரி, நன்றி. உங்களுடைய பார்வையில் பணிவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம கேட்டோம். இப்ப பாடல் வந்து கொண்டு இருக்கிறது. எஸ்பி பாலசுப்ரமணியம், மனோ குரல்ல.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நண்பகல் 12:10 5 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. இனிய நண்பகல் வேளையில 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இப்போது ரசிக்கின்றோம். இது சிநேகிதியே நிகழ்ச்சியில் நம்மோட பேச காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி யார், எங்கிருந்து கேட்டலாம்? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
3: பேசுறேன்.
2: சரி, மகிழ்ச்சி அம்மா உங்களோட பேசினதுக்காக. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி, ஒரு விஷயத்துல வந்து தெளிவு பெறணும் அப்படின்னா என்ன முயற்சி பண்ணுவீங்க?
3: மனசை ஒரு நிலையா வச்சுக்கிறேன்.
2: மனதை வந்து ஒரு நிலையா படிச்சுட்டாவே தெளிவு கிடைச்சிடும். அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி, மகிழ்ச்சி. என்ன பாடல்?
3: என்ன படத்துல?
2: சரி, உங்களுக்கு

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
2: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
3: நண்பர்கள், 12:14 45 இது 103.3 மதுரை FM ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 நாம் இப்போது கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சி சிநேகிதியே. நிகழ்ச்சியில் சிநேகிதியை பங்கு இருக்கலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கங்கள் 25 30 170, மற்றொரு இலக்கம் 25 30 171. இந்த எண்களை தொட்டு காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி, வணக்கம். பாக்கியலட்சுமி அம்மா, கொஞ்சம் சத்தமாக பேசுங்க சரிங்களா? சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நலமா இருக்கீங்களா? அனைவரும் நன்றாக இருக்கிறோம். உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி, என்ன பாட்டு கேட்கலாம்? அவ்வளவுதான். சரி, கொடுத்துடலாம் கண்டிப்பாக உங்களுக்கான பாட்டு. உழைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க?
4: உழைப்பு

0: ஏன் உழைக்கிறீங்களே, உழைப்பு அப்படின்னு.
1: நம்ம வந்து நேரத்தை வீணாக்க கூடாது சார். எந்த விழுக்கா இருந்தாலும் வந்து கஷ்டப்பட்டு விழிச்சா தான் உயர்வுக்கு அறிவு தெரியும் சார்.
0: அருமை அருமை அருமை,
1: நேரத்தை வீணாக்க கூடாது சார்.
0: ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்கம்மா, ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க. உழைப்பை வந்து உழைக்கணும், ஆனால் நேரத்தை வீணாக்காமல் உழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி நன்றி. உங்களுக்காக வசந்த கால கோலங்கள் வருகிறது. தியாகம் படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில் கேட்கலாமா? நன்றிம்மா.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திரு
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
4: நண்பர்கள், 12:13. நண்பகல் 12:23, 8 நொடி கடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அழகான நண்பகல் வேளையில் நாம் இணைந்திருக்கின்றோம். 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9, இது சிநேகிதியே. இப்போ நம்மோடு பேசுறதுக்காக அடுத்த சிநேகிதி காத்திருக்கிறாங்க. யார், எங்கிருந்து? வாங்க, வணக்கம்.
5: இனிய மதிய வணக்கங்களோட நிகழ்ச்சி. எனது மதுரையில் இருந்து தனலட்சுமி சந்திரசேகர்.
4: நலமாக இருக்கீங்களா?
5: ரொம்ப நல்லா இருக்கீங்க.
4: ரொம்ப நல்லது. அனைவரும் நன்றாக இருக்கிறோமா? உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். என்ன பாட்டு கேட்கலாம்?
5: படம் வந்து நான் நடிக்கவில்லை, பாடலின் ஒரு ஜீவன் தான் என் பாடல் தான் SBS ஜானகி பாடல்.
4: கண்டிப்பாக கொடுக்கலாம். ஒருத்தங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் எப்படி சொல்ல வேண்டும் நினைப்பீங்க?
5: ரொம்ப ஷார்ட்டா முடிக்க நினைப்பேங்க. ரொம்ப வள வளன் பேசினாலே எனக்கு பிடிக்காது, ஷார்ட்டா முடிச்சிருவேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்.
4: அதாவது சுருக்கமா சொல்லிருவீங்க பதில். சுத்தி வளைக்காம அதற்கான பதில சொல்லுவீங்களா இல்ல மாற்று பதில்?
5: நேராவே பேசுவேன்.
4: சரி, நல்லதுங்க. சுருக்கமா நன்றி. நன்றி. உங்களுக்கான பாட்டு SP பாலசுப்ரமணியம், S ஜானகி குரல்ல பாடல் கேட்டலாம். நன்றிங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நண்பகல் 12:30, 8:00 கடந்து கொண்டிருக்கிறது. இனிய நண்பகல் வேளையில் 103.3 மதுரை ரெயின்போ எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். சிநேகிதியே, நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்கலாம். 0452 இது மதுரையின் முன் இணைப்பு எண். 25:30, 170 மற்றொரு இலக்கம் 25:30, 171. இந்த எண்களை தொட்டு காத்திருக்கும் அடுத்த அன்பான நேயர் சிநேகிதி, வாங்க. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கங்க சார். நான் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்துலேருந்து திவ்யா பேசுகிறேன்.
2: ஆர்எஸ் மங்கலம் பகுதியிலேருந்து திவ்யா, நலமாக இருக்கீங்களாம்மா?
3: நலமாக இருக்காங்க சார். நீங்களாம்
2: எல்லோரும் ஆரோக்கியமாக நல்ல சுகமாக இருக்கிறோம், சரிங்களா?
3: சந்தோஷம்.
2: சரி, என்ன பாடல் உங்களுக்காக?
3: கோகுலம் படத்திலிருந்து அந்த வானம் என் கையில் வந்து சேரும், அந்த பாடல் கொடுங்க.
2: சரி, கேட்டுடலாம். இந்த பிடிவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு.
3: ஆமாங்க சார்.
2: எதுக்கு பிடிவாதம் பண்ணலாம், எதுக்கு பிடிவாதம் இருக்கக்கூடாது?
3: நல்லதுக்கு பிடிவாதம் பண்ணலாம். இது நடந்தா கண்டிப்பா நல்லது அப்படின்னா பிடிவாதம் பண்றதுக்கு ஓகே. ஆனா யாருக்குமே நல்லது இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அது தேவையில்லை.
2: நல்லது இல்லைன்னா விட்டுருணும்.
3: ஆமா,
2: அருமையா சொல்லிருக்கீங்க.
3: அதையே பிடிச்சு தொங்க கூடாது.
2: தொங்கக்கூடாது, தொங்கினா கீழே அந்து விழுந்துரு, அப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு.
3: நடுவில் ஆற்றுல நடுவில் விழுந்ததுக்கு சமமாயிரும்.
2: சரி, அப்போ பிடிவாதம் நல்லதுக்கு பிடிக்கலாம்.
3: பிடிக்கலாங்க.
2: அதாவது இருக்கலாம்.
3: அதாவது சில விஷயத்தில் இப்போ நம்ம அது நடக்கணும்னு நினைப்போம், ஆனால் சிலர் அது வேணாம்பாங்க. அது நம்மளுக்கு சாதனைங்கும் போது அதை பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை.

0: அப்ப மத்தவங்க அதுல பாதிப்பு உண்டானா?
1: பாதிப்பு வராத அளவுக்கு தான் சொல்றேன், அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஆகுது பாதிப்பு வருதுன்னா பண்ணக்கூடாது
0: அருமை அருமை திவ்யா, நன்றாக சொல்லியிருக்கீங்க.
1: கண்டிப்பா.
0: நன்றி. பாடல் ஏதோ கேட்டுடலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இப்போது இணைந்திருக்கின்றோம் சிநேகிதியே. நேரம் நண்பகல் 12:37. இப்போ நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி யார், எங்கிருந்து? வாங்க, வணக்கம்.
1: வணக்கம் சார்,
0: வண்டியூர் பகுதியிலிருந்து கோமதி அம்மா. என்ன பாடல் கேட்கலாம்?
1: மற்றவங்கிட்ட பழகும் போது பேசும் போது எல்லாமே நல்ல ஒரு பணிவான பிரியமா பேசணும், பண்போட பாசத்தோட பேசணும், நம்மள உயர்வா நினைப்பாங்க.
0: நன்றி, உங்களோட பேசினதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பி. சுசிலாவின் குரலில் பாடல் வருகிறது, புதிய முகம் படத்திலிருந்து கேட்டலாம்.

0: இது 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நண்பகல் 12:42:37. சிநேகிதி நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கும் அடுத்த சிநேகிதி, வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
1: பூரணி பத்தானிபுரம்.
0: பூரணி அம்மா. பூரணி அம்மாவுக்கு என்ன பாட்டு கேட்கலாம்? சரி, கடைசியாக வரும், முதல்ல வரும். எஜமான் படத்துல இருந்து உங்களுக்காக ஒரு பாட்டு, சரிங்களா? சரி, நல்லதுங்க. நம்முடைய புன்னகை வந்து எப்படி இருக்க வேண்டும்? நம்ம ஒருத்தரை பார்க்குறோம், அவங்கள பார்த்து சிரிக்கும்போது நம்முடைய புன்னகை வந்து எப்படி இருக்கணும், அது எப்படிங்க சொல்ல முடியும்? சிரிச்சு தான் காட்ட முடியும்ன்றீங்களா? சிரிச்ச முகமாக இருந்தால் நல்லது தான். ஆனால் வந்து நம்முடைய புன்னகை எப்படி இருக்க வேண்டும்னு யோசித்துருக்கீங்களா? நன்றி சகோதரி, உங்களுக்காக ஒரு பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல கேட்டலாமா? நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: சிநேகிதியை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சி நிறைவாக வரக்கூடிய நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
2: வாழ்க வளமுடன், ராமநாதபுரத்திலிருந்து வேலுநாச்சேரி.
1: சரி வேலுநாச்சேரி அம்மா, என்ன பாட்டு கேட்கலாம்?
2: சிட்டிக்குள் முத்து, வரம் தந்த சாமிக்கு.
1: சரி, உங்களுடைய பார்வையில நட்பு எப்படி இருக்க வேண்டும்?
2: வஞ்சகம் இல்லாத நட்பா இருக்கணும்.
1: அவ்வளவுதான். சரி, நல்லதுங்க, நன்றிங்க.
2: உண்மையான நட்பா இருக்கணும்.
1: சரி, வஞ்சகம் இல்லாத நட்பும் உண்மையான நட்பும் இருக்க வேண்டும். நன்றி நன்றி. உங்களுக்கான பாட்டு இதோ.

0: 103.3 மதுரை எஃப்எம் ரெயின்போ மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 சிநேகிதிய நிகழ்ச்சி கேட்டோம். பணிவு, தெளிவு, உழைப்பு, பதில், பிடிவாதம், நட்பு. நம்முடைய நேயர்கள் சிநேகிதிகள் அருமையாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டாங்க. அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் சிநேகிதியை நாளை நண்பகல் 12:02 கேட்கலாம். நன்றி நேயர்களே. இனி தொடர்வது பாரதிய சேனா பாடல்.
1: நமஸ்கார், மே ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம் ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை பேராமிலிட்டரி கே அர்த் சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூம் மே ஹூம் ஆப்கா கைலாஷ் கேர்.
2: அதம்ய சக்தி ஏவம் ஷௌர்ய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா ஹர சங்கட கா சமாதான் ஹை பாரதிய சேனா பாரத கா கௌரவ ஹை சுவாபிமான் ஹை பாரதிய

அலைத்தொடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. தீன் சிந்தும் மதுர கானங்களாய் வலம் வர காத்திருக்கிறது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக ஏ எம் ராஜா இசையமைப்பில், கே டி சந்தானம் வரிகளில், பி சுஷீலா

மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வருகிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக பூம்புகார் திரைக்காவியத்திலிருந்து ஆர் சுதர்சனம் இசையமைப்பில் ராதா மாணிக்கம் வரிகளில் டி எம் சவுந்தரராஜன் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் காற்றலைகளில் நேர்களுக்காக.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

நேரம் பகல் 1:10:15 நொடிகள். இசையோடு இணைந்திருக்கிறீர்கள். மதுரை வானவல் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. மனதில் நின்ற இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களை இசைத்து கொண்டிருக்கின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், எஸ் ஜானகி குரலில், அவளுக்கென்று ஒரு மனம் திரைக்காவியத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக SM சுப்பையா நாயுடு இசையமைப்பில் வாளியின் வரிகளில் TM சௌந்தரராஜன் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் ஆசை முகம் திரைக்காவியத்திலிருந்து.

நேரம் பகல் 1:18:47 இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம் வரிகளில் TM சௌந்தரராஜன் S ஜானகி இணைந்து பாடிய பாடல் பூக்காரி திரைக்காவியத்திலிருந்து.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் பி.பி. ஸ்ரீனிவாஸ், எஸ். ஜானகி இணைந்து பாடிய பாடல் பாசம் திரைக்காவியத்திலிருந்து.

காலங்கள் மாறினாலும் மனதை விட்டு நீங்காத இன்னிசை மெட்டுக்கொள்ளோடு வலம் வருகிறது வசந்த கானங்கள். அடுத்ததாக நாம் கேட்க போகிற பாட்டு MS விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், SP பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் திருமாங்கல்யம் திரைக்காவியத்திலிருந்து.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வலம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சங்கர் கணேஷ் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா இணைந்து பாடிய பாடல் கண்மணி ராஜா திரைக்காவியத்திலிருந்து. தொடர்ந்து இணைந்திருங்கள் வசந்த கானங்கள் நிகழ்ச்சியில்.

மனதை விட்டு நீங்கா இடம் பிடித்த காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வளம் வருகின்றது வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் பஞ்சு அருணாச்சலம், வரிகளில் TM சௌந்தரராஜன், பி சுஷீலா ஜோடி குரலில் கலங்கரை விளக்கம் திரைக்காவியத்திலிருந்து.

0: என்னே மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிருச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
1: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தேன் சிந்தும் மதுர கானங்களாய் வசந்த கானங்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக MS விஸ்வநாதன் இசையமைப்பில் கண்ணதாசன் வரிகளில் SP பாலசுப்ரமணியம் பி சுஷீலா ஜோடி குரலில் சீர்வரிசை திரைக்காவியத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வருகிறது. காலத்தை வென்ற காவிய கானங்களாய் வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடலாக டி ஜி லிங்கப்பா இசையமைப்பில் தங்குமலை ரகசியம் திரைக்காவியத்திலிருந்து.

இதயம் தொட்ட இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வருகின்ற வசந்த கானங்கள் நிகழ்ச்சி தோறும் அடுத்த பாடலாக சித்தி திரைக்காவியத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்பில், கண்ணதாசன் வரிகளில், பி பி ஸ்ரீனிவாஸ், எல் ஆர் ஈஸ்வரி ஜோடி குரலில்.

காற்றலைகளில் மனதை தொட்ட இன்னிசை மிட்டுக்களை இசைத்திட்ட வசந்த கானங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. நேரம் 1:55, 18 நொடிகள். இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 தெம்மாங்கு பாட்டு. தெம்மாங்கு பாட்டு அதாங்க நம்ம ஊரு பாட்டு. கேட்கலாமா? பாடல்களோடு காத்திருப்பது கிளாரா.

0: நேரம் 2 மணி 10 நிமிடங்கள் ஆச்சுங்க. நம்ம கேட்டுட்ருக்கோங்க தெம்மாங்கு பாட்டு. திரும்ப திரும்ப கேட்க விரும்பக்கூடிய பாடல்களாக தெம்மாங்கு பாட்டு தான் கேட்டுட்ருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: ஏலே இமயமலை எங்க ஊரு சாமி.

0: நமக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பாடல்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோங்க. அதுதான் தெம்மாங்கு பாட்டு, நம்ம ஊரு பாட்டு.
1: ஆறாளும் வம்சம் இது, பச்சை தண்ணியில விளக்கறியும் ஆறாள வம்சம் இது, அறிக்குருவி நாடாது மூணா நடி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உற்சாகமான பாடல்கள் அதுதாங்க தெம்மாங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 2:21.

0: வணக்கம், டைரக்டர் சுசீந்திரன் பேசுறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேளுங்க, எப்போதும் சந்தோஷமா இருங்க.
1: நேரம் 2:27 ஆச்சுங்க. தெம்மாங்கு பாட்டு தாங்க உற்சாகமாக கேட்டுட்டுருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136. மதுரை FM ரெயின்போ.

0: பாடுதே.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம். நிறைய நிகழ்ச்சிகளை நம்மளுடைய மதுரை பண்பலை 103.3 தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. கேளுங்க, ரசிங்க, வாழ்த்துங்க. மதுரை பண்பலை 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கடற்கரை பாட்டு கேட்டுட்டு இருக்கோங்க. அதுவும் தெம்மாங்கு பாட்டு கேட்டுட்டு இருக்கோம்.

கேட்டுட்ருக்கோங்க தெம்மாங்கு பாட்டு மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேரம் 2:44 ஆயிடுச்சு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி
1: நிறைவடைகிறது. தெம்மாங்கு பாட்டு விடைபெறுகிறேன், கிளாரா.

0: தொடர்வது வானிலை அறிக்கை சென்னை இஞ்சலாக கேட்கலாம்.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் லேசான மழை பதிவானது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் அரியலூர் மாவட்டம் சேந்துறை, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பெரம்பலூர் மாவட்டம் லப்பைக்குடிக்காடு 8 சென்டிமீட்டர், ஜெயங்கொண்டம், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், திண்டிவனம், நேமூர் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், தஞ்சாவூர் மாவட்டம் கீழணை, வளவனூர், கஞ்சனூர், கோலியனூர், கீழ்ப்பாடி, சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், மகாபலிபுரம், முகையூர், சோழிங்கநல்லூர், ரிஷிவந்தியம், திருவேற்காடு, பூண்டி, ஒக்கியம், துறைப்பாக்கம், பூவிருந்தவல்லி, ஆனந்தாபுரம், மடிப்பாக்கம், தொழுதூர், நாராயணபுரம் ஏரி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பள்ளிக்கரணை, திருக்கோயிலூர், சென்னை, திருவள்ளூர், ஆலந்தூர், கேளம்பாக்கம், திருநின்றவூர், ஹரூர், கண்ணகி நகர், ஈஞ்சம்பாக்கம், அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகம், கோமுகி அணை, ஊத்துக்கோட்டை, கொரட்டூர், முண்டியம்பாக்கம், மேடவாக்கம், புதுச்சேரி பத்துக்கண்ணு, புதுச்சேரி, வளத்தி, வல்லம், வளசரவாக்கம், மீனம்பாக்கம், வேங்கூர், அயப்பாக்கம், வடபழனி, விருதுநகர், தாமரப்பாக்கம், கருமாந்துறை, ஆனைமடுவு அணை, சூரப்பட்டு, விழுப்புரம், சாலிகிராமம், அம்பத்தூர், வீரகபூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கலவை, எலந்தக்குட்டைமேடு, சைதாப்பேட்டை, கள்ளக்குறிச்சி, நெற்குன்றம், கோவிலாங்குளம், சேலம், பாலக்கோடு, மணிமுத்தாறு அணை, எம்ஜிஆர் நகர், செம்பரம்பாக்கம், குப்பநத்தம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், ஸ்ரீபெரும்புதூர், அருப்புக்கோட்டை, நுங்கம்பாக்கம், காரியாக்கோவில் அணை, குடிதாங்கி, பாகூர், அருப்புக்கோட்டை, குன்றத்தூர், தியாகதுர்கம், கவுந்தப்பாடி, சென்னை காவல்துறை இயக்குநர் அலுவலகம், கீழ்பெண்ணாத்தூர், திருக்கனூர், பவானி, வாலாஜாபாத், அண்ணாநகர் மேற்கு, அடையாறு, எறையூர், மேமாத்தூர், சென்னை ஐஸ் ஹவுஸ், நீலாங்கரை, குமாரபாளையம், பெருங்குடி, மானாமதுரை, பெரம்பூர், வீக்களத்தூர், மயிலாடுதுறை, திருவாரூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், கடவனூர், பெரம்பூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாட்டின் சில இடங்களில் அதிக

0: மண்டல வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 39.9 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23.2 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.4 டிகிரி செல்சியஸ். சேலம், திருப்பத்தூர், நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அதிக அளவு வெப்பநிலை உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, கரூர், சேலம், திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. சென்னை, கோயம்புத்தூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மிதமான மழை இடி மின்னலுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் பெய்யும் வாய்ப்பு உண்டு. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழை பொழிவு இருக்கக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை இடி மின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்பு உண்டு. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்து 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். கொடைக்கானலில்
1: வசிப்பவர் சுதா குமரன். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் இதுவரை 10.33 கோடி வேளாண் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. சுதந்திர போராட்ட வீரர் குதிராம் போஸின் நினைவு நாளையொட்டி தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மரியாதை செலுத்தியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. மயிலாடுதுறையில் உள்ள தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திருவண்ணாமலையில் போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார் தொடங்கி வைத்தார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான் ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் நெல்லை திருச்சி அணியையும் கோவை திருப்பூர் அணியையும் எதிர்கொள்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 3:02. இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு. மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி தரும் முதல் பாடலாக ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைப்பில் அயன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டுவிடலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே இசையோடு என்றென்றும்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள

மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 3:40:34. இசையோடு நீங்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க மெல்லிசை மெட்டுக்களாய் மெல்ல வரும் பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக ஏஆர் ரஹ்மான் இசையமைப்பில் ஆயுத எழுத்து திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

நேரம் 3:42:22. நெஞ்சம் தொட்ட இன்னிசை மெட்டுக்கள் இசைத்து கொண்டிருக்கிறது மெல்ல வரும் பாட்டு. அடுத்ததான் நாம கேட்க போற பாட்டு விஜய் ஆண்டனி இசையமைப்பில் டிஷியம் திரைப்படத்திலிருந்து பாடவதோ காற்றலைகளில்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: இதயம் தொட்ட இன்னசை மெட்டுக்கொள்ளோடு வளம் வருகிறது மெல்ல வரும் பாட்டு. பிரேம்குமார் இசையமைப்புல நவீன சரஸ்வதி சபதம் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ கற்றலைகளில் நேர்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: வணக்கம், நான் கார்த்திக் நேதா, பாடலாசிரியர். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்கா அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள். நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
1: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த மெல்ல வரும் பாட்டு நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன். டயனா நன்றி. நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. செய்தி சுருக்கத்தை தொடர்ந்து வர காத்திருக்கிறது பரபரப்பான ஆட்டக்களும். இன்னைக்கு ஆட்டக்களத்துல என்ன விளையாட போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1, 2, 3, 4 என்னடா என்ற அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஆமா, மனக்கணக்கு அதான் விளையாட போறோம். இன்னைக்கு ஆட்டக்களத்துல எல்லா நேர்களும் கலந்து கொள்ள அழைக்க வேண்டிய எண்கள் 25, 30, 170 அறிமுகங்களும், 25, 30, 171 மற்ற அனைத்து நேர்களும் இணையலாம் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்போடு. மறந்துடாதீங்க, இன்னைக்கு 4-2 ஆட்டக்களும் மனக்கணக்கு. தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்கு உள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட மரினா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.stat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட், திருச்சி.
3: வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமான ஆட்டக்களம் ஆரம்பிச்சாச்சு. நேர் ரொம்ப உற்சாகமா காத்துட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு விளையாட்டு

0: வித்தியாசமான விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு ஆட்ட காலத்துல என்ன விளையாட்டு விளையாட போறோம் அப்படின்னா மனக்கணக்கு. மனக்கணக்கு நம்ம எல்லாம் வந்து எல்லாமே ஒரு மனக்கணக்காக தாங்க போயிட்டு இருக்குது வாழ்க்கையே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். பட் இந்த மனக்கணக்கு என்ன அப்படின்னா, ஒரு உதாரணத்தோடு சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போ ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தையில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் இப்போ உதாரணமாக இன்பம் அப்படின்றப்ப இ இன் ப இம் இன்பம் அப்போ நாலு இருக்குது. இதோட ப்ளஸ் துன்பம் அப்படின்னு நான் சொல்வேன். திரும்ப துன்பத்துலேயும் தூ இன்ப இம் அப்போ நாலு இருக்குது. நாளை நாளையும் கூட்டினா எட்டு. மைனஸ் கம்பம் அப்படின்னு சொல்லுவேன். கம்பம்ல மொத்தம் நாலு இருக்குது. க இம் ப இம் கம்பம் அப்படின்றதுல நாலு இருக்குது. அப்ப எட்டுலேருந்து நாலை கழிச்சா நாலு. திரும்பவும் ப்ளஸ் ரம்பம்பம் அப்படின்னு சொல்லுவேன். ரம்பம்பம் அப்படின்றது மொத்தம் ஆறு லெட்டர்ஸ் இருக்குது. ர இம் ப இம் ப இம் அப்படின்றது. இப்போ மொத்தமாக கூட்டி கழிச்சு பார்த்தா எவ்வளோ வருது அப்படின்னு நாங்கள் கேட்போம். நீங்கள் 2424லாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இன்பம் கூட்டல் துன்பம் மைனஸ் கம்பம் மைனஸ் ரம்பம்பம் எத்தனை அப்படின்னு நான் கேட்கும் போது, இன்பம் நாலு துன்பம் நாலு ரெண்டையும் கூட்டினா எட்டு, கம்பத்தை கழிச்சோம்னா நாலு, கழிச்சோம்னா திரும்ப எட்டுலேருந்து நாலு கழிச்சா நாலு, கடைசியாக இருக்க ஆறை கூட்டினோம்னா மொத்தம் பத்து அப்படின்றத சொல்லணும். கொஞ்சம் விரைவாக சொல்லணும். நீங்கள் கையை கூட்டி கூட எண்ணி கூட நீங்கள் வந்து தன் எழுத்து கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் கொஞ்சம் விரைவாக சொல்லணும். நிறைய நேர்கள் காத்துட்ருப்பாங்க இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப ஆசையோட. நேர்கள் வந்து அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக நேர்களும், 25 30 171 அனைத்து நேர்களும் 0452 மந்திரி முன் இணைப்போடு விளையாட வரலாம் ஆட்ட காலத்தில்.
1: ஆமாம் நேர்களே, நீங்கள் வந்து மனக்கணக்கு தான் இன்றைக்கி விளையாட போகிறீங்க. மனசில் என்ன கணக்கு போட போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு இங்கே காத்துட்ருக்கோம்.
0: கூப்பிட்டுருலாமா?
1: கூப்பிட்டுருலாமே.
0: அந்த காலத்தில் குஷியாக விளையாடுறதுக்காக வந்திருக்கோம்
1: டயனா
0: மற்றும் கிளாரா. இன்னொரு ஆள் வந்துட்டே இன்னொருத்தவங்க வந்துட்டே இருக்காங்க.
1: ஆமாம் ஆமாம்,
0: வந்து காத்துட்ருக்கோம். பரவாயில்ல, நம்ம விளையாண்டுட்டே இருப்போம். காத்திருக்கக்கூடிய நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க. அட்டக்குளம் மதுரை எஃப்எம் 90.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. வணக்கம்
2: ஆராமாவுக்கும் டயனாமாவுக்கும். சிஎன்டி காம்பினேஷன் சூப்பர். ஆட்டக்களத்துல இணைவது மதுரை மணிமாறன், கடைசி நேரம் யானமலை புதுப்பட்டி ரோடு.
0: ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நீங்க கேட்டுட்டு இருந்தீங்களா எப்படி விளையாடுறது?
2: ஆமா, மனக்கணக்கு ரம்பம் கம்பம் எட்டு ரம்பம்பம் மைனஸ் ஏதோ சொன்னீங்க, அதை கழிச்சு இதை கூட்டி டோட்டலா ஒரு கணக்கு சொல்லணும்னு சொல்றீங்க. வீட்டு கணக்கு கூட போட்டலாம் பாருங்க, இந்த மனக்கணக்கு போட ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: வீட்டு கணக்கு அதனால நம்ம அதனோட வந்து சேர்க்க முடியாது. நீங்க முதல்ல வந்திருக்கனால மைனஸே இல்லாம எல்லாமே பிளஸ்ஸாவே கொடுத்துடலாம். சரிங்களா? காதல் கூட்டல் பரிசு கூட்டல் தந்தவர் பிளஸ் என்னவர். காதல் பரிசு தந்தவர் என்னவர். ஓகேவா? இது எல்லாத்தையும் கூட்டி சொல்லணும்.
2: காதல் பரிசு கூட்டல்,
0: இன்னும் ஒரு முறைதான். காதல் கூட்டல் பரிசு கூட்டல் தந்தவர் கூட்டல் என்னவர்.
1: கவிதை
0: அப்போ 11 கூட்டல் 5
2: மைனஸ் 2 போட்டா 16 வந்து
0: எதுக்கு மைனஸ்? நான் எவ்வளவு அழகா ஒரு கவிதை மாதிரி சொல்லிருக்கேன், அதுல மைனஸ்க்கு நீங்க என்ன வார்த்தை போட முடியும்? வணக்கம் யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஜெயந்தி புரத்துல இருந்து பாலசுப்ரமணியம் பேசுறேன் மேடம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். மூவரில் இருவர் தான் இருக்கிறோம். உங்களையும் சேர்த்து மூவர், உங்களுக்கு சேர்த்து நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா?
1: மனக்கணக்கு தான் விளையாட இருக்கும்.
0: உங்களுக்காக குடுத்துடலாமா வார்த்தை? மனக்கணக்கு
3: இல்ல, விவரம் முடிஞ்சது கரண்ட் இல்ல, அதனால
0: சொல்லக்கூடிய வார்த்தை.

0: எண்ணி கடைசி எவ்வளவு வருதுன்றத சொல்லணும், சரிங்களா?
1: வார்த்தைகள் கூட என்ன
0: எழுத்துக்களை எண்ணணும்.
1: ஓகே ஓகே ரைட் ரைட்
0: சரிங்களா?
1: ரைட்.
0: இப்ப உதாரணத்துக்கு இப்ப பண்ணோம், காதல் பரிசு தந்தவர் என்னவர், இது எல்லாத்தையும் மொத்தமா கூட்டி சொல்ல சொன்னோம். அப்ப மொத்தமா கூட்டும் போது காதல் கூட்டல் பரிசு கூட்டல் தந்தவர் கூட்டல் என்னவர் அப்படின்றப்ப காதல்னா மூணு,
1: பரிசுனா
0: கூட்டல் மாதம் கூட்டல் தள்ளுபடி மைனஸ் பணம், ஆடி மாத தள்ளுபடி மைனஸ் பணம். ஓகேவா? எல்லாத்தையும் கூட்டிக்கோங்க, பணத்தை மட்டும் மைனஸ் பண்ணணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்
1: சீக்கிரம்
2: நேரில் அழகா முயற்சி செய்யறாங்க, அந்த மனக்கணக்கில மிஸ் ஆயிருது லைட் அவ்வளவுதான்.
0: அவங்களுக்கு அது டக்குன்னு அவங்களுக்கு வந்து அது அது புடிச்சுக்க முடியல, டக்குன்னு அது கேதர் பண்ண முடியல,
2: கண்டிப்பா
0: இல்ல. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம். வணக்கம். லைன் இருக்கீங்க? ஆஹா, உங்க பேர் கேட்கல. இன்னொரு முறைய ரொம்ப சத்தமா பேசுங்க. கடிகாரம் மைனஸ் கண் மைனஸ் அன்பு.
3: கடிகாரம்
0: நல்லா கவனிங்க, கடிகாரம் மைனஸ் கண் மைனஸ் அன்பு. லாஜிக் எல்லாம் பாக்காதீங்க, சும்மா ஒரு வார்த்தை. கடிகாரம் மைனஸ் கண் மைனஸ் அன்பு அப்படின்னு சொன்னோம். கடிகாரம் மொத்தம் அஞ்சு, கண்ணுன்றது ரெண்டு, அஞ்சுல இருந்து ரெண்டை கழிச்சா மூணு, அன்புல இருந்து அன்புன்றதும் மூணு தான், மூணு மூணையும் கழிச்சா மொத்தத்துல பூஜ்ஜியம். இப்போ நேர் காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்.
4: வணக்கம் மேடம், சவுந்தரா ஜெயின்புரம்.
0: ரொம்ப சந்தோஷம், கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: நிமிடம்
0: நிமிடம்
4: மத்த எல்லாம் கூட்டலா மேடம்?
0: மத்த எல்லாம் கூட்டல், ஆட்டம் கூட்டல் பாட்டம் கூட்டல் கொண்டாட்டம் மைனஸ் நிமிடம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படி சொல்றோம்ல,
4: ஆமா ஆமா,
0: எல்லாத்தையும் கூட்டிருங்க மைனஸ் நிமிடம்.
4: பத்து மேடம்.
0: பத்துன்றது சரியான பதில். ரொம்ப அருமையா அருமையா சொல்லிட்டீங்க. ஓகே, இப்ப நம்ம பண்பல இருந்து ஒரு பாடல் காத்துட்டு இருக்குது, கெட்டு வந்துடலாம். இது அதிரடியான அமர்க்களமான அட்டகாசமான அட்டக்களம்.

0: ராணி விசேஷத்தை கிளம்பலையா?
1: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
1: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
2: நேரம் 4:17:15 நொடிகள். அதிரடியான ஆட்டக்களம் தான் விளையாடிட்டு இருக்கோம். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. மனக்கணக்கு, மனம் பிளஸ் கணக்கு, மனக்கணக்கு, அத கூட கேட்கலாம் போலயே.
3: சந்தோஷம். வணக்கம். பேசுறீங்க?
2: வணக்கம்.
4: கோவிலுக்கு அழகு தெப்ப குளம், மதுரை பண்பல இருப்பது சின்ன சொக்கி குளம், நிகழ்ச்சிகளை கலக்கிக் கொண்டிருப்பது ஆட்டக்களம். அனைவருக்கும் மாலை வணக்கம். மதுரை செல்வன் குமரன் பேசுறேன்.
3: ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக மனக்கணக்கு சொல்லலாமா? கவனமா கேளுங்க. முதல் கூட்டல் 2 + 3 - 4. முதல் கூட்டல் 2 + 3 - 4.
2: சீக்கிரமா கண்டுபிடிச்சிருங்க.
3: கண்டுபிடிச்சிடலாமா? ஒன்னானு முதல் அப்படின்றது 3, ஓகேவா? 3 எழுத்து. 2 அப்படின்றதுல 4 எழுத்து. அப்ப
4: 3 - 4 = 1, 2, 3.
3: அப்ப 7 + 3 = 10.
4: -4.
3: -4 = 3. 4 - 3 = 7.
5: 7.
4: நான்
5: தப்பு பண்ண

0: என்னவே குத்தம் சொல்லுப்பா நீ.
1: பரவாயில்ல, முயற்சி பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். இது விளையாட விளையாட உங்களுக்கு வந்து பழக்கம் வந்துடும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி.
2: நேர்மாலை 4:18 மணி ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம இன்னைக்கு விளையாண்டு இருக்கோம் ஆட்டக்களம். ஆட்டக்களம் இன்னைக்கு விளையாடுறோம் அப்படின்னா உங்களுக்கான வார்த்தைகள் சொல்லாமா? உங்களுக்கான வார்த்தை இன்பம்.
3: உங்களுக்கான
1: வார்த்தை கல் கூட்டல் பாறை கூட்டல் சொல் கல் கூட்டல் பாறை கூட்டல் சொல் மைனஸ் பூ.
4: ஏப்பா உள்ளண்டா போகுதே.
2: ஓகே, கல் கூட்டல் பாறை எவ்வளவு வரும்? கல் கூட்டல் பாறை கூட்டல் சொல் மைனஸ்
4: அப்படியே கூட்டல கா எல்
2: வாழ்த்துகள். நேர்மாலை 4:21 ஆயிட்டு நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். ஆட்டக்கலம்ல இன்னைக்கு மனக்கணக்கு, அதான் வந்து இன்றைக்கான விளையாட்டு. ரொம்ப சூப்பரா நேர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நேர் வந்து விளையாடுறதுக்கு ரெடியா இருக்காங்க. வருக, வணக்கம்.
1: வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசுங்க.
2: உங்களுக்கான வார்த்தை கருப்பு. கருப்பு மைனஸ் வெள்ளை பிளஸ் இன்பம் ஈக்குவல் என்னது? கருப்பு மைனஸ் வெள்ளை பிளஸ் இன்பம். நேரம் போயிடுச்சு. 5. சூப்பர் ஆன்சர்.
1: கரெக்ட்டா சொல்லிட்டாங்க.
2: வெற்றி பெற்ற அனைத்து நிலைகளுக்காகவும் சேர்த்து இந்த பாடல் வந்துட்டு
1: ஒரு சிறிய விளம்பர
2: இடைவேளை
1: தொடர்ந்து பாடல் கேட்கலாம். 4:22
5: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ரெடியா மாமே?

mami, got the kitas.

0: நேரம் மாலை 4:27 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைய ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் விளையாடி இருக்கோம்
1: மனக்கணக்கு.
0: எஸ் மனக்கணக்கு,
1: நீங்க கணக்கு போட்டு எழுத்துக்களை எண்ணி சொல்ல, இதுதான் இன்னைக்கு ரொம்ப எளிமையான ஒரு
2: மனிதன். 2 4 2 4 2 4
1: முதல்ல இருந்து இந்த 2 4 தவிர இது வர மாட்டேங்குது. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வணக்கம். இணைப்பில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம். யார் இங்க பேசுறீங்க?
3: கவிதா, புதூர்ல இருந்து.
0: ஓகே, ரெடியா இருக்கீங்களா?
1: ஜஸ்ட் வந்துட்டீங்க கவிதா.
3: ஆ சொல்லுங்க சார்.
1: ரொம்ப கஷ்டமா இருக்கா?
3: இல்ல சொல்லுங்க.
0: அவங்க நீ சொல்லுங்கன்றாங்க. ஓகே, உங்களுக்கு
4: என்ன? அவங்க ரெடியா இருக்காங்க, விளையாடுங்க.
0: சலசல பிளஸ் பலபல பிளஸ் கரகர மைனஸ் படபட.
1: இப்போ உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள படபட
4: இல்ல, கலகலன்னு இருக்கு.
1: இதே முறை உங்களுக்காக. சலசல கூட்டல் பலபல கூட்டல் கரகர மைனஸ் படபட கழித்தல். ஓகேவா? கடைசியா உள்ளது மட்டும்
0: சொல்லுங்க ஆன்சர்.
4: இவ்வளவு வேகமா கேட்டீங்களே.
0: நாலு என்பது தவறான பதில்.
1: கண்டுபிடிப்பாங்க.
0: நேரம் மாலை 4:28 ஆயிட்டு இருக்குது. தொடர்ந்து அடுத்த நேயர் நேயர் நிறைய தவறா சொல்லிட்டாங்க. அடுத்த நேயர் வரட்டும். வருக. வணக்கம்.
1: வணக்கம்
5: அனைவருக்கும். மாலை வணக்கம் சார். நான் காரைக்குடி சாமிநாதன்.
0: சாமிநாதன் சார், ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடியா இருக்கேன். கை விட்டுறீங்களா இல்ல உங்களோட செல்போன்ல போடுறீங்களா இல்ல எப்படி மனக்கணக்குல சொல்லுவீங்களா?
0: பன்னெண்டு மைனஸ்
1: எட்டு
0: ஆன்சர் தப்பு. நீங்க
2: சொன்னது காரக்குடி பஸ். எப்போ காரக்குடியில?
0: ஓகே, நேரம் மாலை 4:29 ஆயிட்டு
1: இருக்குது.

0: அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாமா, அப்புறமா நம்ம பேசலாம்.
1: லாரா மேடம், டயானா மேடம், பிரகாஷ் ராஜ் சார், எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுவது வித்யலட்சுமி மகாத்மா காந்தி நகர்.
2: அதனால நீங்க பாஸ்.
0: சரி, உங்களுக்கான வார்த்தை கேட்டுடலாமா? மனக்கணக்கு
2: போட்டுக்கிட்டே
0: இருக்கீங்க. இமை கூட்டல் இசை கூட்டல் இடி மைனஸ் மழை.
1: அதுக்கப்புறம் என்ன மேடம், உண்மையிலே காயில் உழுக மாட்டேங்குது.
0: இடி இடி
1: இடி. சரி, அடுத்து மைனஸ் என்ன சொன்னீங்க?
0: மழை.
1: மழையா?
0: ஆமா.
2: வெற்றி பெற்று விட்டீர்கள். அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம்.
3: இவளுக்கான
2: வார்த்தை
4: விளையாட்டு
2: எழுத்தா சொல்லுவோம், அந்த எழுத்தை நீங்க கவுண்ட் பண்ணி அதை கரெக்டா சொல்லணும்.
4: இதுல இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வருதுன்னா அந்த லெட்டர் அதாவது நாலு அப்படின்னா வணக்கம்ன்றது அஞ்சுனா அப்ப அஞ்சு அஞ்சு அஞ்சு அப்படின்றத நீங்க கரெக்டா ஈஸியா கூட்டிடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு வார்த்தையை நாங்க திரும்ப திரும்ப சொல்லி.
2: இதெல்லாம் ஈஸியான ஒரு விளையாட்டு தான் இருந்தாலும்
4: இல்ல, முதல் தடவை விளையாடும் போது கொஞ்சம் நேர்கள் அது வந்து
0: இல்ல ஈஸியா விளையாண்டுருவாங்க நேர்கள் அப்படின்னு சொல்லிட்டு
2: அடுத்த பாருங்க பண்ணுவாங்க. நேரம் 4:32 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம்.
4: வணக்கம்
5: மதுரை முனிச்சாலை கண்ணன்.
4: ரொம்ப சந்தோஷம். 4:32 ஆயிருக்கு, நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா?
5: மனமுள்ள கணக்கு.
2: ஆகா, நோட் பண்றேன். இப்ப சார் உங்களுக்கான வார்த்தை சொல்லவா?
5: சொல்லுங்க.
2: முனிச்சாலை.
0: தவறு
2: சார்.
4: முனிச்சாலை 4 இருக்கு, கழிச்சா மொத்தம் 6. 4:33 நிமிடம்.

0: மக்களம் கொண்டாட்டமா மக்களமாட்ட ஹசமா விளையாடு இருக்கோங்க மணக்கணக்கு ஆட்டக்களம்.
1: இன்னைக்கு ஆகாஷ் வணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மணக்கணக்கு விளையாண்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா மணக்கணக்கு போட்டிருக்காங்க நேர்கள். அழைக்க வேண்டிய எண்கள் ஒரு தடவை
0: மணக்கணக்கு
1: போட வரும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம். சொல்வது யார் இங்கிருந்து?
2: ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரம் சுமதி.
1: ஓகே,
0: ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு பேசுறீங்க.
1: பயப்படாதீர்கள், சாதித்து விடலாம். ரெடியா?
2: நெசவுல இருந்து இப்பதான் இறங்குற, அதனால கொஞ்சம் பக்கு
0: பக்கம். அதெல்லாம் நீங்க பக்கு பக்கம் எல்லாம் இருக்க கூடாது. சரி, அவங்களுக்கு தானே வார்த்தை கொடுத்துடலாமா?
2: சொல்லுங்க மேடம்.
0: பணம் கூட்டல் மனம் கூட்டல் தினம் மைனஸ் கணம்.
2: சொல்லுங்க மேடம்.
1: பணம் கூட்டல் மனம் கூட்டல் தினம் கூட்டல். சாரி சாரி,
3: நம்மளே தப்பு தப்பா சொல்லிடக்கூடாது.
1: தங்க ஸ்லிப் ஆயிடுச்சு. மனம் கூட்டல் பணம் கூட்டல் மனம் கூட்டல் தினம் கழித்தல் கணம்.
2: கழித்தல் கணமா? சரி, முதல்ல முதல்ல 6 சார்.
0: கரெக்ட்டா?
1: அடுத்த
3: நேயர் ரெடியா இருக்காங்க, பேசலாம். வருக. வணக்கம்.
4: வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: பிடிச்சு வந்துட்டீங்களா?
4: விளையாடலாம்.
3: கனவு கூட்டல் காண்பது கூட்டல் மெய் கூட்டல் வாய்ப்பு. என்ன ஆளே காணோம்? மறுபடியும் ஒருமுறை உங்களுக்காக. கனவு கூட்டல் காண்பது கூட்டல்

0: மெய் கூட்டல் வாய்ப்பு. டக்குனு குடலையே மணக்கணக்கு. நல்லா முயற்சி பண்ணி பாருங்க. நன்றி வந்தமைக்கு இணைப்பு இல்லை. அதாவது டக்கு டக்குன்னு மணக்கணக்கு போட சொல்றோம் நம்ம நேயர்களை. அடுத்த நேயர் எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டுலாமா?
1: வணக்கம்.
2: நேரம் மாலை 4:39 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 என் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டக்கலம். இன்றைக்கு ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில மணக்கணக்கு அதான் விளையாண்டு இருக்கோம். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திக்கலாம். வருக வணக்கம். இனிப்பில இருக்கீங்க, பேசலாம்.
0: அடுத்த நேயர் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கணக்கு. நேரம் 4:40 நிமிடங்கள் ஆயிடுச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
0: யாரு, எங்க இருந்து?
3: வணக்கம், ஜெய்ஹிந்துபுரத்துல இருந்து கார்த்திகா.
0: ரெடியா இருக்கீங்க கார்த்திகா?
3: ரெடியா இருக்கேன் மேம்.
0: ஜெயிச்சலாம் அப்படின்றதுக்காக குருகுரு ஓடி வந்திருக்காங்க. கொஞ்சம் கேட்டலாமா?
2: ரெடியா இருக்காங்க. ஓகே, உங்களுக்கான வார்த்தை நான் தான் சொல்லுவேன். கண் கூட்டல் காது கூட்டல் மூக்கு கூட்டல் முகம் மைனஸ்
3: நான்.
2: பத்து என்பது
0: இன்னொரு முறை கேட்டுட்டு
2: தெளிவா சொல்லுங்க. கண் கூட்டல் காது கூட்டல் மூக்கு கூட்டல் முகம் மைனஸ் நான்.
0: வணக்கம்
2: ஐயா, வணக்கம் ஐயா. ஓகே, எனவே அழகா ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். நேரம் மாலை 4:41 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணியில அடுத்த நேயர் யாருங்க இருந்து வராங்கன்னு பார்க்கலாம். மாட்டுக்கலம் விளையாடுறதுக்கு மணக்கணக்கு தான் இன்னைக்கு விளையாண்டுருக்கோம். அடுத்த நேயர், அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
4: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: என்ன குமார் ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை FM 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை FM இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: வணக்கம், வருக. வணக்கம்.
7: கடிகாரம்
8: மைனஸ் கண் மைனஸ் அன்பு.
7: தவறான பதில். ஓகே, ட்ரை பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஆன்சர் வந்து என்ன இருக்கும்? 0, அதுதான் ஆன்சர். ஓகே, 4:49 அடுத்த நேயர் சந்திச்சிடலாம். வருக, வணக்கம்.
9: வணக்கம்.

0: நான் மதுரையில இருந்து ஐஸ்வர்யா பேசுறேன்.
1: ஐஸ்வர்யா நிதானமா தான் பேசுவீங்களோ?
2: தென்மதுரை கூட்டல் வைகை நதி கூட்டல் தூங்கா நகரம் கூட்டல் மதுரை.
1: இந்த பாட்டு தாங்க சரியா, அந்த பாட்டை தான் கூட்டல் கூட்டல் எழுதியிருக்கோம்.
0: தென்மதுரைக்கு அடுத்து என்ன சொல்லுங்க?
2: தென்மதுரை கூட்டல் வைகை நதி கூட்டல் தூங்கா நகரம் கூட்டல் மதுரை.
1: எல்லாமே கூட்டல்.
2: நேரம் போயிட்டே இருக்கு. ஆன்சர் சொல்லிடுவாங்களா? இன்னைக்குல வந்துருமா?
0: 20
1: அப்படின்றது தவறானது.
2: கரெக்டா வந்துட்டீங்க, 20 வராது.
1: இருந்தாலும் ஒரு தடவை மீண்டும் ஒரு முறை கூட்டி பாருங்க. அடுத்த நேரம் சந்திச்சு.
2: பிரெஞ்செல்லாம் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
2: தென்மதுரை கூட்டல் வைகை நதி கூட்டல் தூங்கா நகரம் கூட்டல் மதுரை. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: பேசுங்க.
3: மனக்கணக்கு
4: வலுபட போனதே இல்லையா, அதான் போச்சு. கத்துக்கலாம்
1: இருக்கிறவங்களே
2: மனக்கணக்கு
3: வேகமா
1: படிப்பு
2: ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான வார்த்தை வான் கூட்டல் ஒளி கூட்டல் வானொலி மைனஸ் துன்பம்.
4: 12
2: எப்படி சொல்றீங்க?
4: ஏதோ ஒரு மனக்கணக்கியா
5: சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
7: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
6: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: நேரம் மாலை 4:54 ஆயிட்டு, கிட்டத்தட்ட நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இருந்தாலும்

0: ஒரு ரெண்டு நேரம் சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு
1: ஒரு நேரம் சந்திச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அடுத்த நிகழ்ச்சியாக 5:02 மாலை தென்றல் வர காத்திருக்கிறது. அனைவருக்கும் ரொம்ப பிடித்தமான பாடல்கள் வர காத்திருக்கிறது அப்படின்னு சொல்ல சொன்னாங்க. அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வணக்கம்.
0: வருக வணக்கம்.
2: மதுரை மாவட்டம் குளமங்கலத்துல இருந்து ரம்யா பேசுறேன்.
0: ரம்யா மேடம் ரெடியா இருக்கீங்களா? ஏன் இவ்வளவு சோகம்?
1: மனக்கணக்கெல்லாம் சொல்லிருவீங்க, கவலைப்படாதீங்க சரிங்களா? சொல்லாட்டாலும் பரவாயில்ல, கவலைப்படக்கூடாது சரிங்களா? மன தைரியம் தான் முக்கியம்.
0: போயிட்டாங்க,
3: இருக்காங்க இருக்காங்க, பேசலாம்.
1: உங்களுக்கான வார்த்தை,
0: உங்களுக்கான வார்த்தை ரம்பம்பம் கூட்டல் ஆரம்பம் கூட்டல் ரம்பம்பம்.
1: இதுக்கு கஷ்டத்தோடயே போயிருவாங்க.
0: ரம்பம்பம் கூட்டல் ஆரம்பம் கூட்டல் ரம்பம்பம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திச்சிடலாம். வருக வணக்கம்.
1: நிறைவான நேயர்,
0: நிறைவான நேயரா யார் வராங்கன்னு பாக்கலாம்.
1: வணக்கம்.
0: சரி கிளாரா, நீங்களே சொல்லிருங்க. ரம்பம்பம் கூட்டல் ஆரம்பம்
3: உங்களுக்கான வார்த்தை என்னன்னு ரொம்ப ஈஸியா சொல்றேன். ஊட்டி கூட்டல் குன்னூர் கூட்டல் தேநீர் மைனஸ் தண்ணீர்.
2: ஊட்டி
3: ஒரு முறை உங்களுக்காக, ஊட்டி கூட்டல் குன்னூர் கூட்டல் தேநீர் மைனஸ் தண்ணீர்.
1: தெரியுமா
3: சொல்லிடுறாங்க,
2: தேநீர் மைனஸ் என்ன சொன்னீங்கன்னு
3: தண்ணீர்.
0: தண்ணீர்
1: நான் தான் சொன்னேன், திரும்ப திரும்ப கேட்பாங்க.
3: ஆனாலும் நீ சொல்லிய கூப்பிட்டு இல்லக்கா.
0: முயற்சி செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியிலிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நாங்கள் பிரகாஷ்ராஜ்,
3: டயனா
1: மற்றும் கிளாரா.
0: நன்றி நேர்களே.

0: தொடர்ந்து செய்தி சுருக்கம் சென்னை.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தகம் மூலம் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல்நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 1 கோடி வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவை சுமூகமாக செயல்பட அனைத்து கட்சி உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மரீனா கடற்கரை, பெசன் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹலன் தெரிவித்துள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே மற்றும் ஆகாங்ஷா திலீப் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். துரந்த் குப்பை கால்பந்து போட்டியில் மோகன் பகான், ஸ்போர்ட்டிங் கிளப் டெல்லி அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரன் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். வாழ்க்கை அப்படின்றது ஒரு அழகான விளையாட்டுங்க. அந்த விளையாட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாமே ஈஸி தான். இந்த அழகான வரிகள் சொல்லி நிகழ்ச்சி இணைவது நான் பிரகாஷ்ராஜ். பொதுவா தென்றல் அப்படின்னா மென்மையா வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம தென்றல் கொஞ்சம் நக்கல் நையாண்டியோட ஜாலியா வரப்போகுது. அதான் வந்து இன்றைக்கான மாலை தென்றல். யார் என்ன சொன்னா என்ன, நம்ம ஜாலியா சிரிச்சுட்டே போவோம்னு நினைக்கிற மைண்ட் அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய நீங்க இப்போ இன்னைக்கு நிகழ்ச்சியில வரக்கூடிய எல்லா பாடல்களுமே அப்படிப்பட்ட நக்கல் நையாண்டி ஜாலியா கேட்டு ரசிக்கக்கூடிய பாடல்கள் தான் இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. முதல் பாடலாக இதோ ஆண்களை நம்பாதி திரைப்படத்துல இருந்து பாடல்.
2: அண்ணே, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல ஆனந்த கண்ணீரத்தான் நான் எப்பவும் பாக்கணும்.
3: அது என்னோட

நேரமாலை 5:09 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தின்றல். இன்றைய மாலை தின்றல் நிகழ்ச்சியில் நக்கல், நையாண்டி, சிரிப்பு இதை ஒட்டிய பாடல் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு அடுத்து ஒரு பாடல் கேட்க போகிறோம். கரகாட்டக்காரன் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

வந்து காதல் சீதல் பண்ணாதீங்க, வேறு கெட்டு போனதுன்னா

வேணோ என்று ஆராய்ச்சி பண்ண வேணாம். ஊருல உலகத்துல எங்க கதை போலது நடக்கலையா? வீட்டையும் மறந்து விட்டு வேற ஒரு நாட்டுக்கு ஓடலை.

ஆனா பிறந்தா எல்லாரும் பொண்ண அன்பாக எண்ண வேணும். வீணா திரிஞ்சா ஆனந்தம் இல்ல, வேற என்ன சொல்ல வேணும். வாழ்க்கைய ரசிக்கணும்னா பஜ்ஜி கொடி வாசனப்பட வேணும். வாலிபம் இனிக்கணும்னா பொண்ண கொஞ்சம் ஆசையில்

ஊரை விட்டு ஊர் வந்து கஷ்டப்படுற நம்ம மக்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம். என்னதான் ஊரை விட்டு வந்து இங்க கஷ்டப்பட்டாலும் கூட சில நேரத்தில் நம்ம ஊர் நையாண்டியும் நக்கலும் நினைக்கிறப்ப நம்ம கவலை எல்லாம் ஜாலியா பறந்தே போயிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல், சின்ன பசங்க நாங்க திரைப்படத்துல இருந்து.

என்ன நேர்களே, சூப்பரான ஒரு பாடல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல்.

ஹாய்

வண்டி வருகுதுல வடமலைஞ்சி வளமில்ல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷனில் வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்பு தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன். எல்லாம் பேரன் பேத்தி மயம் மருமக எல்லாரும் ஆகாசவாணி ரேடியோ கேளுங்க. தன்ன நானே நானே நானே

5:30 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனுஷனே கிடையாதுங்க, ஆனா அந்த பிரச்சனையை பார்த்து வாப்பா வச்சு செய்வோம் அப்படின்னு நக்கலா ஒரு சிரிப்பை தட்டிட்டு இன்னைக்கு நம்ம மாலை தின்ற நிகழ்ச்சியில ரொம்பவே சூப்பரான பாடல்கள் கேட்டு வச்சிருக்கோம். நக்கல், நையாண்டி இதெல்லாம் இணைந்த பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம திரைசை பாடல்களை சூப்பராக கேட்டு வச்சிருக்கோம். இப்போ ஒரு அழகான பாடல் ஒருதலை ராகம் திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

5:34 நிமிடம் ஆயிட்டு இருக்கு. நாம் இணைந்திருக்க முந்தைய நிகழ்ச்சி மாலை தென்றல். இன்றைய மாலை தென்றல் நிகழ்ச்சியில் சூப்பரான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்த ஒரு பாடல் ஒத்தையடி பாதையில் திரைப்படத்திலிருந்து, இது உங்களுக்காக.

அடுத்த ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்க போறோம். வாங்க மாப்பிள்ள வாங்க திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

5:44 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வர் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். இன்னைக்கு மாலை தென்றல் நிகழ்ச்சியில் ரொம்பவே சூப்பரான பாடல்கள் தான் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். இப்போ அந்த வரிசையில் அடுத்த ஒரு பாடல், பணக்கார

எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வர எஃப்எம் 100.9 நாம் எழுந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி மாலை தென்றல். இன்னைக்கு பாடல்கள் எல்லாமே கேட்க கேட்க பரவசம் ஊட்டும் பாடலாக தான் இருக்குது. அந்த வரிசையில் அடுத்த ஒரு அழகான பாடல் தான் வெற்றி விழா திரைப்படத்திலேருந்து, இது உங்களுக்காக.

நேரம் மாலை 5:55. அவ்வளோதான் மக்களே, சிரிப்பும் நக்கலுமாக உடனே இன்றைய மாலை தின்றல் நிகழ்ச்சி நிறைவடையும் நேரத்துக்கு வந்தாச்சு. நாள் முழுக்க எத்தனையோ ப்ரெஷர் கவலைகள் இருந்தாலும் இந்த ஒரு மணி நேரம் உங்கள் கூட சேர்ந்து ரொம்பவே சிரித்து மகிழ்ந்திருப்பீங்க, என் கூட சேர்ந்து. ஏன்னா இப்பேற்பட்ட கஷ்டத்தையும் நக்கலாக சிரிச்சுட்டு போகிறதே நம்முடைய மக்களுடைய அன்றாட என்ன சொல்கிறது, கெத்து அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு போகிறவங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க, வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக நேரத்தை செலவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவான பாடலாய் மேட்டுக்குடி திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை ஜிலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தீர்ப்பாய சீர்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தின் இரு அவைகளின் ஒப்புதலும் கிடைத்துள்ளது. மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படைத் தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் மூலம் இதுவரை 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் பயனடைந்திருப்பதாக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். எல் நினோ தாக்கத்தால் விவசாயம் பாதிப்புக்குள்ளாவதை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக மத்திய வேளாண் இணையமைச்சர் திரு ராம்நாத் தாகூர் கூறியுள்ளார். திருப்பதி, போபால் விமான நிலையங்கள் உள்ளிட்ட மேலும் 11 நகரங்களில் மின்னணு விசாவை பயன்படுத்தி வெளிநாட்டவர்கள் இந்தியா வர முடியும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமரின் அழைப்பை ஏற்று இல்லந்தோறும் தேசியக் கொடி ஏற்றி சுதந்திரப் போராட்ட தியாகிகளை நினைவு கூறுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டது. போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாடு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட மெரினா கடற்கரை, பெசன்ட் நகர் மற்றும் தலைமைச் செயலக பூங்கா உள்ளிட்ட 44 இடங்களில் இலவச வைஃபை வசதி மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை மாவட்டத்தைச் சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் மாவட்ட அளவிலான தமிழ்நாடு முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிக்கு cmtrophy.sdat.in என்ற இணையதளம் வாயிலாக பதிவு செய்யலாம் என்று ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே, அகன்ஷா திலீப், சீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நெல்லை அணி வெற்றி பெற 183 ரன் என்ற இலக்கை திருச்சி அணி நிர்ணயித்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, மக்கள் தொடர்பு திட்ட முகாம் 18/8/2026, அதாவது இந்த மாதம் 12ஆம் தேதி அன்று ராஜபாளையம் வட்டம் புதுப்பாளையம் வருவாய் கிராமத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெற உள்ளது. இம்முகாமில் பல்வேறு துறை சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளன. பொதுமக்கள் மனுக்கள் வழங்கி தீர்வும் பெறலாம். ஏற்கனவே பெறப்பட்ட மனுவின் மீது தீர்வு காணப்பட்டு தகுதியுள்ள மனுதாரர்களுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட உள்ளது. அடுத்த சேவை செய்தியாக, விருதுநகர் மாவட்டத்தில் வந்துள்ள இன்னொரு அறிவிப்பு, தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் சமூகத்தில் கலை கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் தொடர்பான திறனை மேம்படுத்தி உயர்த்தும் நோக்கில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் கலை இலக்கிய மேம்பாட்டு சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. இதனை வந்து tn.gov.in என்ற இணையதளத்தின் வாயிலாக நீங்கள் இதை பற்றிய பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய படைப்பில் இரு நகல்களை வண்ணகலாகவும், அதாவது ஹார்ட் காப்பி டிஜிட்டல் முறையிலும் உரிய படிவத்தில் பூர்த்தி செய்து இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் விளக்கேற்றும் வேளை.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்.

0: ஆரம்பங்களின் ஆரம்பம். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:20 நிறைவான பாடல் விளக்கேற்றும் வேளையில்

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 அந்திப்புக்கள், அதனைத் தொடர்ந்து 7:00

மணிக்கு பாட்டி ஹிட்டு, அதனைத் தொடர்ந்து 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து 8:05 பட்டாம்பூச்சிகள், சிறுவர்களுக்கான சிறப்பான நேரலை நிகழ்ச்சி. அதனைத் தொடர்ந்து 8:30 இளையோர் உலகம், இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. அதில் இணையம் இல்லாத ஒரு வாரம் கலந்துரையாடல், செமி கண்டக்டர் கலந்துரையாடல், ஃபாஸ்ட் ஃபுட்டா ஃபேக் ஃபுட்டா கலந்துரையாடல், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு செய்திகள் மற்றும் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 9:00 காற்று விரியும் கடித மலர்கள், நேர்களின் கடித வழி விருப்ப பாடல், விமர்சன கடிதங்கள் இதெல்லாம்

ஆரம்பமாகும். அதனைத் தொடர்ந்து 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. அதனைத் தொடர்ந்து 11:05 தேனும் பாலும், அதனையும் தொடர்ந்து விவித் பாரதி தமிழ் 102.3 சென்னை அதிகாலை 4:45 வரை தொடரும்.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இனி கேட்கலாம் அந்திப்பூக்கள்.

நேரம் 6:36 மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கேட்டுட்ருக்கோம், ரசித்து கொண்டிருக்கிறோம் நேர்களே. அந்திப்பூக்கள், அடுத்ததாக டும் டும் டும் திரைப்படத்திலிருந்து பாடல்.

மதுரை எஃப்எம் ரெண்டு 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரம் 6:42 நிமிடத்தில் கேட்டுட்டு இருக்கோங்க அந்தி பூக்கள். அடுத்ததாக ரெட் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நிறைவடைகிறது அந்திப்பூக்கள்.
1: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
2: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
0: ஹலோ, யார்ப்பா பேசுறது?
3: வணக்கம், நாங்க ஏபிசி இன்டர்நேஷனல் நெட்வொர்க்கிங் பிரைவேட் லிமிடெட் கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்கோம்.
0: என்ன தாயி தசு புசுன பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்?
3: நீங்க செல்லம்மா தானே?
0: நான் தான் செல்லம்மா, என்னவா?
3: அம்மா வணக்கம்மா, வாழ்த்துக்கள். உங்களோட மொபைல் நம்பர் லக்கி நம்பர் காம்படிஷன்ல ஜெயிச்சிருச்சு. உங்களுக்கு 100,000 ரூபாய் பரிசு கொடுக்க போறோம் எங்களோட கம்பெனில இருந்து.
0: ஆத்தி, 100,000 ரூபாயா? எனக்கா தாயி? நம்பர் எல்லாம் செக் பண்ணியா? எனக்கு தானா?
3: ஆமாம்மா, நீங்க இப்ப பேசிட்டு இருக்க நீங்க கையில வச்சிருக்க மொபைல் நம்பருக்கு தான்மா இந்த பரிசு விழுந்திருக்கு. இந்த நம்பருக்கு ஓனர் நீங்க தானே?
0: ஆமாதாயி, என் பேராண்டி வாங்கி கொடுத்ததுதான். சரி, 100,000 ரூபாய் இப்பயா கொடுப்பீங்களா, பெட்டியில கொடுப்பீங்களா, எப்படி பேங்க்ல போடுவீங்களா, இல்ல நானே நேர்ல வரணுமா சொல்லுதாயி?
3: இல்ல பாட்டி, நீங்க அலையணும்னு அவசியமே இல்ல, நாங்களே உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: எப்பதாயி பண்ற? கொஞ்சம் சீக்கிரமா வந்துதாயி, நிறைய செலவு இருக்கு.
3: சரி பாட்டி, பண்ணிடலாம். நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய் மட்டும் நம்ம கம்பெனிக்கு பேப்பர் ஒர்க்குக்காக முன்பணமா கட்டிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 100,000 ரூபாய நாங்க பேங்க் அக்கௌண்ட்ல மாத்தி விட்டுருவோம்.
0: ஆத்தடியாத்தே, 10,000 ரூபாய்க்கு நான் எங்க போக? என் பேராண்டி 100 ரூபாய் கேட்டா கொடுக்க மாட்டேன்றியா? சரி ஒண்ணு பண்ணு, நீ 50 பணத்தையும் கொண்டு வா, இந்த கையில குடுத்துட்டு அந்த கையில 10,000 ரூபாய் வாங்கிட்டு போ.
3: பாட்டி அப்பெல்லாம் பண்ண முடியாது பாட்டி, 10,000 கட்டினாதான் பேப்பர் ஒர்க் ஆரம்பிப்போம்.
0: ராசாத்தி, என் பேத்தியா நினைச்சுக்கிறேன், நீ 10,000 ரூபாய போட்டு அத எனக்கு வாங்கி கொடுக்க கூடாதா?
3: இல்லம்மா புரியல, என்ன சொல்றீங்க நீங்க?
0: இல்லதாயி, 10,000 ரூபாய் ஏக்குறீல்ல, பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் கழிச்சு விட்டு மீதியை போட்டு விடுகத்தா?
3: ஐயோ இல்ல பாட்டி, அப்படிலாம் நம்ம கம்பெனில ரூல்ஸ் கிடையாது.
0: அப்ப ஒண்ணு பண்ணு ராசாத்தி, உன் பேப்பர் அம்பிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு வா. உன் பேப்பர் எல்லாம் முடிச்சுபிட்டு கையில காசை குடுதாயே, போன கையிலேயே வச்சிருக்கேன். உன் மேலதிகாரிட்ட அம்பிட்டு வெத்து நீ பேசிவிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு உடனே போன் பண்ற, என்ன?
3: பாட்டி பாட்டி,
0: அத்தடியாத்தே, ஆட்டைய போடுறதுக்கு ஆளு தேடுறாங்க யாருக்கிட்ட?
4: பாட்டி
3: தேவையற்ற ஸ்பாம் கால்ஸை நம்பி மோசடி கும்பலிடம் சிக்கிக்கொள்ள வேண்டாம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: பாரிஜாத பூவே அந்த தேவலோக தேனி,
7: மதுரை பண்பலை 103.3 கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.
6: வசந்த காலம் தேடி வந்தது.
7: தொடர்ந்து கேளுங்க மதுரை பண்பலை 103.3.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஈவினிங் டைமில் அந்த டீ காஃபி இதெல்லாம் கூடவே சில்லுன்னு வீசுகிற இந்த காற்றையும் ரசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களோட பேசுறதுக்காக நான் ஆர்ஜே பிரகாஷ். ஒரு நாள் முழுக்க ஓடி ஓடி களைச்சி போன மனசுக்கு இசை தான் சிறந்த மருந்து. அந்த இசையோட இனிமையை உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கு பாட்டு இது ஹிட். இந்த அழகான மாலையை மேலும் அழகாக்க போகுது சூப்பர் ஹிட் பாடல்களோட இது பாட்டு இது ஹிட். பாடல் ஒலிக்கின்றது குஷி திரைப்படத்திலிருந்து.

சூடான டீ மொறுமொறுன்னு பஜ்ஜி அதோட சேர்ந்து கேட்கக்கூடிய சும ஹிட்டு பாட்டு. இதை விட மாலை நேரத்துக்கு வேற என்ன வேணும்? நாம் எழுந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. நேரமான 7:06. இதோ அடுத்த ஒரு ஹிட் சாங் தான் கேட்க போறோம், சகுனி திரைப்படத்திலிருந்து.

சூரியன் மறைகிற அந்திச்ச வானம், லேசா வீசுற இந்த மாலை காற்று, நாள் முழுக்க ஓடி முடிச்ச பிறகு மனசு தேடுற ஒரே விஷயம் அமைதியும் நல்ல ஒரு இசைந்தான். அதை அப்படியே அள்ளித்தரத்தான் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம கேட்டு இணைந்திருக்கிறோம் பாட்டு இது ஹிட் நிகழ்ச்சியில். தொடர்ந்து கேட்கலாம் ஒரு சூப்பர் ஹிட் சாங், அமரன் திரைப்படத்திலிருந்து.

உங்களுடைய இந்த நாளில் நடந்த எல்லா அலுப்பையும் ஒரே நிமிஷத்தில் விரட்டி அடிச்சு உங்க மூட் அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஆகாஷவாணியுடைய பாட்டு இதுகிட்ட நிகழ்ச்சி அப்படி உங்களை அடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணக்கூடிய ஒரு அழகான பாட்டு தான் கேட்க போறோம். சிறை திரைப்படத்திலிருந்து இது உங்களுக்காக.

சூப்பரான ஒரு பாடல் கேட்டோம், நீலோத்தி நீலோத்தி அப்படின்னு சொல்லிட்டு அழகான ஒரு பாடல். அடுத்து சூப்பரான ஒரு பாடல் தான் கேட்க போகிறோம், அதாவது மனசுக்கிதமான ஒரு பாடல், சூப்பர் ஹிட் சாங் அப்படின்னு கேட்கலாம். ஆறாம் மலை திரைப்படத்துலேருந்து இது உங்களுக்காக, எப்படி வந்தாயோ அப்படின்ற பாட்டு தான்.

அன்பு ரசிகர்களுக்கு வணக்கம். பின்னணி பாடகியும் நடிகையுமான டி கே கலா நான் பேசுகிறேன். மதுரை வானவில் பண்பலை 103.3 கேளுங்க.

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும்னு சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தான, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

7:30 ஆயிட்டிருக்கு. எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். தொடர்ந்து அவருடைய ஹிட் சாங் தான் அடுத்து கேட்க போகிறோம். இட்லி கடை திரைப்படத்துலேருந்து என்ன சுகம் அப்படின்னு ஒரு பாட்டு.

ராகங்கள், புதுமையான வரிகள், சமீபத்தில் உங்க மனதை வென்ற அண்மை கால திரைப்பட பாடல்களுடைய அணிவகுப்பு தான் இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட்டு. புது பாட்டோடைய சுவையோடு உங்க நாளையும் புதுப்பொழிவாகிட்டு இருக்கு இன்றைய நிகழ்ச்சி. அடுத்த ஒரு சிச்சுவேஷன் சாங் அப்படின்னு சொல்லலாம், மேகம்லாம் கருத்து மழை பெஞ்சிட்டு இருக்கு மதுரை பக்கம். ஸோ சூப்பரான ஒரு பாடல் திருச்சிற்றம்பலம் படத்துல இருந்து இது உங்களுக்காக.

இசைக்கு என்றும் வயது கூடுவதே கிடையாது. அதுலேயும் புது பாடல்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு எப்பயுமே அதிகம்தான். அதுவும் தனி சுகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இப்போ ஒரு சூப்பர் ஹிட் சாங் தான் கேட்க போகிறோம். சேதுபதி திரைப்படத்துலேருந்து இது உங்களுக்காக கொஞ்சலாக வந்துட்டு இருக்கேன்.

கொஞ்சம் நம்ம அலுப்பையெல்லாம் போக்கி மனசுக்கு ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துச்சு இந்த பாட்டு. இசை அப்படின்னாலே புதுமை தான். ஒவ்வொரு புதிய பாடலும் ஒரு புதிய அனுபவத்தை தருது. அதே போல தான் அந்த அனுபவத்துடைய தொடர்ச்சியாக ஒரு சூப்பரான பாடல் அடுத்து லப்பர் பந்து திரைப்படத்திலேருந்து இது உங்களுக்காக.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 7:47 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம கேட்டு வச்சுட்டு இருக்கோம். இது பாட்டு, இது ஹிட். புதிய பூல வரக்கூடிய வாசம் போல நெஞ்சுக்குள்ள சட்டின்னு ஊடுருவக்கூடிய புதிய வரிகள் தான் இவை. நவீன இசையமைப்புல நெஞ்சை தொடும் அடுத்த அழகான பாடல் தான் தலைவன் தலைவி திரைப்படத்திலிருந்து. இது உங்களுக்காக சூப்பர் ஹிட் சாங்.

7:52 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வர் எஃப்எம் 9 நாம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பாட்டு இது ஹிட். அடுத்து ஒரு ஹிட் சாங் தான் கேட்க போறோம். என்ன படம் அப்படி பாக்குறீங்களா? ஆண் பாவம் புல்லாதது திரைப்படத்துல இருந்து இது உங்களுக்காக.

புதிய பாடல்கள் வழியே புதிய உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட இந்த பாட்டு ஹிட் நிகழ்ச்சி நிறைவு பெறும் நேரம் இது. இன்னைக்கு நாம கேட்ட இந்த புதிய பாடல்கள் உங்கள் நாள் முழுவதையுமே புத்துணர்ச்சியா வச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிமையான நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நான் பிரகாஷ் ராஜ். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாக இதோ பண்ணையாரும் பத்மினியும் திரைப்படத்திலிருந்து பாடல் இது உங்களுக்காக.

0: தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை கேட்கலாம்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மின்னணு வர்த்தக சந்தை வெளிப்படை தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் எழுதிய மின்னணு வர்த்தக சந்தை தொடர்பான கட்டுரையை பகிர்ந்துள்ள பிரதமர், வெளிப்படையான கொள்முதல் மற்றும் விரிவான அளவில் வர்த்தக பங்கேற்பு மற்றும் புதிய வாய்ப்புகளை இது உறுதி செய்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மின்னணு வர்த்தக சந்தைக்கான இணையதளம் புதிய தொழில்நுட்பத்துடன் வர்த்தகத்தை மிகவும் எளிமைப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். சிறு குறு நடுத்தர தொழில்துறையினர் மற்றும் பெண் தொழில் முனைவோர் அதிக அளவில் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்தவும் உற்பத்தி மற்றும் வர்த்தகத்தில் ஆரோக்கியமான போட்டியை உருவாக்கவும் மின்னணு வர்த்தக சந்தை வழிவகுத்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர்களின் தன்னிகரற்ற தியாகத்தை போற்றும் வகையில் இவ்வாண்டு சுதந்திர தின விழாவில் அவர்களுக்கு மரியாதை செலுத்துவோம் என பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள அழைப்பை ஏற்று செயல்படுவோம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், எழுச்சியோடும் பெருமிதத்தோடும் தேசிய கொடியை ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றி நமது சுதந்திர உணர்வை வெளிப்படுத்துவோம் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். நீட் நுழைவுத் தேர்வுக்கு எதிரான தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவு

நிறைவேற்றப்பட்டது. இத்தீர்மானத்தை பேரவையில் தாக்கல் செய்து பேசிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், பிளஸ் டூ தேர்வு மதிப்பெண்கள் அடிப்படையிலேயே மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேருவதற்கு ஏதுவாக இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொண்டார். தமிழ் வழியில் பயிலும் கல்வி பயிலும் மாணவர்கள், கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள மாணவர்களின் மருத்துவ கல்வி வாய்ப்புகளை நீட் பெரிதும் பாதிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வுகளில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் முறைகேடுகளை கருத்தில் கொண்டு நீட் தேர்வு முறையை ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசிய மருத்துவ ஆணைய சட்டம், இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் உள்ளிட்டவற்றில் மத்திய அரசு திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இதனையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் அரசினர் தனி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்களிடையே தவறான கருத்துகள் பரப்பப்படுவதாக கூறினார். நீட் தேர்வின் மூலம் தமிழகம் உட்பட நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களில் உள்ள மாணவர்களும் பயன்பெற்று வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்திற்கு திமுக, அஇஅதிமுக, பாமக, அமமுக உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் இன்று சட்டப்பேரவையில் நிறைவேறியது. பேரவையில் இன்று இந்த தீர்மானத்தை பள்ளிக்கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தாக்கல் செய்து பேசுகையில், FCRA எனப்படும் இந்த மசோதாவில் கொண்டுவரப்படும் புதிய விதிகள் தொண்டு நிறுவனங்களின் தன்னாட்சியை பாதிக்கும் என்று குறிப்பிட்டார். சிறுபான்மையினர் நடத்தும் கல்வி மற்றும் சமூக நல நிறுவனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் அவர் கூறினார். இந்த மசோதா குறித்து மாநில அரசுகள் தொண்டு நிறுவனங்கள், கல்வி, மருத்துவம் மற்றும் சமூக அமைப்புகளுடன் விரிவான ஆலோசனையை மேற்கொண்ட பின் புதிய மசோதாவை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு ராஜ்மோகன் குறிப்பிட்டார். பின்னர் இந்த தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் நவோதயா பள்ளிகள் சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் இப்பள்ளிகளை தடுக்க மாநில அரசு முயற்சிப்பது கண்டனத்திற்குரியது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊரகப் பகுதிகளில் உள்ள மாணவர்களுக்கு உயர்தரமான CBSE கல்வியை முற்றிலும் இலவசமாக வழங்கும் பணியை நவோதயா பள்ளிகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நவோதயா பள்ளிகளை தடுக்க வேண்டும் என பிரமாண பத்திரத்தில் கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், மாணவர்களின் கல்வி உரிமையை பாதிக்கும் இந்த போக்கை மாநில அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி நவோதயா பள்ளிகளுக்கு தேவையான நிலங்களை தாவேக அரசு உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சுதந்திர தினத்தன்று தமிழகத்தில் நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் மேகதாது அணை திட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கர்நாடக அரசு இந்த அணையை கட்டுவதற்கு ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும், இதனால் காவிரி பாசன மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாக என்றும் கூறியுள்ளார். கஜகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானாஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 7-6 என்ற சர்க்கணக்கில் யுக்ரைனின் வத்யம் உர்சுவை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் ஆகாங்ஷா திலீப், ஜீல் தேசாய் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் நேர்களே, மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஆசையோடு காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். பேக்ரவுண்டு மியூசிக்கில் வர மாதிரி குழந்தைகள்லாம் ரொம்ப ஜாலியாக ஹே அப்படின்னு கத்துற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி, ரொம்ப சந்தோஷத்தோடு காத்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். 25

தொலைபேசி வழியாக உங்களுடைய விருப்பமான பாடல்களை கேட்கலாம். உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி தான் பட்டாம்பூச்சிகள். எப்பயும் நம்ம வந்துட்டு ஒரு பட்டாம்பூச்சிகள் ஒரு கதை சொல்கிற மாதிரி, இந்த தடவை வந்துட்டு நம்பிக்கை அப்படின்றது குறித்த ஒரு கதை குழந்தைகளுக்காகவும் சிறுவர்களுக்காகவும். நம்பிக்கை அப்படின்றது வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. இது வந்து ஒரு உதாரணமாக ஒரு கதையோடு சொன்னோம்னா எல்லாருக்கும் நல்லாவே புரியும். என்ன அப்படின்னா, ஒரு ஊரில் வந்துட்டு மழையே இல்லாமல் இருந்துச்சான். சுத்தமாக மழையே இல்லாமல் இருந்தோன்னே எங்களுக்கு வந்து மழை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டே இருக்கும்போது அந்த ஊருக்கு வந்து ஒரு முதியவர் வந்தாராம். அப்போ எல்லாரும் சொன்னாங்களாம், இந்த முதியவர்கிட்ட கேட்டோம்னா நமக்கு வந்துட்டு மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, நம்ம அவர்கிட்ட போய் கேட்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே திரண்டு வந்து அந்த முதியவர்கிட்ட வந்து நின்றுட்டு, எங்களுக்கு வந்து ஊரில் வந்து மழையே இல்லை, போன தடவை நீங்கள் அந்த பக்கத்து ஊரில் போய் நீங்கள் இருக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க வந்து இந்த ஊருக்கு வந்து இந்த முதியவர் வந்துட்டாரு, நாங்கள் எல்லோரும் போய் கேட்டோம், அதனால் வந்து மழைலாம் வந்துச்சுன்னு எல்லாரும் சொன்னாங்க, எங்களுக்கும் ஒரு நம்பிக்கையோடு உங்ககிட்ட வந்திருக்கோம், அதனால் முதியவரே எங்களுடைய ஊருக்கும் மழை வரணும், அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் திரண்டு வந்து ஒரு மரத்தடியில் அந்த முதியவர் உட்காந்துருக்காரு. அவர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவர் அப்படியே நிமிந்து பார்த்துருக்காரு. எல்லா ஊர் மக்களையும் நிமிந்து பார்த்துட்டு அவர் சொன்னாராம், சரி உங்களுடைய ஊருக்கு மழை வர்றதுக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க அப்படின்னே எல்லோரும் ரொம்ப அவளோட என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்படியே எதிர்பார்த்துட்டே இருந்தாங்களாம். அப்போ அவர் சொன்னாராம், நாளைக்கு மதியானம் நீங்கள் நண்பகல் கரெக்டாக 12 மணிக்கு வாங்க, வரும்போது எல்லாரும் அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் அப்படியே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ, ஏதோ கொண்டு சொல்ல போகிறாரு, ஏதோ செய்ய சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எல்லாரும் நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு சொன்னாராம். என்ன முதியவர் இப்படி சொல்கிறாரு, நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு? இல்லை முதியவரே, நீங்கள் ஏதாச்சும் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், நீங்கள் நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு சொல்கிறாராம். அடுத்த நாள் ஆயிடுச்சு, காலையில் ஆயிடுச்சு, நேரம் போயிட்டே இருக்குது, நண்பகல் 12 மணி ஆயிடுச்சு, எல்லா ஊர் மக்களும் திரண்டு வந்து நின்ட்டாங்களாம். என்னன்னு கேட்டால், வானத்தை பார்த்தா உச்சி வெயில் வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, மண்டையை பழக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சரியான வெயில். இதில் எப்படி மழை வரும், இவர் வந்துட்டு நம்பிக்கையோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து நின்ட்டாங்களாம். அப்போ முதியவர்கிட்ட கேட்டிருக்காங்களோ, நாங்கள் எல்லோரும் வந்து நின்றுட்டோம் பார்த்திங்களா, மழையே வரல, என்ன முதியவரே நீங்கள் இப்படி நீங்கள் சொன்னதெல்லாமே வந்துட்டு இப்போ நடக்கவே இல்லை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவர் கேட்டாராம், நம்பிக்கையோடு வாங்கன்னு சொன்னேன், எல்லாரும் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாராம். உடனே நம்பிக்கையோடு வந்திருக்கோமே, என்ன ஊர் மக்களே நம்ம எல்லோரும் நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னேன், எல்லோரும் கோரஸாக, ஆமாம் ஆமாம் நாங்களாம் நம்பிக்கையோடு தான் வந்திருக்கோம் அப்படின்ட்டு, எல்லோரும் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்களா அப்படின்னு, எல்லாருமே நம்பிக்கையோடு வந்திருக்கோம் முதியவரே, ஆனால் எங்களுக்கு வந்து மழையே வரல பார்த்தீங்களா, நீங்கள் சொன்னது எல்லாமே வந்துட்டு ஒரு பொய்யான ஒரு இதாகிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தத்தோடையும் ரொம்ப கோவத்தோடையும் நின்று முதியவரை பார்த்துட்டு நிற்கிறாங்களாம். அதுக்கு அந்த முதியவர் சொன்னாராம், நம்பிக்கையோடு நீங்கள் எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய கையிலையும் கொடை இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஆமாம் இல்லை, உண்மை தானே, நம்பிக்கை இருந்துச்சுன்னா மழை வரும்னு கையில் கொடையோடு தானே வந்திருக்கணும். அப்போ வெறும் வார்த்தையால் அந்த நம்பிக்கை அப்படின்றது இருக்கக்கூடாது, அதை தாண்டி நம்மளுடைய செயலையும் நம்பிக்கை அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலை கேட்டு தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம் நேர்களே பட்டாம்பூச்சிகளில்.

0: நேரம் 8:15 ஆயிடுச்சுங்க. நம்ம கூட பேச காத்திருக்கக்கூடிய குழந்தை யாரு வந்திருக்காங்கன்றது கேட்டுடலாம். பட்டாம்பூச்சிகள் யாரு? செல்லக்குட்டி யார் வந்திருக்கு? வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்கடா செல்லக்குட்டி. இன்னொரு முறை உங்க பேர் மட்டும். உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? இங்கிலீஷா ரொம்ப பிடிக்கும். சரி, எல்லாரும் குழந்தைகிட்ட ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்பாங்க, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிதானே? அச்சோ பாவம்ல, அப்பாவும் அம்மாவும் பிடிக்கும், அப்பாவும் பிடிக்கும் அப்படி சொல்லணும், சரிங்களா? அப்பா பாவம்ல, அப்படி சொல்லக்கூடாது, ஓகேவா? ஓகே, அடுத்த தடவை கேட்கும் போது நீங்க கரெக்டா சொல்லணும். இப்ப நான் கேட்கிறேன், சொல்லுங்க, அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? சூப்பர் சூப்பர் சூப்பர்மா, சூப்பர் சூப்பர். சரி சொல்லுங்க, பட்டாம்பூச்சிகள் என்ன பேச வந்திருக்கீங்க? அப்படியா, அது எப்போ வருதுமா? எனக்கு தெரியாதே.
1: சொல்லலாமா?
0: சொல்லலாம். எந்த தேதி வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? எப்போ?
1: ஆகஸ்ட்.
0: அப்பாடி, பயங்கரமா எல்லாமே விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்.

0: சொல்லுங்க, அதை பத்தி என்ன சொல்ல போறீங்கன்னு சொல்லுங்க.
1: Good morning everyone. Today is
0: சொல்லுங்க.
1: Today is Independence Day. Today is
0: ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்துட்டு விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா, இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு டிவி பார்க்கறதுனா ரொம்ப பிடிக்குமா? உனக்கு வெளியில் போய் விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா, இல்லை வீட்டுக்குள்ளே வந்துட்டு டிவி பார்க்கறதுலாம் ரொம்ப பிடிக்குமா? ரெண்டுமே பிடிக்கும். சரி, எங்கேயாவது ஒரு ஊருக்கு போனால் எங்கே போகலாம்? விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓடி பிடிச்சி விளையாடுவியா, கண்பூத்தி விளையாடுவியா, இல்ல வந்துட்டு எப்படி உங்களுக்கு ரொம்ப எந்த விளையாட்டு ரொம்ப பிடிக்கும்? பால் வச்சு விளையாடுறது ரொம்ப பிடிக்குமா? ஓடி பிடிச்சி விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன குட்டி குட்டின்னு ஓடி போயிட்டு பிடிச்சிருவீங்க? என்ன ரொம்ப ரொம்ப கியூட்டா அழகா வந்து பேசியிருக்கீங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: முட்டை கிடைக்கிட்டா
0: கொடுத்துடலாம் உங்களுக்கு. அவங்க கேட்டுட்டு இருக்க எல்லா குழந்தைகளுக்காகவும் பாடல் கொடுத்துடலாம்.

நேரம் 8:21 ஆச்சு. பட்டாம்பூச்சிக்குள்ள குழந்தை ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவங்களுக்காக கிளாப்ஸ்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் நம்ம கேட்டுட்டு இருக்கோங்க. பட்டாம்பூச்சிகள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இப்போ நம்ம வந்துட்டு நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரியான நம்ம கதையெல்லாம் கேட்டுட்ருக்கோங்க. இந்த நம்பிக்கை அப்படின்றது நம்ம குழந்தைங்க மேலே ரொம்ப அதிகமாக வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும், அவங்க மேலேயே ஒரு நம்பிக்கை வரும். அது மட்டும் இல்லை, உறவுகளுக்கிடையே வந்துட்டு ஒரு நிறைய நம்பிக்கை வைக்கணும். பார்த்திங்கன்னா

0: ஒரு குழந்தைய வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறதுக்காக வந்துட்டு ஏற்றி விட்டுருக்காங்க, ஒரு வேனில் ஏற்றி விட்டுருக்காங்க. ஒரு வேன் டிரைவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த குழந்தைய வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, பட் ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? கூப்பிட்டு நிற்க வச்சுட்டு என்ன அப்படின்னா, அந்த குழந்தை சொல்லுது, இல்லை என்னை முக்கிலேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை வீட்டு வாசலில் இறக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லுது. அந்த வேன் டிரைவர் சொல்கிறாரு, இல்லை இல்லை இல்லை, நான் வீட்டு வாசலில் தான் இறக்குனேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்போ நடுவில் வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மா நிற்கிறாங்க. என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, என் குழந்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக என் குழந்தை பொய் சொல்லாது, நீங்கள் வந்துட்டு அங்கே தள்ளி தான் இறக்கி விட்டுருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த குழந்தை மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கையோ வச்சுட்டு அவங்க சொல்கிறாங்க. என்னம்மா அந்த சின்ன குழந்தை சொல்கிறத உண்மைன்றீங்க, நான் சொல்கிறத பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேன் டிரைவர் வந்து சொல்கிறார், இல்லை இல்லை இல்லை, என் குழந்தை பொய்யே சொல்லாது, கண்டிப்பாக பொய்யே சொல்லாது, அது மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க அம்மா சொன்னோன்னே அந்த குழந்தைக்கு வந்து அப்படி ஒரு சந்தோஷம், உலகத்தில் வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு வந்து அந்த நேரத்தில் கிடச்சிருச்சு. என்ன அப்படின்னா, எங்கள் அம்மா என்னை வந்து விட்டு கொடுக்காமல் பேசியிருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் அந்த குழந்தை இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த வேன் டிரைவரை தனியாக பார்த்துட்டு, உங்கள் முன்னாடி வந்துட்டு என் குழந்தைய வந்து என்னால் விட்டு கொடுத்து பேச முடியல, என்ன நடந்துச்சு அப்படின்லாம் எனக்கு தேவையில்லை, பட் அந்த இடத்துல விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக என் குழந்தைய நான் வந்து விட்டு கொடுக்காமல் பேசினேன், எது உண்மை எது பொய்யெல்லாம் கிடையாது, என் குழந்தைய இனிமேல் கரெக்டாக கொண்டுட்டு வந்து நீங்கள் வந்துட்டு இறக்கி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கமும் சமாதானமாக பேசிட்டாங்க. எல்லா முன்னாடியும் தன்னுடைய குழந்தைய விட்டு கொடுக்காமையும் பேசிட்டாங்க. அந்த விஷயம் அந்த குழந்தையோட மனசில் ஆழமாக பதிஞ்சிருங்க, நம்ம அம்மா அப்பா நம்ம மேலே அந்த நம்பிக்கையை வச்சுருக்காங்க அப்படின்றது. இதனால் அந்த குழந்தை அதுக்காக அந்த நம்பிக்கைக்காக உண்மையாக இருக்கும். அந்த குழந்தை அம்மா அப்பா கிட்ட கரெக்டாக இருக்கும், கரெக்டாக பேசும், ஏன்னா எங்கள் அம்மா என்னை நம்புகிறாங்கல்ல அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை இருந்துக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையும் எதுக்காண்டியும் குழந்தைகளை விட்டு கொடுக்காதீங்க, நம்பிக்கையோடு இருங்க, இதை சொல்கிறதுக்கு அது கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சிகளில் ஒரு பாடல் வந்துட்டு இருக்குது, கேட்கலாம்.
1: உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்கறேன், தி பேக்ல புஷ்.

0: I'll stick to games.
1: வெண்ணிலவில் லண்டு வாங்கி மச்சு

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இது இளையோர் உலகம். இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தாங்க கேட்க போறோம். பல்சுவை நிகழ்ச்சியில இணையம் இல்லாத ஒரு வாரம் எப்படி இருக்கும், செமி கண்டக்டர்னா என்ன, ஃபாஸ்ட் ஃபுட்டா இல்ல அது ஃபேக் ஃபுட்டா அப்படிங்கிற தலைப்புகள்ல மாணவர்கள் நமக்கு உரை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனை தொடர்ந்து இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இரண்டாம் பகுதியாக இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள் கேட்கலாம். நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை. வாங்கினர்களே, இளையர் உலகம் நிகழ்ச்சிய சூப்பரா ஆரம்பிக்கலாமா? இளையர் உலகம் நிகழ்ச்சியில் முதலாவதாக தியாகராஜர் பொறியியல் கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி தாங்க கேட்க போறோம். இணையம் இல்லாத ஒரு வாரம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதை பத்தி தான் நம்மளுக்கு கலந்துரையாடலாக வழங்க மாணவிகள் கே சிந்துஜா மற்றும் எம் லேகா காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம்.
3: ஹாய்ப்பா, எப்படி இருக்க?
4: நல்லா இருக்கேன்ப்பா, நீ எப்படி இருக்க?
3: நான் நல்லா இருக்கேன்ப்பா. சரி, இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன்.
4: சொல்லு, என்ன டாபிக்?
3: இமேஜின் பண்ணுப்பா, நாளைக்கு மார்னிங் எழுந்த உடனே இன்டர்நெட் ஒர்க் ஆகல, ஒரு நாள் இல்ல ஒரு வீக்கே இன்டர்நெட் இல்ல, என்ன ஆகும்?
4: ஐயோ, ஃபர்ஸ்ட் ரியாக்ஷனே ஷாக்கு தான். இப்போ இன்டர்நெட் இல்லாமல் ஒரு நாள் இருக்கிறதே கஷ்டம், இதில் ஒரு வீக்னா ரொம்ப பெரிய சேலஞ்ச் ஆயிருமே.
3: கரெக்டுப்பா, காலையில் எழுந்த உடனே நம்ம மொபைல் எடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஜிமெயில் ஏதாவது ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துரும், அதுவே நம்ம டெய்லி ரொட்டீனாக ஆயிடுச்சு.
4: ஆமாம், எஸ்பெஷலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்நெட் ரொம்ப முக்கியம். ஆன்லைன் கிளாஸஸ், அசைன்மெண்ட், நோட் டவுன்லோட், ப்ராஜெக்ட் ரிசர்ச், கோடிங், எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், எல்லாத்துக்குமே இன்டர்நெட் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது.
3: ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அதான தேவை. மீட்டிங், கிளவுட் ஸ்டோரேஜ், ஆன்லைன் கொலாபரேஷன், ஏகப்பட்டது இருக்கு. நிறைய ஒர்க் இன்டர்நெட் மேலே டிபெண்ட் ஆயிடுச்சு இப்போ.
4: ஆமாப்பா, கரெக்ட். பேங்கிங், யூபிஐ பேமெண்ட், ஆன்லைன் ஷாப்பிங், டிக்கெட் புக்கிங், ஃபுட் டெலிவரி, ஜிபிஎஸ் நேவிகேஷன், டெய்லி யூஸ் பண்ற நிறைய சர்வீசஸும் அப்படியே ஸ்டாப் ஆயிரும்.
3: ஆனா இதுல ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்குல்ல?
4: கண்டிப்பா, இன்டர்நெட் இல்லாம இருந்தா ஃபேமிலி

0: கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நேரில் உட்காந்து பேசலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணி பேசலாம், புக்ஸும் நம்ம ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம்.
1: அது மட்டும் இல்லைப்பா, வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், கிரிக்கெட், பேட்மிண்டன், எப்பா அவுடோர் ஆக்டிவிட்டிஸ் என்னவோ இருக்கு, பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகிரும்.
0: ஆமாம், இப்போ பல பேர் டெய்லி 6 to 8 hours ஸ்க்ரீன் முன்னாடியே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரு வாரம் இன்டர்நெட் இல்லாமல் இருந்தால் ஸ்க்ரீன் டைம் ரொம்ப குறைஞ்சிரும்.
1: ஸ்க்ரீன் டைம் குறைஞ்சா கண்ணுக்கு ரொம்ப ரெஸ்ட் கிடைக்கும், நெக் பெயின் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும், நைட் ஸ்லீப் குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகும்.
0: மென்டல் ஹெல்த்துக்கும் இது நல்லதுப்பா. சோஷியல் மீடியாவில் கம்பேர் பண்ணுறது அன்னெசரி ஸ்க்ரோலிங், ஸ்ட்ரெஸ், ஆங்ஷியட்டி, இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிரும்.
1: கரெக்டு, நிறைய பேர் 5 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்குறேன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆனால் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணுவாங்க, அது அவாய்ட் ஆகணும்.
0: அதுதான்ப்பா, இப்போ டைம் மேனேஜ்மெண்ட்டும் இம்ப்ரூவ் ஆகும், நம்ம ஆக்சுவல் கோல்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
1: ஆனால் அதில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது என்ன?
0: இருக்கும் அதுக்கும். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணவும் முடியாது, ஆன்லைன் மெட்டீரியல் அக்சஸ் பண்ண முடியாது, ரிசர்ச் ஒர்க்கும் ரொம்ப ஸ்லோவாயிரும்.
1: பிஸ்னஸ்க்கும் இம்பாக்ட் இருக்கு, ஆன்லைன் டிரான்சாக்ஷன், கஸ்டமர் சப்போர்ட், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாம் எஃபெக்ட் ஆகும்.
0: இப்போ யோசிச்சு பாருங்க, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல கூட கம்யூனிகேஷனே பண்ண முடியாது, அதனால இன்டர்நெட் எவ்வளவு முக்கியம்னு அப்பதான் நமக்கு புரியவே வரும்.
1: ஆனா இன்டர்நெட் இல்லாம இருக்கிறது நமக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுக்கும்பா.
0: என்ன லெசன் பா? அப்படி
1: டெக்னாலஜி நம்ம லைஃபை ஈஸி ஆக்குது, ஆனால் டெக்னாலஜி மேலே ஓவர் டிபெண்ட் ஆகக்கூடாது, பேசிக் ஸ்கில்ஸ்க்கு நமக்கு தெரியணும்.
0: எக்ஸாக்ட்லிப்பா, கூகுள் இல்லாமல் நம்மளாவே யோசிக்க ஆரம்பிச்சிருவோம், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், கிரியேட்டிவிட்டி, கான்சென்ட்ரேஷன் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும்.
1: அதே மாதிரி ஹாபீஸ்க்கும் டைம் கிடைக்கும், மியூசிக் கேட்கலாம், டிராயிங் பண்ணலாம், டைரி எழுதலாம், பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்.
0: கரெக்ட்ப்பா, ரியல் கான்வர்சேஷன் அதிகமாக நடக்கும், மொபைல் ஸ்க்ரீனை விட மனுஷங்களை பார்த்து பேசுகிற பழக்கம் திரும்ப வந்துடும்.
1: நம்ம லைஃப்பில் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம்ப்பா, இன்டர்நெட் யூஸ் பண்ணுற தப்பு இல்லை, ஆனால் அது நம்ம டைமை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தா தான் ப்ராப்ளம்.
0: அதனால தான் சில பேர் சண்டே டிஜிட்டல் டிடாக்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, கொஞ்ச நேரம் ஃபோனை சைடில் வச்சுட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க.
1: அது ரொம்ப நல்ல ஹேபிட்ப்பா. ஒரு வாரம் இன்டர்நெட் இல்லாமல் இருக்கிறது அவசியம் இல்லை, டெய்லி கொஞ்சம் ஸ்க்ரீன் டைம் ரெடியூஸ் பண்ணாலே போதும்.
0: அப்சல்யூட்லி, டெக்னாலஜி ஷுட் பி அவர் டூல், நாட் அவர் மாஸ்டர்.
1: ஸோ இன்டர்நெட் இல்லாமல் ஒரு வாரம் இருக்கிறது ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் அதுவே பழகி போயிடும். ஹெல்த், ஃபேமிலி, டைம் மேனேஜ்மெண்ட், பீஸ் ஆஃப் மைண்டு, செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாத்தோட இம்பார்ட்டன்ஸ் புரிய வைக்கும்.
0: கரெக்ட்ப்பா, இன்டர்நெட் யூஸ் பண்ணுங்கள், ஆனால் லிமிட்ல யூஸ் பண்ணுங்கள். ரியல் லைஃப் மெமரிஸ் தான் லைஃப் லாங் இருக்கும், ஆன்லைன் மொமெண்ட்ஸ் இல்லை.
1: யூஸ் இன்டர்நெட் வைஸ்லி, லிவ் லைஃப் ஃபுல்லி.
2: செமிகண்டக்டர், இது நம்ம வாழ்க்கையில என்ன ஒரு பங்கு வகிக்குது அப்படிங்கறத நம்மளுக்கு சொல்ல காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவிகள் கேஜி பிரீத்தி மற்றும் கே சிந்துஜா.
3: டேய், என்னதான் அப்ப இருந்து போன்லயே உத்து பார்த்துட்டு இருக்க?
0: போன்ல நியூஸ் தாண்டா பாத்துட்டு இருக்கேன். நம்ம நாட்டுக்குன்னு செமிகண்டக்டர்ல வந்து தனியா நிதி ஒதுக்கிட்டு இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலான்னு தான் பாத்துட்டு இருக்கேன்.
3: செமிகண்டக்டரா? சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், லேப்டாப், ஸ்மார்ட் வாட்ச், டிவி எல்லாமே எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எப்பாவது யோசிச்சிருக்கியா நீ?
0: யோசிச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன டெக்னாலஜி இருக்குன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாதுடா.
3: அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி தான்.
0: சரி, எனக்கு செமிகண்டக்டர்னா மேலோட்டமாக என்ன அப்படின்னு தான் தெரியும், அதை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்றியா?
3: சிம்பிளாக சொல்லணும்னா, கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுற கண்டக்டரும் கிடையாது, ஃபுல்லாக பிளாக் பண்ணுற இன்சுலேட்டரும் கிடையாது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு மெட்டீரியல் தான் செமிகண்டக்டர்.
0: ஓ, அதனால தான் அதுக்கு செமிகண்டக்டர்னு பேர் வச்சிருக்காங்களா?
3: எக்ஸாக்ட்லி, கரண்ட் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால தான் மோஸ்ட்லி எல்லா எலக்ட்ரானிக் டிவைஸஸ்லேயும் அது இருக்கு.
0: சரி, எந்த மெட்டீரியலில் செமிகண்டக்டர்லாம் தயாரிக்கிறாங்க?
3: சிலிக்கான் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, ஜெர்மானியமும் யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் சிலிக்கான் வந்து நமக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்கும், அது ஸ்டேபிளாகவும் இருக்கும்.
0: சிலிக்கானா? அது எப்படி கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது?
3: பியூர் சிலிக்கானில் வந்து கண்டக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும், அதில் வந்து இம்ப்யூரிட்டியை ஆட் பண்ணும்போது அதோட கண்டக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், இதுக்கு பேர் தான் டோப்பிங்.
0: ஓ சரிப்பா, டோப்பிங்கில் ஏதாவது டைப்ஸ்லாம் இருக்கா?
3: ஆ, ரெண்டே ரெண்டு டைப் தான், என் டைப், பி டைப்.
0: என் டைப்னா என்ன?
3: அதாவது இப்போ சிலிக்கானில் வந்து பாஸ்பரஸ் மாதிரி பென்டாலண்ட் ஆட்டம் சேர்ப்பாங்க, அதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால கரண்ட் வந்து ஈஸியாக ஃப்ளோ ஆகும்.
0: அப்போ பி டைப்னா?
3: போரான் மாதிரி ட்ரைவலண்ட் ஆட்டம் சேர்ப்பாங்க, அதில் வந்து ஹோல் டைப், ஹோல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும், அந்த ஹோல்ஸ் மூலம்தான் கரண்ட் வந்து கண்டக்ட் ஆகும்.
0: சரி, இப்போ என் டைப்பு பி டைப்பு சேர்ந்தால் என்ன ஆகும்?
3: என் டைப்பும் பி டைப்பும் சேர்ந்தால் பிஎன் ஜங்ஷன் ஒன்று உருவாகும், இது வந்து செமிகண்டக்ட் டிவைசஸோட ஒரு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம்.
0: அப்படி பிஎன் ஜங்ஷன்ல என்ன ஸ்பெஷல்?
3: அதுல வந்து டிப்ளஷன் ரீஜன் ஒன்னு கிரியேட் ஆகும், அந்த ரீஜன் வந்து கரண்ட் ஃப்ளோவை வந்து கண்ட்ரோல் பண்ணும்.
0: ஓ சரிப்பா, இப்போ நான் டயோடை பத்தி கேக்குறேன், டயோடு எப்படி ஒர்க் ஆகும்?
3: டயோடுக்கு வந்து ஃபார்வர்ட் பயஸ் கொடுத்தா கரண்ட் ஃப்ளோ ஆகும், ரிவர்ஸ் பயஸ் கொடுத்தா கரண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளோ ஆகாது.
0: ஓ, அதனால டயோடை ரெக்டிஃபையராகவும் யூஸ் பண்றாங்களா?
3: கரெக்டு, நம்ம வீட்டில் வர்ற ஏசி கரண்ட்டை வந்து டிசியாக கன்வெர்ட் பண்ண ரெக்டிஃபையர் சர்க்கியூஸில் டயோடு யூஸ் பண்ணுவாங்க.
0: டிரான்சிஸ்டரும் செமிகண்டக்டர் டிவைஸ் தானா? அப்போது
3: ஆமாம், டிரான்சிஸ்டர் வந்து எலக்ட்ரானிக்

0: வேர்ல்டோட ஒரு பேக் போன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து ஸ்விட்ச் ஆகும் ஆம்பிளிஃபயராகவும் ஒர்க் பண்ணும்.
1: இப்போ நம்ம மொபைல் ப்ராசஸர்ல நிறைய டிரான்சிஸ்டர் இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், உண்மையா அது?
0: ஆமா, இப்போ ஒரு சிப்னு எடுத்துக்கோ, அதுல வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் வரைக்கும் இருக்கும்.
1: இதுல என்ன அட்வான்டேஜ்?
0: டிவைஸ் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும், பவர் கன்சம்ஷன் குறையும், பெர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகும்.
1: சரி, இப்போ செமிகண்டக்டர் பத்தி பேசணும், இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது?
0: எங்கெல்லாம் யூஸ் ஆகுதா? மொபைல் போன், கம்ப்யூட்டர், டிவி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட், சேட்டலைட்ஸ், டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஏ டிவைசஸ், அதே மாதிரி ரோபாட்டிக்ஸு, அப்புறம் 5G கம்யூனிகேஷன், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்னு லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும், எக்கச்சக்கமாக சொல்லிட்டு இருக்கலாம்.
1: அப்போ இப்போ நம்ம எலக்ட்ரிக் காரில் கூட செமிகண்டக்டர் தான் இருக்குது, அப்படி தானே?
0: கண்டிப்பாக. பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், மோட்டார் கண்ட்ரோலர், சென்சார்ஸ், டிஸ்பிளே, நேவிகேஷன் சிஸ்டம், எல்லாத்துலேயும் செமிகண்டக்டர் டிவைசஸ் தான் இருக்கும்.
1: செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் வந்து ஈஸியா இல்லை எப்படி, கஷ்டமா?
0: ஈஸியா அதெல்லாம் இல்லை. சிப் ஸ்கிரீன் ரூமில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கொஞ்சம் டஸ்ட் இருந்தாலும் சிப் வந்து டேமேஜ் ஆகிடும்.
1: ஓ, அப்போ அதனால தான் சிப் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க.
0: ஆ, எக்ஸாக்ட்லி. மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி, அதுக்கு தான் செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்.
1: இப்போ நம்ம இந்தியாவும் செமிகண்டக்டர் ஃபீல்டில் வளர்ந்துட்டு தான் இருக்கா?
0: ஆமாம், கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து நிறைய செமிகண்டக்டர் ப்ராஜெக்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதிர்காலத்தில் இந்த ஃபீல்டில் ரொம்ப அதிக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்.
1: இப்போ ஈசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் நல்ல கரியர் இருக்குமா?
0: ஆ, ரொம்ப நல்ல கரியர் இருக்கும். விஎல்எஸ்ஐ டிசைன், சிப் டிசைன், எம்பெடட் சிஸ்டம், டெஸ்டிங், ஃபேப்ரிகேஷன், ரிசர்ச் மாதிரி எக்கச்சக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடைக்குது.
1: இதில் அட்வான்டேஜஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்கிறியா?
0: அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லணும்னா, இதோட சைஸ் ரொம்ப ஸ்மால், ஹை ஸ்பீட், லோ பவர் கன்சப்ஷன், அதே மாதிரி ரிலையபிள் பர்ஃபார்மன்ஸ், லாங் லைஃப், இதுதான்.
1: இப்போ இதுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன சொல்லுவேன்?
0: அதான் முன்னாடியே சொன்னேன்ல, மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப அதிகம்னு. அதே மாதிரி ஹை டெம்பரேச்சரில் வந்து மேபி இதோட பர்ஃபார்மன்ஸ் குறையலாம். அதே மாதிரி ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்.
1: இப்போ எனக்கு செமிகண்டக்டர் பற்றி நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு.
0: அதான்ப்பா, நம்ம வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லையும் செமிகண்டக்டர் தான் இருக்குது, அதுதான் அடிப்படையே.
1: உண்மைதான், இனிமேல் நம்ம மொபைல் யூஸ் பண்ணும்போதெல்லாம் இதோட டெக்னாலஜி தான் எனக்கு ஞாபகம் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, தேங்க்ஸ்.
2: ஃபாஸ்ட் ஃபுட்னு சொல்லலாமா, இல்லை அதை ஃபேக் ஃபுட்னு சொல்லலாமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சின்ன நாடகம் வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க மாணவிகள் ஆர் கமலி மற்றும் ஏ எவாஞ்சலின் குளோரி.
3: ஏ கமலி, ஃபைனலாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டியா? நான் உன்னை பார்க்க ஹாஸ்பிட்டல் வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேன்.
4: ஆமாம் குளோரி, இன்றைக்கி மார்னிங் தான் டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, இப்போ தான் வீட்டுக்கு போகிறேன்.
3: சரி, ஃபஸ்ட்டு சொல்லு, என்ன தான் ஆச்சு உனக்கு? சடனாக ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆட்டனு கேள்விப்பட்டேன்.
4: நான் என்ன சொல்ல, எனக்கு ஃபாஸ்ட் ஃபுட் மேலே ரொம்ப கிரேஸில் டெய்லி பர்கர், பீஸா, ஃப்ரைஸ்ன்னு சாப்பிட்டு இருந்துட்டேன்.
3: அதான் நான் அப்பயே சொன்னேன், கொஞ்சமாவது கண்ட்ரோல் பண்ணு. நீ எங்க கேக்குற?
4: கரெக்டு தான், நானும் சீரியஸா எடுக்கல, பிஸி லைஃப்னு சொல்லிட்டு டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுட்டு இருந்துட்டேன்.
3: அப்ப என்ன நடந்துச்சு?
4: லாஸ்ட் சாட்டர்டே நைட் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனேன். போன இடத்துல பர்கர், ஃப்ரைஸ் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தா ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாயிருச்சு.
3: ஃபுட் பாய்சனிங்கா?
4: தெரியல, பெயின் ரொம்ப சிவியரா இருந்துச்சு. வாமிட்டிங், லூஸ் மோஷன், ஃபீவர் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு.
3: ஐயோ, அப்பனா ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போயிட்டியா?
4: ஃபர்ஸ்ட் ஃபேமிலி நார்மல் மெடிசன் எல்லாம் கொடுத்தாங்க, ஆனா அந்த கண்டிஷன் இம்ப்ரூவே ஆகல. நைட் 2 மணிக்கு எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டு போய் சேர்த்தாங்க.
3: ரொம்ப கஷ்டம்ப்பா. டாக்டர் என்ன சொன்னாரு?
4: டாக்டர் சொன்னாரு டைஜஷன் ப்ராப்ளம்னு, டீஹைட்ரேஷன், அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ்னால உனக்கு இது வந்திருக்கும் அப்படின்னாரு.
3: அதான் நான் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், டெய்லி ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டா ஏதோ ஒரு நாள் ரியாக்ட் பண்ணுவோன்னு.
4: பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் பண்ணாங்க. தேங்க்ஃபுல்லி சீரியஸா ப்ராப்ளமே இல்லை, ஆனா 3 டேஸ்ல அப்சர்வேஷன் வச்சாங்க.
3: ஹாஸ்பிட்டல் ஃபுட் சாப்பிட்டாதான் உனக்கு கொஞ்சம் லெசன் கிடைச்சிருக்கும்.
4: அதுதான் பிக்கஸ்ட் பனிஷ்மெண்ட், சால்ட் கம்மி, ஆயில் கம்மி. ஆனா அப்போதான் ஹெல்த்தி ஃபுட் எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சிச்சு.
3: சரி, ரூம்ல தனியா தான் இந்த போர் அடிக்கலையா?
4: ஏ, ரொம்ப போர் அடிச்சிச்சு. போன் யூஸ் பண்ண கூடாதுன்னு லிமிட் போட்டாங்க, டைம் போகவே இல்லை தெரியுமா?
3: அப்போ உனக்கு யோசிக்க நிறைய நேரம் கிடைச்சிருக்கும்ல?
4: ஆமா, நான் என் லைஃப பத்தி நல்லா யோசிச்சேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணது, லஞ்ச் லேட்டா சாப்பிட்டேன், ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் பாக்கெட் ஃபுட்டா சாப்பிட்டேன், நைட் ஹெவியா சாப்பிட்டேன், இதெல்லாம் பெரிய பிரச்சனையா வந்து போச்சு.
3: ஆமா, இதெல்லாம் பாடிக்கு ரொம்ப ஓவர்லோட்பா.
4: இப்போ டாக்டர் ஸ்ட்ரிக்டா வார்னிங் கொடுத்துருக்காரு, இனிமே ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுங்கன்னு, இல்லனா ஃபியூச்சர்ல பெரிய ப்ராப்ளம் வருமா.
3: கரெக்ட் தான். இப்போ என்ன பிளானு?
4: இப்போ மார்னிங் கரெக்டா ஃப்ரூட் சாப்பிட்டுருவேன், பிரேக்ஃபாஸ்ட்லாம் கரெக்டா எடுத்துப்பேன், அம்மா சமையல் தான் இப்பெல்லாம், வாட்டர் கூட நிறைய குடிச்சு ஹெல்த்தியா வச்சிருக்கேன். வீக்லி ஒன்ஸ் தான் அவுட் சைட் ஃபுட் சாப்பிடணும்னு இருக்கேன்.
3: ஏ, வீக்லி ஒன்ஸே கொஞ்சம் ஓவர் தான்.
4: சரி சரி, மந்த்லி டுவைஸ் போலாம்ல.
3: அது பெட்டர். எக்ஸசைஸ்ல அதை பண்ற ஐடியா இருக்கா?
4: டாக்டர் வாக்கிங் போக சொன்னாங்க, டெய்லி 30 மினிட்ஸ் வாக்கிங் பண்ண போறேன்.
3: சூப்பர்ப்பா, ஹெல்த்தை விட முக்கியமான விஷயம் எதுவுமே கிடையாது.
4: கரெக்டு தான், ஹாஸ்பிட்டல் பெட்டில் படுத்திருந்தப்போ தான் தெரிஞ்சிச்சு ஹெல்த் வேல்யூ எவ்வளோன்னு.
3: ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப டென்ஷன் ஆயிருப்பாங்களே?
4: ஆமாம், ரொம்ப. அம்மா அழுதுட்டாங்க, அப்பாலாம் வெளியே இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணாங்க.
3: அதான், நம்ம ஹெல்த் பற்றி நம்ம

0: மட்டும் இல்லை ஃபேமிலியும் கன்சர்ன் ஆகும்.
1: அதனால இனிமே கேர்லெஸ்ஸாக இருக்க மாட்டேன்.
0: நல்ல டெசிஷன். உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் போய் சொல்லு டெய்லி ஜங்க் ஃபுட் சாப்பிட்ற ட்ரெண்டை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு.
1: கண்டிப்பாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை இனிமேல் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுவேன் கரெக்டாக.
0: சரி கமலி, இப்போ வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடு, டாக்டர் சொன்ன மெடிசன்ஸை ரெகுலராக எடுத்துக்கோ.
1: அதான் பண்ணணும். தேங்க்ஸ் க்ளோரி வந்து என்ன விசாரிச்சதுக்கு.

இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் இனி கேட்கலாம் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு செய்திகள். வருமான வரி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதுநிலை தனி செயலர் மற்றும் தனி செயலர் பதவிக்கு மொத்தம் 42 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக பட்டப்படிப்பு மற்றும் நிமிடத்துக்கு 120 வார்த்தை சுருக்கெழுத்து திறனும் கொண்டிருக்கணும். வயது வரம்பை பொறுத்தவரைக்கும் 16/8/2026 படி 18 வயது முதல் 35 வயது வரையுள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கான தேர்வு மையமாக சென்னை உள்ளது. இதற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும், விண்ணப்ப கட்டணம் கிடையாது. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் August 16/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய ITAT.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம். இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அப்ரண்டிஸ் பிரிவில் கெமிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் உள்ளிட்ட பதவிகளுக்கு மொத்தம் 1450 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதியாக பிளஸ் டூ, ஐடிஐ, டிப்ளமோ, பட்டப்படிப்பு இதில் ஏதேனும் ஒன்று முடிச்சிருக்கணும். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 12/8/2026 படி 18 வயது முதல் 24 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். தேர்ச்சி முறையாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்க ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும், விண்ணப்பிக்க கடைசி நாள் August 12/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய IOCL.com என்ற இணையதள முகவரியை அணுகலாம். சென்னையில் உள்ள மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்தில் காலிப்பணியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கிளர்க் மற்றும் சமூக பணியாளர் பதவிக்கு மொத்தம் 6 இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பிளஸ் டூ டிகிரி, சோசியாலஜி டிகிரி அல்லது டிப்ளமோ இதில் ஏதேனும் ஒரு படிப்பை முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 18 வயது முதல் 30 வயது வரை உள்ள இளைஞர்கள் இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கான தேர்ச்சி முறையாக எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு நடைபெறும். இந்த வேலைவாய்ப்பிற்கு நீங்கள் விண்ணப்பிக்க இணையதளத்தில் உள்ள விண்ணப்பத்தை பதிவிறக்கி பூர்த்தி செய்து அதனை த டைரக்டர் ஜெனரல், சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ், ஜிஎஸ்டி ரோட், தாம்பரம் சானட்டோரியம், சென்னை 600047 என்ற முகவரிக்கு விண்ணப்பத்தினை அனுப்ப வேண்டும். இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் September 9/2026. இந்த வேலைவாய்ப்பிற்கு விண்ணப்பிக்க மேலும் இது குறித்த விவரங்கள் அறிய CCRS.ayush.gov.in என்ற இணையதள முகவரியை அணுகலாம்.

0: இளையர் உலகம் நிகழ்ச்சியில் இனி நிறைவு பகுதியாக கேட்கலாம் இளைஞர்களுக்கான முன்னேற்ற சிந்தனை. உரை வழங்குகிறார் எஸ் ராதா அவர்கள்.
1: வணக்கம். ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவோம், ஒழுக்கமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெற்றோர்களும் சரி பெரியோர்களும் சொல்லுவாங்க. ஒழுக்கம்னு சொல்கிற வார்த்தையை கேட்டாலே இன்றைய இளைஞர்களுக்கு அது ஏதோ ஒரு கட்டுப்பாடு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாது. அதிலும் சுய ஒழுக்கம், அது உங்களை முதலில் நீங்கள் ஒழுக்கமானவர்களாக, உங்கள் நேரத்தை எப்படி ஒழுக்கமானதாக ஆக்கிக் கொள்கிறீர்கள் என்பது மிக முக்கியமானது. அது எப்படின்னா, நம்மளை நாமளே நிர்வகித்து கொள்ளும் திறன். நாம் ஒரு பெரிய கம்பெனியோ மற்றதையோ நிர்வகிக்கிறது அப்புறம், அது படிப்பு, கனவுகள், எதிர்காலம், இது எல்லாத்துலேயும் ஒரு வெற்றிகரமாக நாம் இருக்கணும்னா சுய ஒழுக்கம் என்பது மிக மிக முக்கியம். அதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், அது டைம் மேனேஜ்மெண்ட், இல்லாட்டி நேர மேலாண்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளில் நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் திட்டமிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியம். வாழ்க்கையில் ஜெயித்தவங்க எல்லாருமே இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்பதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தாங்க. தினசரி இலக்குகளை நிர்ணயித்து அதை தொடர்ந்து நிறைவேற்றுவார்கள். அடுத்தது வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை கவனச்சிதறல்னு சொல்லுவாங்க. அதை எப்படி நாம் வெல்லப்போகிறோம்? இன்றைக்கு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொபைல், சமூக ஊடகங்கள், திரைப்படங்கள், இப்படி பெரிய சவால்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் சுய ஒழுக்கம் இருந்தால் எதை எப்போ செய்யணும்னு

0: நமக்கு தெரியும். இது எதையுமே நம்ம தவிர்க்க முடியாது. ஆனால் அதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்க முடியும். படிப்பதற்கு ஒரு நேரம் என்றால் மொபைலில் வந்து நாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நேரம். இப்படி நேரத்தை ஒதுக்குவது என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து ஹேபிட் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் பழக்கங்களை உருவாக்குதல். நல்ல பழக்கங்கள்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சின்ன வயசில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே தான் இதுவும். தினசரி நம்ம காலையில் 6 மணிக்கு எழுந்து இரவு 10 மணிக்கு படுக்க போகிறோன்னு ஒரு நேரத்தை நாம் குறித்து கொண்டால் அந்த நேரத்திற்குள் நாம் என்னென்ன எந்தெந்த நேரத்தில் செய்யணுன்ற ஒரு பழக்கம். தினசரி எழுந்திருத்தல், உடற்பயிற்சி, புத்தகம் படித்தல், சரியான உணவு, எப்போ உணவை சாப்பிடணும், இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதையெல்லாம் வந்து ஒரு நாளைக்குள் நாம் எப்பெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நாம் வந்து நிர்ணயம் செய்து கொண்டால் நமக்கு அது எளிதாக இருக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா தோல்வியை எதிர்கொள்ளும் வலிமை. இன்றைக்கு நிறைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்வில் தோற்றுப்போனாலே ஏதோ வாழ்க்கையை தோற்றுப்போன மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. எந்த தோல்வியும் எதிர்கொள்ளும் வலிமையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அது தேர்வாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். சுய ஒழுக்கம் உள்ள மாணவர்கள் எப்பயுமே துவண்டு போக மாட்டாங்க. மீண்டும் மீண்டும் எழுந்து முயற்சி செய்வார்கள். இது ஒரு மன உறுதியை உங்களுக்கு வளர்க்கும். அதற்கப்புறம் தன்னம்பிக்கையை அதிகரித்தல். தினந்தோறும் நம்மளோட இலக்குகளை நிறைவேற்றும் போது, நான் இதை முடிச்சிட்டேன் அப்படின்னும் போது நான் என்னால் முடியும் அந்த உணர்வு பிறக்கும் பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும். இது தலைமைத்துவம். இதுதான் லீடர்ஷிப். படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, சமூக பொறுப்பு, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இதை எல்லாத்தையும் நமக்கு ஊக்குவிக்கும். சிறிய இலக்குகளை தொடங்குங்க. நான் இப்போ சொல்ல வர்றது என்னன்னா சில டிப்ஸு தான் இது. சின்ன இலக்குகள், சிறிய கோல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 25 நிமிடங்கள் தொடர்ச்சியாக படிப்பது. இதுக்கு பேர் போமோடோரோ டெக்னிக் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. படிக்கிறவங்க இதை செய்யுங்க. வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்க. 25 நிமிடங்கள் ஒதுக்கினாலே போதும், தொடர்ச்சியாக எந்த கவனச்சிதறலும் இல்லாமல். நீங்கள் இருக்கும் இடம் சரியாக இல்லைன்னா சூழலை மாற்றுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்துல சுத்தமாக இருங்க. கவனச்சிதறல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஒரு டிவியோ மொபைலோ இல்லாத அளவுக்கு உங்களையே நீங்கள் கண்காணிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு டைரியோ ஒரு நோட்லேயோ இன்றைக்கி நான் எங்கெல்லாம் வந்து ஒழுக்கத்தை காட்டினேன், எங்கெல்லாம் நான் தவறிச்சு அப்படிங்கிறது எழுதி பாருங்கள். ஒரு வாரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அதில் உங்களுக்கே உங்கள் கேள்விகளுக்கான விடை கிடைக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்காங்க, விவேகானந்தர், அப்துல் கலாம், ஹரிச்சந்திரன் சொல்லிட்டு நிறைய பேர் சாதித்தவர்கள் இருக்காங்க. அவங்களை பற்றி படியுங்கள். அது உங்களுக்கு ஒரு சுய ஒழுக்கம் அதை வந்து உயர்த்தி காட்டும். இதில் ஒரு முக்கியமான உண்மை என்னன்னா சுய ஒழுக்கம் என்பது தண்டனை கிடையாது, அது ஒரு சுதந்திரம். அது இல்லாதவர்களுக்கு சூழ்நிலைக்கு அடிமையாக்கிவிடும். நீங்கள் சுய ஒழுக்கத்தை நீங்கள் மேற்கொண்டால் அது எவ்வளவு பெரிய சுதந்திரத்தை கொடுக்கும் என்பது அதை கடைபிடிப்பவர்களுக்குத்தான் தெரியும். தங்கள் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை தாங்களே வைத்துக் கொள்கிறார்கள். வேற சூழ்நிலை கைதியாக இருக்கிறோம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் சூழ்நிலை கைதியாக ஆக மாட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான அறிவுரை என்னன்னா உன் எதிர்காலத்தை இன்று நீ உருவாக்குகிறாய். ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக ஒழுக்கத்தை வளர்த்துக்கொள். ஒரு நாள் அது உன்னை உயர்த்தும். இதுதான் சுய ஒழுக்கத்திற்கான ஒரு பெரிய பரிசாக உங்களுக்கு இருக்கும். நன்றி.
1: நேர்களே, இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சியில் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இளையோர் உலகம் நிகழ்ச்சியில். இத்துடன் இன்றைய இளையோர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி அமைப்பில் உதவி ஸ்ரீநாத். நிகழ்ச்சி அமைப்பு கே. வேல்முருகன்.

0: வாழ காற்று தேவை. சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மெகாஹெர்ட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் தினமும் காலை 6:55 சுட்டி குழந்தைகளின் மழலை பேச்சுக்களை கேட்க ரசிக்க பூந்தளிர். உங்க ஃபேவரட் ப்ரோக்ராம கேட்க மறக்காதீங்க.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:01. திசையெல்லாம் இசை பரப்பும் ஆகாஷ்வாணி முதலே எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமல்கள். வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்து உணர்வுகளுக்கு வண்ணம் தீட்டும் காற்றில் விரியும் கடிதமல்கள் நிகழ்ச்சி. தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்தங்களையும் பிரிந்திருக்கக்கூடிய நட்பையும் ஒரே புள்ளியில் இறங்கக்கூடிய பாலம் தான் இந்த கடிதங்கள். உங்கள் அன்பின் முகவரியிலிருந்து எங்களுக்கு வந்தடைந்த அந்த மலர் வரிகளை தான் இப்போ நீங்க ஒவ்வொன்றா கேட்டு ரசிக்க போறீங்க. அன்பு நேர்களாகிய நீங்கள் நம்முடைய பண்புலையில் ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய விமர்சனங்களாக இருக்கட்டும், இல்லை இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா எழுதுங்க. லெட்டர் எழுதுக்கலாம் எங்களுக்கு. எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி, நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி, சின்னச்சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு. உங்களுடைய விமர்சனங்களாக இருந்தாலும் சரி, அதே போல் உங்களுடைய விருப்ப பாடல்களாக இருந்தாலும் சரி, எழுதியுமே எழுதப்ப தனித்தனி லெட்டர்ஸ் நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களோட நான் பேசிட்டு இருக்கேன்னா பிரகாஷ் ராஜ். இப்போ நம்ம முதலாவதாக ஒரு விமர்சன கடிதம் படிச்சிடலாம். யார் எங்கிருந்து அனுப்பிச்சிருக்காங்க பார்க்கலாமா?

முதல் நேயர் மதுரை முனிச்சாலை கமலாகிருஷ்ணன் அவங்க எழுதியிருக்கக்கூடிய லெட்டர் தான் நம்ம படிக்க போகிறோம். அழகா இயற்கை துணை அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மதுரை வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கு வணக்கம். 22/7/2026 அன்று மாலை 4 மணிக்கு ஆட்டக்களம் கேட்டேன். மிகவும் நன்றாக விறுவிறுப்பாக இருந்துச்சு. இசை கேட்டு பாடல் கண்டுபிடிக்கும் நிகழ்ச்சியை நடத்திய சுபத்ரா தேவி மற்றும் கிளாரா அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி போனதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக இருக்காரு மதுரை முனிச்சாலை கமலாகிருஷ்ணன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு அடுத்து ஒரு சூப்பரான பாடல் தான் கேட்டிருக்காங்க. யார் எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா மதுரை அச்சம்பத்து, அங்கேருந்து சசி அனு அவருடைய விருப்பத்திற்காக தான் பாடல் ஒலிக்கிறது. மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திலிருந்து இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும்

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ் எஃப்எம் 100.9 நாம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்த ஒரு பாடல் விருப்ப பாடல் தான் கேட்க போறோம். ராமேஸ்வரம் அமான் ஹம்சா அவங்களுடைய விருப்ப பாடல் தான் கேட்க போறோம். ஜோடி திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் இது அவங்களுக்காகவும், கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஷ்வரம் எஃப்எம் 90.9 நாம கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வார்த்தைகளுக்கு உயிர் கொடுத்த உணர்வுகளுக்கு வண்ணம் தீட்டும் காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்து எந்த நேயருடைய விருப்ப பாடல் அப்படின்னா இளையான்குடி இக்பால் சித்தி கதிஜா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் பாடல் கேட்க இருக்கிறோம். தாலாட்டு திரைப்படத்திலிருந்து இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேயர்களுக்காகவும் இது பாடல் ஒலிக்கின்றது.

நேரம் இரவு 9:20. நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நிகழ்ச்சியில் நேர்கள் உங்கள் மனம் விரும்பிய பாடல் ரசித்து கேட்கறதா இருந்தால் நீங்களும் எழுதி அனுப்பலாம். இந்த நிகழ்ச்சியில் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதி அப்படின்னு மென்ஷன் பண்ணி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னச்சுக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு. அடுத்து ஒரு விமர்சன கடிதம் தான் படிக்க போகிறோம். என் அபிமான மதுரை வானவில் பண்பலை 103.3 வணக்கம். 21/7/2026 அன்று மதியம் வசந்த கானங்கள் கேட்டேன். பாடல்கள் அனைத்தும் மனநிறைவை தந்துச்சு. முன்பெல்லாம் 45 நிமிஷங்களில் 8 அல்லது 9 பாடல்கள் வரும். தற்போது 55 நிமிடங்கள் 13 பாடல்கள் இடம்பெறுவது மிக்க மகிழ்ச்சி தருது. அன்றைய நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி இவருடைய பாடல்கள் தந்தது சிறப்பு. பாடல்களை தேர்வு செய்து வழங்கிய சகோதரிக்கு நன்றிகளும் பாராட்டுகளும் அப்படின்னு சொல்கிறாரு. மதுரை சந்தைப்பேட்டை ஓகே சிவா அவங்க. அடுத்து ஒரு விருப்ப பாடல் கேட்டிருந்தலாமா? யார் கேட்டிருக்காங்க அப்படின்னா, தேனி காமாட்சிபுரம் அங்கேருந்து ஏ மாடசாமி அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் தேடி வந்த மாப்பிள்ளை இந்த திரைப்படத்திலிருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காரு. டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா அவங்க குரலில் கண்ணதாசன் வரிகளில் இது பாடல் ஒலிக்கின்றது. கேட்டு ரசிக்கலாம்.

காலத்தை வென்ற காவிய கானமாக கேட்டு ரசித்த ஒரு அழகான பாடல், நேயர் விருப்ப பாடலாம். அடுத்த ஒரு அழகான பாடல் தான் கேட்க போகிறோம். தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு, அங்கேருந்து எஸ்பி பாபு, சரஸ்வதி, பாலமுருகன் இவர்களுடைய விருப்பத்திற்காக தான் கலங்கரை விளக்கம் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

அந்த நிலவு தூங்கும் நேரம் அவள் நினைவு தூங்கவில்லை. அருமையான அவர்கள், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வச்சோம். நேரம் இரவு 9:29 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 அண்ட் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி நேர்களுடைய விமர்சன கடிதங்கள், விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியாக காற்றில் விரியும் கடிதமர்கள். அடுத்து எந்த நேருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, வில்லிவாக்கம் குபேந்திரன் அழகர் சாமி சகோதரர்கள் அவங்க கேட்கக்கூடிய பாடல் தான், கேட்டு ரசிக்கலாம். சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. கன்னி பருவத்திலே திரைப்படத்தில் இருந்த இதோ அவர்களுக்காகவும், கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் கேட்டு ரசிக்கலாம்.

9:34 மணி ஆயிட்டு இருக்கு. நாம எழுந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரையும் கடிதமிழர்கள். ஓடும் தண்ணீர் நீ தொட்டா பண்ணீர், சூப்பரான ஒரு பாடல் கேட்டு வச்சு முடிச்சோம். அடுத்து எந்த நேர் எந்த விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க பார்க்கலாமா? அடுத்து ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, வாசுகி, பார்கவி, மணிமாலா, நந்தினி, மோதிலால், மான்ஷி, பிரணிதா, மதுரை கைத்திரி நகர்லேருந்து குமரன் காலிலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க விரும்பமாக என்ன பாடல் கேட்டிருக்காங்கன்னா, ஜெயம் கொண்டான் திரைப்படத்துலேருந்து சூப்பரான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில்.

9:39 ஆயிட்டு இருக்குது. ஆகாஷவாணியில நாம இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடித மலர்கள். அடுத்து எந்த நேயருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் அவருடைய விருப்ப பாடல் தான் கேட்க போறோம். கிரீடம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பர் ஹிட் சாங் இது, அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் ஒழிக்கின்றது ஆகாஷவாணி.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: மடல் எழுதி காத்திருக்கும் மதுரை பண்பலினர்களுடைய மனம் விரும்பிய பாடலை காற்றலைகளில் தவிழவிடும் நிகழ்ச்சி இது. காற்றில் விரியும் கடிதமர்கள். 9:45 ஆயிட்டு இருக்கு. இப்ப அடுத்த ஒரு விருப்ப பாடல் தான் கேட்க ரசிக்க போறோம். யாருடைய விருப்ப பாடல் அப்படின்னா, விரகனூர் அங்கிருந்து சண்முகப்பிரியா அவங்களுடைய விருப்பத்திற்காக தான் புதுநெல்லு புதுநாத திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. இது அவர்களுக்காகவும் கேட்டு இணைந்திருக்கும் அனைத்து நேர்களுக்காகவும் பாடல் ஒலிக்கின்றது.

9:52 ஆயிட்டு இருக்கு. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நாம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி காற்றில் விரியும் கடிதமலர்கள். நேர்கள் உங்களுடைய விருப்ப பாடல்கள், விமர்சன கடிதங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய பாடல் விருப்பப்பட வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரியை சொல்லி நோட் பண்ணிக்கோங்க. காற்றில் விரியும் கடிதமலர்கள் பகுதியினை மென்ஷன் பண்ணி நிலைய இயக்குனர் ஆகாஷவாணி சின்னச்சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் விருப்ப பாடல்களை தனியாகவும் விமர்சன கடிதங்களை தனியாகவும் நீங்கள் தனித்தனி கடிதங்களை எழுதி அனுப்பலாம். இப்போது அடுத்த அழகான பாடல் கேட்டிருக்காங்க. காலத்தால் இன்றும் அழியாத காவிய கானம் தான் அதான் ஒளிபரப்பாக இருக்குது. மஞ்சள் நீர் காயல் திரைப்பட அந்த ஊர்லேருந்து எம் சிங்காரவேல் மம்சாபுரம் மீனா அவங்களுடைய

உண்மையாகவே நெஞ்சம் மறப்பதில்லை தாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே ரொம்ப சூப்பரான பாடலா கேட்டு வச்சிங்க, நேயர்களுடைய விருப்ப பாடலா. மீண்டும் நாளை இரவு 9 மணிக்கு கேட்கலாம் காற்றில் விரியும் கடிதமல்கள் நிகழ்ச்சி. சிறந்த வெற்றியாளராக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கான நல்வாய்ப்புகளை நீங்களே உருவாக்குங்கள் என்ற அழகிய வரிகள் சொல்லி இன்றைய நிகழ்ச்சிகளிலிருந்து விடைபெறுவது நான் பிரகாஷ்ராஜ். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி நேயர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 10 மணி.
2: எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இரவின் அமைதியையும் மனதை வருடும் இனிய இசையையும் ஒன்றாக கலந்து உங்களிடம் கொண்டு வருவது உங்கள் விருப்ப நிகழ்ச்சியான பட்டுச்சிறகு. அவள் சிரிக்கும் போதெல்லாம் அவன் உலகமே மறந்தது, அவளுக்கோ அது தெரியாமலேயே இருந்தது.

எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பட்டுச்சிறகு. தூரம் அவர்களை பிரித்தது நினைவுகள் மட்டும் இருவரையும் ஒன்றாகவே வைத்து

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. இது பட்டுச்சிறகு. அவன் இதயத்தில் அவள் இருந்தால், அவள் பிரார்த்தனையில் அவன் இருந்தான். அதுவே அவர்களின் காதலின் அழகு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெர்ட்ஸில் இதுவரை நேர்கள் இணைந்திருந்தது பட்டுச்சிறகு நிகழ்ச்சியில். இதுவரை நான் சாந்தினி.
1: எங்க போனா அமுதா? ஏ அமுதா, ஃபேனு லைட்டு டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா, கரண்ட் பில் என்ன ஆகுறது?
2: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
1: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
2: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
1: குறை சொல்லலம்மா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னாடி வரும் நாட்கள்ல வர்றவங்களுக்கு பற்றாக்குறைய கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்த
3: நமக்கும்
4: நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
3: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல அதுல போய் போடு.
4: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
3: அதுக்கே
4: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
3: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே.

0: தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பத்தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்ப வண்டியில சேருங்க.
2: சொர்க்கம் என்பது நமக்கு சுத்தம் உள்ள வீடுதான். சுத்தம் என்பதை மறந்தால் நாடும் குப்பை மேடுதான்.
3: பொதுநலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: ஹாய், நான் உங்கள் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் பேசுகிறேன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட சேர்ந்து நானும் கேட்குறேன்.

ஆகாஷ்வாணி ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவேறுகிறது. மீண்டும் அதிகாலை 4:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம் நேயர்களே.

இனி நாளைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம். நான்கு 45 மங்கள இசை, 4 குரல், 352 5 பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 செய்தி சுருக்கம், சென்னேஞ்சலாக 6 புதிய காலை, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமிகளை அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளீர் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல், 6:55 பூந்தளிர், காலை 7 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜோலிரிமாட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பூரி ஸ்ரீ பேடி அனுமன் ஆலயம், வழங்குபவர் பரமக்குடி மி சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், காலை 8 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்டம் நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

காலை 8:55 திரையிசை, 9 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னையஞ்சலாக, 9:22 டிரைவ் டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை, 10 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்பகானங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள் நண்பன் திரைப்படத்திலிருந்து, 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:02 கல்லூரி கலாட்டா சாதிப்போம் வாருங்கள் சர்வதேச இளையோர் தினத்தையொட்டிய சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி பங்கு பெறுகின்றனர் மதுரை மாவட்ட அவனியபுரம் NMS சிறுமத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கெடுக்கும் நேரலை. நண்பகல் 12 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:02 சிநேகிதியே, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த காணங்கள், 1:55 பாரதியார் பாடல், மதியம் 2 மணிக்கு பண்பொழி பாடல்கள், 2:55 வானியறிக்கை சென்னை அஞ்சலாக, 3 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 3:02 NCRT விளம்பரத்தர நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்களம், 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விலக்கேற்றும் வேலை. ஆறு 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இது கிட்டு, 8:00 செய்தியறிக்கை சின்ன அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, கொழுப்பம்பிகள் தயாரிக்கும் தொழில் முனைவர் எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 8:45 இன்றைய பாரதம் மாற்றுத்திறனாளிக்கான நலத்திட்டங்கள், 9:00 காற்றில் விரியும் கடிதம்.

இரவு 10 மணிக்கு பட்டு சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு, 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 வேகத்தின் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி எஃப்எம் ரெயின்போ 103.3 கேட்டு ரசிக்க இருக்கிறோம் தேனும் பாலும். இரவின் மடியில் இன்னிசை தாளாட்ட, பழைய நினைவுகளை கண்முன்னே காட்ட, கவிதைகளின் கட்டுகளாக செவிகளுக்கு விருந்தளிக்க வருகிறது முதல் பாடலாக. நானல் என்ற திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்களின் குரலில், சுரதா வரிகளில், வி குமார் இசையில் முதல் பாடலாக ஒலிக்க இருக்கிறது. கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நம் இதயங்களை இன்னிசையில் நிரப்பிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இன்னல்கள் இல்லை, எந்த இடையூறும் இல்லை, எண்ணிலடங்கா நட்சத்திரங்களுடன் உரையாடி நிலவின் ஒரு குடிபுக தோன்றும் இந்த இரவு பொழுதின் இன்னிசையில் நனைய அடுத்த பாடலாக நான் யார் ஏ தெரியுமா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:17. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இந்த இனிமையான இரவு பொழுதில் நம்மை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். விழிகளுக்கும் விண்ணில் மிதக்கும் நிலவுகளுக்கும் ஏதோ ஒரு உரையாடல். இந்த உரையாடலில் சொந்தங்களும் பந்தங்களும் உருவாகிறதோ? அடுத்த பாடலாக நானும் ஒரு பெண் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேர்களே.

நேரம் இரவு 11:20. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 தென்றலோடு கலந்த சுவையாக கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் தேனும் பாலும். ஆயிரம் ஆயிரம் நினைவுகள், கண்முன்னே நிற்கும் கனவுகள், ஒரு நாள் கைகூடும் என்ற நம்பிக்கையில் விழிகளுக்கு ஓய்வு கொடுக்க முற்படும் இந்த நேரத்தில், செவிகளுக்கு இந்த நேரத்தில் விருந்தளிக்க வருகிறது அடுத்த பாடலாக நான் பெற்ற செல்வம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல். கேட்டு நிதர்கள் நீர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:25. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றலியில் காவியங்களாக கலந்து செவிகளுக்கு விருந்தளித்துக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இரவின் இருட்டில் கவிதைகளின் கட்டுகளாக கட்டி நம்மை மொத்தமாக கூட்டி போக துடித்து கொண்டிருக்கிறது அடுத்த பாடலாக. நடு இரவில் என்ற திரைப்படத்திலிருந்து எல்ஆர் ஈஸ்வரி அவர்களின் குரலில், வே லட்சுமணன் அவர்களின் வரிகளில், எஸ் பாலச்சந்திரன் இசையில். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

இவரது காதல் ரகசியம் எவரும் காண அதிசயம். இந்த ஜோடியின் வாழ்க்கையில் கூடலும் இல்லை, இதயத்தை ஒழுக்கும்.

நேரம் 11:31, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 காற்றலிசையில் தேனிசை கலந்து பாலின் சுவையாக வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நிலவிடம் கதைப்பாடி நட்சத்திரங்களிடம் உறைவாடி நேரங்களை களவாட துடித்து கொண்டிருக்கிறது அடுத்த பாடலாக தங்கைக்காக என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் கேட்டு இணைந்திருங்கள் நேரங்களே.

0: நேரம் 11:35. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிய இரவு பொழுதை மேலும் இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். மனதை வருடும் நம்மை இன்னிசையால் திருடும், அடுத்த நம்மை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது அடுத்த பாடலாக. தங்கச் சுரங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜ் அவர்களின் குரலில், TK ராமமூர்த்தி அவர்களின் இசையில், கண்ணதாசன் வரிகளில். இதோ அடுத்த பாடல்.
1: What a pity.

பாட்டை கொண்டதோ.

நேரம் இரவு 11:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெல்லிசையால் மெய்சிலிருக்க உறக்கத்தை ஊஞ்சலாட செய்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். காவிய காணங்களையும் காலத்தால் அழியாத மெட்டுகளும் பெரியோர்களுடைய வாங்கிய திட்டுகளும் கண்முன்னே காட்ட வருகிறது அடுத்த பாடலாக. தனிப்பிறவி என்ற திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் இணைய நேர்களே.

மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை

நேரம் இரவு 11:44. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 குளிர்ந்த காற்றோடு தேனிசை ஊற்றாக வளம் வந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். உடல் ஓய்வுக்கு தயாராகி மனம் கற்பனையில் கலந்துரையாடி கனவுகளோடு பேசும் இந்த நேரத்தில் அடுத்த பாடலாக மாட்டுக்கார வேலன் என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் இரவு 11:51. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ஒரு அமைதியான ஒரு பிடியில், இன்னிசை நிறைந்த நொடியில், கனவுகளின் ஒரு இனிமையான நேரத்தில் இருந்து இணைந்திருக்கிறோம். தேனும் பாலும் பழைய நினைவுகள், புதிய கனவுகள், தீரா அன்புகள், தேனிசை இன்பங்கள் தரும் அடுத்த பாடலாக மகனே நீ வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் இரவு 11:55. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இனிசையால் இந்த இரவு பொழுதை இனிமையாக்கிக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். மொட்டை மாடியில் ஒரு உறக்கம் நட்சத்திரங்களும் நிலவுகளுக்கும் நினைவுகளுக்கும் நெருக்கும். புது புது கனவுகள் பிறக்கும். அடுத்த பாடலாக ஒலிக்க இருக்கிறது மரகதம் என்ற திரைப்படத்திலிருந்து ஜே பி சந்திரபாபு அவர்கள் குரலில். கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

ஆகாஷ்வாணியின் அன்பு சொந்தங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இனி நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 4:45 வரை சென்னை விவேக் பாரதி 102.3 FM இன் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம் நேயர்களே.

நிகழ்ச்சி நேரம் நள்ளிரவு 12 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேர்களினி தொடர் இசை பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நீங்காத ரீங்காரம், தூங்காத விழிகள், இன்னிசை இரவு, காற்றின் மொழி என தொடர் இசை பாடல்கள் உங்கள் செவிகளுக்கு. உங்கள் விழிகள் உறங்கினாலும் செவிகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். காற்றின் மொழி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேரம் காலை 4 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இணைய அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி பண்பலை 101, மதுரை எஃப்எம் 103, கோயம்புத்தூர் எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் எஃப்எம் 100.4 மற்றும் திருப்பத்தூர் எஃப்எம் 100.1 ஆகிய அலைவரிசைகளில். திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்கலாம். துவக்கமாக ஜெகத்குரு ஆதிசங்கரர் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடிய பாடல்.

நெரிலேனி கேட்கலாம் பொங்கும் மங்கலம். இன்றைய பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் கோலேரியன் பூபதி அவர்களின் நாகஸ்வரம், தாதாபுரம் டிஏ மணிகண்டன் அவர்கள் தவில். துவக்கமாக ஜே ஜே கணபதி என துவங்கும் ஸ்ரீ சச்சிதானந்த சுவாமிகள் இயற்றிய கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

தொடர்வது வேலனே நீ நினைமனைமை என துவங்கும் எம்எம் தண்டபாணிகர் தேசிகர் இயற்றிய பாடல். ஆந்தோலிகா ராகம், ரூபக தாளம்.

பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் தொடர்வது நின்று ஜெப்ப காரணமே என துவங்கும் பட்டணம் சுப்பிரமணியம் ஐயர் இயற்றிய கீர்த்தனை மந்தாரி ராகம் ஆதித்தாளம்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சரஸ்வதி அன்னையே என துவங்கும் பாபநாசம் சிவன் இயற்றிய பாடல், கரகர பிரியாராகம், ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: இன்று சக ஆண்டு 1948 சரவன் 21 பராப வருடம் ஆடி மாதம் 27 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12 நாள் புதன்கிழமை. மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மெகஹர்ட்ஸ் அலைவரிசை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகஹர்ட்ஸ் அலைவரிசையிலும் எமது காலை ஒளிபரப்பு இடிதே ஆரம்பமாகிறது.

0: நாள் ஒரு குரல் எண் 352.
1: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சியவர்க்கு.
2: மயக்கமில்லாத மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி உண்டாகி தெளிவான காட்சி வழி உண்டாகும். குறள் எண் 352, அதிகாரம் மெய் உணர்தல்.
1: இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மாசறு காட்சி அவர்க்கு.
2: மயக்கமில்லாத மெய் உணர்வு பெற்றவர்களுக்கு துன்ப இருள் நீங்கி இன்ப ஒளி உண்டாகி தெளிவான காட்சி வழி உண்டாகும். குறள் எண் 352, அதிகாரம் மெய் உணர்தல்.
0: இனி இன்றைய நிகழ்ச்சிகளை நிகழ்ச்சியும் நேரமாய் கேட்கலாம் நேயர்களே. 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசையமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6 இன்றுக்கு புதிய காலை, 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள், 6:15 புதிய காலை இந்நாளின் சிறப்பு, 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் எம் கே மணிமேகலை அவர்கள், 6:35 ஒரு சொல் கேளிர் அறிவிப்புகள், இன்று ஒரு செய்தியில் நன்மை செய்யும் பூச்சி இனங்கள் குறித்து விருதுநகர் உயிரியல் கட்டுப்பாட்டு ஆய்வக வேளாண் அலுவலர் க அரிபுத்திரன் அவர்கள் தரும் தகவல், 6:55 பூந்தளிர், காலை 7 மணிக்கு பிரேக்பாஸ் ஷோ பொய்கை பூக்கள், 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், பூரி ஸ்ரீ பேடி அனுமன் ஆலயம் வழங்குவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள், 7:30 பிரேக்பாஸ் ஷோ பொய்கை பூக்கள் தொடரும், 8 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், 8:50 சைவாளன் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 8:55 திரை இசை, 9 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:00 ட்ரை டைம் பீட்ஸ் காத்திருக்க நிறமில்லை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 10:02 விருப்ப காணங்கள் என் விருப்பம், 10:30 ஒரு பட பாடல்கள் நண்பன் திரைப்படத்திலிருந்து, முற்பகல் 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 11:00 கல்லூரி கலாட்டா சாதிப்போம் வாருங்கள் சர்வதேச இளையோர் தினத்தையொட்டி சிறப்பு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி பங்கு பெறுகின்றனர் மதுரை மாவட்ட அவனிபுரம் NMS சிறுமத்தாய் வாசன் மகளிர் கல்லூரி மாணவிகள் பங்கேற்கும் நேரலை. நண்பகல் 12 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 12:00 சிநேகிதியே, பிற்பகல் 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:55 பாரதியார் பாடல், மதியம் 2 மணிக்கு பன்மொழி பாடல்கள், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, 3

மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக 3:02 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 3:32 மெல்ல வரும் பாட்டு, மாலை 4:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 4:02 ஆட்டக்களும், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 விளக்கேற்றும் வேலை. ஆறு 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 அந்திப்பூக்கள், 7:00 பாட்டு இதை ஹிட்டு, 8:00 செய்தி இருக்கை சென்னை அஞ்சலாக, 8:05 பட்டாம்பூச்சிகள், 8:30 அச்சாணி, கொழு பொம்மைகள் தயாரிக்கும் தொழில் முனைவோர் எஸ் சிவகுமார் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி, 8:45 இன்றைய பாரதம் மாற்றுத்திறனாளிக்கான நலத்திட்டங்கள், 9:00 காற்றில் விரியும் கடித மலர்கள், 10:00 பட்டுச்சிறகு, 10:59 ராமேஸ்வரம் பண்பலை ஒளிபரப்பு நிறைவு, 11:00 நிகழ்ச்சியும் நேரம், 11:05 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:45 வரை விவேத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் காலை 5 மணி. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் இனி கேட்க இருக்கிறோம் பக்தி மாலை. பக்தி மலையில் நம்மை நனைய வைக்கும் முதல் பாடலாக ஒழிக்க இருக்கிறது இது உங்களுக்காகவும்.

நேரம் காலை 5:11. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் பக்தி மலையில தான் நனைஞ்சிட்டு இருக்கிறோம். இறைவா உன் நாமம் சொன்னால் என் நெஞ்சம் உருகி போகிறது. கண்ணீர் துளிகள் கன்னத்தில் வழிய உள்மனம் அமைதி அடைகிறது. சுற்றியுள்ள உலகம் மறைகிறது, உன் உறவம் மட்டுமே தெரிகிறது. பேராடந்த வெள்ளத்தில் நான் மிதக்கிறேன், என்னை மறந்து உன்னில் கலக்கிறேன். அடுத்த பாடலை கேட்டு இணைந்திருங்கள் நேயர்களே.

நேரம் காலை 5:17, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை. ஆன்மா துள்ளி எழுகிறது.

உன் யாவும் சொன்னாள். கவலைகள் யாவும் பறக்கிறது, புது புது ஞானம் பிறக்கிறது. புத்துணர்ச்சியான காலையில் அடுத்த பாடலை கேட்டு இணைந்தீர்கள் நேர்களே.

நேரம் காலை 5:21, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு மெய்மறந்து கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில். இருண்ட மனதிற்குள் புகுந்தாய், அங்கு ஞான விளக்கை ஏற்றினாய், பாடும் பாடலில் நீயே இருக்கிறாய், ஆடும் நடனத்திலும் நீயே இருக்கிறாய், உன்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் என் உடம்பில் மின்சாரம் பாய்கிறது, இதுவே பக்தி பரவச நிலையோ? பக்தி மாலையின் நிறைவு பாடலாக இதோ.

0: சௌமிய நரசிம்ம வர பிரதானாம் ஏசு பிரபாத மணிசம் பிரபடந்தி தேஷாம் பிரம்மேஸ்வராத்ய சுலபம் சுலபம் பதம் ஸ்யா பிருந்தாரண்ய நிவாசாய பலராமானுஜாய ச ருக்மிணி பிராணநாதாய பார்த்தசூதாய மங்களம்.
1: அவளுடன்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இசையமுதம். வணக்கம் நேர்களே, இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமைய வாழ்த்துக்களோடு. திரைப்பட